புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 1ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இன்று

நாளொரு குரல். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு, எண்ணாற்றும் கொல்லோல் உலகு. அதிகாரம் ஒப்புருவறிதல், குறளின் 211. விளக்கம்: இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா?
1: அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான்.
0: ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையாண்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
1: அதிரதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
8: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
9: அப்படியே பேசிட்டாலும்
7: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
10: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
8: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
7: நாட்டாமா இப்ப இந்த பீச்சுக்கு?
8: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
11: தாத்தா
8: சொல்றாங்க,
11: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
8: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
12: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேரம் 6:03. எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8 இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆறு பத்திரிகை இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 விழுவர்களுக்கான செய்திகள். புளிச்சிக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். இருளில் ஒளிரும் ஆபத்து வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது தமிழ் அகத்தினை மாண்பு என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்களின் உரை கேட்கலாம். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ தலைவலி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காத்தமுத்து கருத்தமுத்து ஆகியோர் பங்கேற்கும் வாழ்த்தலாம் வாங்க நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 ஹலோ டாக்டர், மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவருடன் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர். 9:30 முதல் 10:00 வரை மீண்டும், 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் பகல் 1:30 வரை, மீண்டும் பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அனைவரில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கி இருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:20 முதல் 8:15 வரை, மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு. மேல காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:00 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். 12:00 உழைப்பவர் அரங்கம். மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவருடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்த ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சரல் மல்லாடி சகோதரர்கள் அவர்கள் பாட்டு, 4:00 கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் டி கே போஸ், இயக்கம் ரகு, 5:00 பொன்மாலை பொழுது நேரம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு, 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41%,

0: அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
5: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசி நோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசி நோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவம் ஆகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவரத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறான். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்று போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழி இல்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணம் உடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா, பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட, நொய்யாக இருந்தாலும்

0: வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிற போது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:15:40. நேர்களே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மன கமழ வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், வாணி ஜெயராம் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 6 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35 ஒரு நொடி. இதில் உழவருக்கான செய்திகள். இதில் புளிச்சிக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக மயிலாடுதுறை சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காடு புல்லா தேடிட்டோம், கீழே நல்லி கிடைக்க மாட்டேங்குது. சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பாப்போம்.

0: உழவருக்கான செய்திகள். இதில் புளிச்சிக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக மயிலாடுதுறை சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காடு புல்லா தேடிட்டோம், கீழே நல்லி கிடைக்க மாட்டேங்குது. சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பாப்போம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, சைக்கிள்ல வர்றது கருத்தமுத்து மாதிரிதான் இருக்கு. கருத்தமுத்தே தான், எப்பா நில்லுப்பா கருத்தமுத்து.
1: என்னப்பா
0: காலையிலயே எங்க போயிட்டு வர, ஏதோ காட்டு பக்கத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கு.
1: காதமுத்தா, என் மாமனாருக்கு மஞ்சள் காமாலை நோய்ப்பா, அவருக்கு கஷாயம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கீழாநெல்லி போய் பாத்துன்னு வரம்பா.
0: ஓஹோ, கீழாநெல்லிய தேடி நம்ம காப்பு காட்டுக்கு போனியா?
1: ஆமா,
0: கீழாநெல்லி, சீரகம், பூவரச, அந்த பழுத்த இலை, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் அரைச்சி கஷாயம் செஞ்சு காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த காமாலை நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தான் கிடைக்கலங்கிறிய.
1: அலைஞ்சு திரிஞ்சு காடெல்லாம் தேடிட்டேன்பா, எங்கேயுமே கிடைக்கல.
0: ஓஹோ, கீழாநெல்லி கிடைக்கல.
1: ஆமா,
0: ஆனா காட்டு மல்லி அங்கங்க பூத்து இருந்தது. அதான் பாட்டு பாடிட்டு வந்த.
1: ஆமா கருத்தமுத்த.
0: ஓஹோ, சரி சரி கருத்தமுத்த, முதல்ல சைக்கிள் இருந்து இறங்கு, இப்படி வந்து மதுல உட்காருப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: நான் ஒரு மருத்துவம் சொல்றேன், இந்த மஞ்ச காமால வந்திருக்குல்ல,
1: ஆமா,
0: அவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளிச்ச கீரையை அரைச்சி சாறு எடுத்து மோரோட கலந்து இந்த மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஞ்ச காமாட நோய் கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: காதமுத்தா, இந்த புளிச்ச கீரை நம்ம ஊர்ல எங்கப்பா கிடைக்கும்?
0: எப்பா டவுனுக்கு போனா புளிச்ச கீரைய 20 ரூபா ஒரு கட்டுன்னு குடுக்கறாங்க.
1: ஆமா,
0: எல்லா கீரையும் மாதிரி புளிச்ச கீரையும் நம்ம வாங்கிட்டு வந்து.
1: சரி சரி,
0: இந்த மாதிரி மருத்துவத்துக்கு மட்டும் இல்லப்பா, பலவித சத்துக்கள் உடையதுப்பா இந்த புளிச்ச கீரைங்கிறது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குதுப்பா, அதனால சாப்பாட்டுலயே நம்ம நிறைய சேர்த்துக்கணும்.
1: காத்தமுத்த, மருத்துவ குணங்களும் இருக்குதுன்ற புளிச்ச கீரையில, அப்ப உணவே மருந்துங்கிற.
0: ஆமாப்பா, புளிச்ச கீரை நம்ம சாப்பிடணும்.
1: ஏன் காத்தமுத்தா, ஏன் கொள்ளையில புளிச்ச கீரை பயிரிட கூடாது?
0: தாராளமா பண்ணலாம்ப்பா, எல்லா மண்ணிலையும் வரக்கூடிய கீரை தான் இந்த புளிச்ச கீரை.
1: அதானே,
0: தாராளமா புளிச்ச கீரைய நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: காத்தமுத்தா, அப்ப புளிச்ச கீரை சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுப்பா.
0: நல்ல மண்ணு, அப்புறம் கொஞ்சம் மணல் கலந்த அமிலத்தன்மை, இந்த மாதிரி இருபாடு மண் இருக்குல்ல.
1: ஆமா,
0: உன் வயல்ல அப்படிதானப்பா இருக்கு?
1: ஆமா காத்தமுத்தா,
0: அங்கேயும் பயிர் பண்ணலாம். செம்மண் நிலம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதுவும் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்ததுதான்ப்பா.
1: ஓஹோ,
0: அதனால தாராளமா உன் நிலத்துல நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி சரி,
0: புளிப்பு சுவை மிகுந்த கீரைப்பா இந்த புளிச்ச கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது. இந்த புளிச்ச கீரையில வெள்ளை பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இன்னொன்னு செவப்பு பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது.
1: அதை நான் பாத்துக்கிறேன்.
0: ஆமா, அந்த வெள்ளை பூலையும் நல்லா காய் காய்க்கும், நல்லா பெருசா. இந்த செவப்பு பூல கொஞ்சம் சின்னதா இருக்கும், காய் கொஞ்சம் செவப்பு கலர்ல இருக்கும்,
1: சிவப்பா இருக்கும்.
0: ஆமாப்பா, சின்ன வயசுல இந்த காயெல்லாம் நம்ம கடிச்சு தின்னுப்பா,
1: கடிச்சு சாப்பிடும்.
0: ஆமாப்பா, எல்லா மண்ணிலையும் நல்லா வளரக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. ஆந்திராவில் அதை வந்து கோங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோங்கரா துவையல், கோங்கரா சட்னி, அதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸ்ப்பா.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், திருப்பதிக்கு போகிற வழியில் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் பண்ணி சொல்கிறேன்.
0: அப்புறம் என்னப்பா, சரியா?
1: எந்த பருவத்தில் பயிரிடலாம், அந்த உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: சரிப்பா, சித்திரை, ஆடி, மார்கழி, மாசி பட்டம், இதெல்லாம் வந்து இந்த புளிச்சக்கீரை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற பருவம்ப்பா.
1: காத்தமுத்த, இந்த புளிச்சக்கீரை பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்க வாங்கணும், எப்படி சாகுபடி செய்யணும், அதை பத்தி விவரமா சொல்லலாம்.
0: எப்பா, ஏற்கனவே சாகுபடி செய்யறவங்க அதை கொஞ்சம் காயெல்லாம் முத்த விட்டாங்கன்னா காயிலே விதை கிடைச்சிரும், அல்லது வெளியில மார்க்கெட்லயும் கிடைக்குது, தனியார் கூட குடுக்கறாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா நம்ம திண்டிவனம் கேவிக்க, இல்லைன்னா விருதாச்சலம் கேவிக்க,

0: இவங்களை தொடர்பு கொண்டோம், நாம விதைகளை பெற்றுக்கலாம்ப்பா.
1: சரி சரி,
0: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்.
1: எதனா சந்தேகம் தான், நம்ம ஊர்ல இருக்கிற உழவர் விவசாய ஆபீசர் கிட்ட கூட கேக்குறான்.
0: தாராளமா கேக்கலாம்ப்பா, அவங்களே எல்லா ஆலோசனையும் சொல்லுவாங்க.
1: சரி சரி, காதுமுத்த, இந்த கீரை பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி அமைக்கணும், நிலத்தை எப்படி உழணும், அடி உரம் ஏதாவது போடணுமா, பாரு கட்டி தான் விதைக்கணுமா, இது போல சில சந்தேகங்களுக்கு சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும். ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கலந்து பரவலா கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்பா.
1: ஓஹோ,
0: மண்ணை அப்படியே கையால் அள்ளி பார்த்தோம்னா அப்படியே பொல பொலன்னு கொட்டணும். அந்த மாதிரி வச்ச பிறகு பாத்திகள் அமைக்கணும்.
1: ஓஹோ,
0: அந்த பாத்திகளுடைய பக்க வாட்டில தான் நம்ம விதைகளை ஊன்றணும். விதைகளை வந்து நம்ம அப்படியே மேலாப்புல ஒரு நீர் பாசனம் கொடுத்தோம்னா 3ஆம் நாள் அது முளைக்க ஆரம்பிக்கும். உயிர் தண்ணி 3ஆம் நாள் நம்ம விடணும். அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும்பா. சரியா?
1: சரி காதுமுத்த.
0: அப்புறம் வேற என்ன உனக்கு சந்தேகம் இருக்கு?
1: மேலூரம் ஏதாவது போடணுமாப்பா? அப்புறம் பூச்சி நிர்வாகம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஜீவாமிருத கரைசல் மாசத்துக்கு 2 முறை பாசன நீர்ல கலந்து விடணும். இதனால கீரைகளோட வளர்ச்சி சீரா இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்பா. அதையும் மீறி பூச்சி தாக்குதல் தென்பட்டா நொச்சி பரண்ட சோத்து கத்தாழ இந்த 3ஐயும் சமமா எடுத்துக்கிட்டு அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்துல கலந்து அப்படியே 1 நாள் வச்சிடணும்பா. அப்புறம் அதுல இருந்து 300 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம செடிகள் மேல நல்லா படுற மாதிரி நம்ம அடிச்சோம்னா பூச்சிகளுக்கு இந்த வாடை பிடிக்காம வரவே வராது.
1: இந்த புளிச்சுக்கிற பயிரிட்டு எத்தனை நாட்களுக்குள்ள களை எடுக்கணும், அதை பத்தி சொல்லலாம்பா.
0: 1 வாரத்துக்குள்ள நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும்பா.
1: சரி,
0: அப்புறம் 10-15 நாள் கழிச்சு நாம களை எடுக்கணும். களைகளை நீக்கின பிறகு பயிர் இடைவெளி நல்லா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்பா.
1: சரி சரி, கருத்தமுத்த, இந்த புளிச்சக்கீரை எப்ப அறுவடை பண்ணி விற்பனை பண்ணலாம், அதை பத்தி சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இந்த புளிச்சக்கீரைய கீரைகள் முற்றி விடாமல் நாம அறுவடை செய்யணும்.
1: ஓஹோ,
0: கீரை முத்தி போச்சு, நல்லா காய் வச்சு போச்சு, செடி ரொம்ப இதாகி போச்சுன்னா அந்த கீரை வந்து அந்த அளவுக்கு விலை போகாது. அதனால கீரை தள தளன்னு இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும்பா. இத வந்து சில பேர் காசிலி கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓ, காசிலி கீரை தானே?
0: ஆமாப்பா, கடையல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். எப்படி இந்த முளைக்கீரை நம்ம வந்து சிறுகீரை எல்லாம் கடைஞ்சி சாப்பிடறோம்ல,
1: ஆமா,
0: அத மாதிரி இந்த புளிச்சக்கீரைய கடைஞ்சி சாப்பிடலாம்.
1: மஞ்சள் காமால நோய் கட்டுப்படுத்த ஒரு மருத்துவ குணம் உள்ள பயிராகவும் இருக்குது பாருங்க.
0: ஆமா கருத்தமுத்து, தாராளமா நீ பயிர் பண்ணு.
1: சரி சரி,
0: நீ இன்னுமே நம்ம காப்பு காட்டுக்கெல்லாம் போயிட்டு நீ தேடிட்டு இருக்காத.
1: ஆமா
0: கருத்தமுத்து, இந்த கீழாநெல்லி கிடைச்சதுன்னா நானும் அதை பறிச்சுட்டு வந்து உனக்கு குடுக்கறேன்பா.
1: சரி சரி சரி,
0: ஏன்னா அதுவும் நல்ல மருத்துவ குணம் உடையதுப்பா.
1: கருத்தமுத்து, 1/2 ஏக்கர் இடம் இருக்குல்ல, அதுல நான் பயிரிடுறேன்.
0: சரிப்பா,
1: இன்னைக்கு இப்ப டவுனுக்கு போயிட்டேன், எங்க மாமனாருக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன், சாறு எடுத்து மோரோட கலந்து காலையிலயும் மாலையிலயும் அவருக்கு கொடுத்து மஞ்சள் காமால நோய குணப்படுத்துற வழிய பாக்குறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, கருத்தமுத்த நீ தாராளமா டவுனுக்கு போயிட்டு வா.
1: சரி சரி சரி,
0: நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா?
1: பாத்து போயிட்டு வா கருத்தமுத்த.
0: சரிப்பா சரிப்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது விழுவிற்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுகள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கம் அளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாதர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில் வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில்

நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆது அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார்.
சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும்

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து. வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு, பிளாஸ்டிக் மாசு பற்றி நாம் அதிகம் பேச கேட்டிருப்போம். ஆனால் வெளிச்ச மாசு, நாம் தினமும் கண்களால் பார்த்து கொண்டே அதன் ஆபத்தை உணராமல் கடந்து செல்லும் ஒரு விசித்திரமான மாசை பற்றியது. இது பற்றி எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? ஆம் நேர்களே, இரவில் மிளிரும் நமது நகரங்களின் வண்ண விளக்குகள் வெறும் அழகு மட்டுமல்ல, அவை இயற்கையின் தாளத்தை, இந்த பூமித்தாயின் இயல்பு சுழற்சியையே மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பூதகரமான ஆபத்து. இருளில் ஒளிரும் ஆபத்து, இயற்கையின் தாளத்தை மாற்றும் வெளிச்ச மாசு. வெளிச்ச மாசு என்றால் என்ன? நேர்களே, இரவில் இருள் சூழ்வது என்பது வெறும் பொழுதின் மாற்றம் மட்டுமல்ல, அது இயற்கையின் மறு உற்பத்திக்கான நேரம். ஆனால் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியால் இரவு நேரங்களில் நாம் பயன்படுத்தும் அதீத மற்றும் முறையற்ற செயற்கை விளக்குகளின் ஒளியே வெளிச்ச மாசு என்று அழைக்கப்படுகிறது. இரவை பகலாக்கும் இந்த அதீத வெளிச்சம் வானத்தை நோக்கி சிதறி ஸ்கைக்ளோ எனப்படும் செயற்கை ஒளி மண்டலத்தை உருவாக்குகிறது. இதனால் நவீன நகரங்களில் வாழும் குழந்தைகளுக்கு இரவில் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த இழப்பு வெறும் அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிரியல் சார்ந்தது. மனிதர்களின் உடலியல் கடிகார சீர்குலைவு. நேர்களே, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் சூரியனின் உதயத்தையும் அஸ்தமானத்தையும் அடிப்படையாக கொண்டே தங்களின் வாழ்க்கையை தகவமைத்து கொண்டுள்ளன. மனித உடலிலும் 24 மணி நேர சுழற்சியை கட்டுப்படுத்தும் சிர்காடியன் தாளம் எனும் உயிரியல் கடிகாரம் இயங்குகிறது. இருள் சூழும்போதுதான் நமது மூளையில் உள்ள பீனியல் சுரப்பி மெலட்டோனின் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் தான் நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தருகிறது, உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது. இரவில் நாம் பார்க்கும் மொபைல் திரைகள், தெருவிளக்குகள் மற்றும் வீட்டின் பிரகாசமான விளக்குகள் நமது மூளையை இன்னும் பகல்தான் இருக்கிறது என்று ஏமாற்றி விடுகின்றன. இதனால் மெலட்டோனின் சுரப்பு நின்று போகிறது. தொடர்ந்து இரவு நேர வெளிச்சத்தில் வாழ்வது தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான பாதிப்புகளுக்கு மனிதர்களை தள்ளுகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. திசை மாறும் புலம்பெயர் பறவைகள். நேர்களே, பறவைகளின் வாழ்க்கையில் இந்த வெளிச்ச மாசு எந்த மாதிரியான துயரத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் உணவிற்காகவும் 1000 கிலோமீட்டர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றன. பெரும்பாலான புலம்பெயரும் பறவைகள் இரவு நேரங்களில்தான் தங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றன. ஏன் தெரியுமா? இரவில் காற்று அமைதியாக இருக்கும், பெரிய பறவைகளின் அச்சுறுத்தல் இருக்காது. முக்கியமாக நிலவு மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை வைத்து அவற்றால் துல்லியமாக திசையை கணிக்க முடியும். ஆனால் வழியில் இருக்கும் பிரகாசமான நகரங்களின் வெளிச்சம் அவற்றை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. நிலவின் ஒளியை விட தெருவிளக்குகளின் ஒளி அதிகமாக இருக்கும்போது பறவைகள் திசை மாறி நகரங்களுக்குள் நுழைகின்றன.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து. வழங்கியவர் சி சுரேஷ் அவர்கள்.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சுருள் அறிவோம் கேட்டீர்கள்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
0: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் 11வது ஆயுர்வேத தின விழா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான நாளை தினத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் நேற்று தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த பங்குதாரர்கள் பயிலரங்கில் பல அரசு துறைகள் மற்றும் முகமைகளை வணிகங்களுக்கு பொதுவான அணுகலை வழங்குவதற்காக முக்கிய நகரங்களில் ஒருங்கிணைந்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அலுவலகங்கள் உருவாக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சட்டப்பூர்வ முழு ஆணையக் கூட்டம் 2026 நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. சமூகத்தில் நலிவடைந்த மற்றும் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உருவாக்குவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் திரு ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் ஏக்தா நகரில் நேற்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் முதல் முறையாக விருது பெற்ற நடிகை யாமி கௌதம், நடிகர் கார்த்திக் ஆரியன் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967 இதே நாளில் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது. பொது சேவையில் சிறப்பாக பங்காற்றி வரும் புதுச்சேரி ஆகாஷ்வாணி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய உதவி இயக்குநர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:20.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது தமிழ் அமுது. இதில் தமிழ் அகத்தினை மாண்பு குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
5: தமிழ் அகத்தினை மாண்பு. சங்க இலக்கியம் 2000 முற்பட்ட பழமையுடையது. இது அகத்திணை புறத்திணை என இரு வகைப்படும். மாந்தர்களின் காதலும் இல்லற வாழ்க்கையும் இத்தன்மையது என இயம்புவதுதான் அகத்திணை. பன்மொழி புலமையுடைய அறிஞர்கள் அகத்திணை இலக்கியம் தமிழுக்கே உரிய தனிப்பெரும் பெருமை உடையது என தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அகத்திணை தமிழ் இனத்தின் தனிப்படைப்பு என்பர் பேராசிரியர் வாசுவ மாணிக்கனார். குறிஞ்சிப்பாட்டு ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுக்க பாடியது என்பர். தமிழ் சொல்லிக் கொடுப்பது என்றால் என்ன? பிற மொழிகளில் இல்லாத அகத்திணை கல்வியை மன்னாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் தமிழ் கற்பித்தலாகும் என்று சொல்லலாம். மாணிக்க வாசகர் தமிழ் அகத்துறையை உயர்மதிர்கூடலின் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ் இன்துறை என்கிறார். திருக்குறளின் காமத்துப்பால் களவியல் கற்பியல் என இரண்டையும் சொல்லும் அகத்திணையாகும். சங்க இலக்கிய பாடல்கள் மொத்தம் 2381. இதில் அகத்திணை மட்டும் 1862 பாடல்கள். சங்க நூல்களை அடுத்து வந்த அருட்சி பாடல்களிலும் சிற்றிலக்கியங்களிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் இக்காலத்து திரை இசை பாடல்களிலும் ஏனைய காதற்பாட்டுகளிலும் அகத்திணையின் சாயல் படிந்தேதான் இருக்கும். ஆணும் பெண்ணும் கொள்கின்ற காதல் பால் இணைவு பற்றி எல்லா மொழிகளிலும் கவிதைகள் இருக்கத்தானே செய்கின்றன. அவ்வாறு இருக்கும்போது தமிழ் அகத்திணைக்கு மட்டும் அப்படி என்ன தனிப்பெருமை வந்துவிடப் போகிறது என்ற கேள்வி எழலாம். காதலை பாடும்போது ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடோடு பாடுவதுதான் அகத்திணையின் தனிச்சிறப்பு. நெறி பிறழா காதல்தான் அகத்திணை சுட்டும் களவியல். காதல் பொருளிலும் கட்டுப்பாடு, அதனை கவிதை நயம் தோன்ற எடுத்துச் சொல்லும் முறையிலும் கட்டுப்பாடு என்பதே அகத்திணை நெறியாகும். காப்பிய இலக்கியங்களில் மணிமேகலை, கண்ணகி, சீதை, கோவலன், ராமன், முருகன் என்று பாத்திர பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அகத்திணை பாடல்களில் புயர் செல்லக்கூடாது என்பது கட்டுப்பாடு. அகத்திணையின் உயிரான இலக்கணம் இதுதான். மக்கள் நுதலிய

ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறார் என்பது தொல்காப்பியம். காதல் மாந்தர்களின் பெயர் தாங்கி வரும் பாடல்கள் வரும் காதற் பாட்டுக்கள் தான். அவற்றை அகப்பாட்டு என்று சொல்ல முடியாது. அகப்பாட்டு எல்லாருக்கும் பொதுவானது. தம்முடைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் நினைவு கூர்ந்து அப்பாட்டின் தலைவன் தலைவியராக தம்மையே நினைத்து பொருத்தி பார்க்கும் தன்மை உடையது. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவென்றே, சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. இது ஒரு குறுந்தொகை பாட்டு. இது தலைவன் தலைவி இவர்களின் காதலின் மேன்மை தன்மையை சொல்லுகிறது. தலைவி சொல்கிறாள், என்னுடைய காதலனுடைய நட்பு நிலத்தை காட்டிலும் அகலமானது, கடலை காட்டிலும் ஆழமானது, வானத்தை காட்டிலும் உயரமானது, எந்த வகையிலும் அளவு கூற முடியாது நிறையும் பெருமையும் உடையது. பெயர் சொல்லாமல் வரும் இப்பாட்டு படிப்பவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே உடமையாதல் காணலாம். அருளியல் பாடலிலும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். இத்தேவார பாடலில் ஆரூர் என ஊரின் பெயர் சுட்டப்பட்டாலும் பாத்திர மாந்தர் பெயர் எதுவும் சுட்டப்படவில்லை. பெயர் சுட்டப்படாத இந்த பெருநெறி நெடுநல்வாடை அகப்பாட்டா என்ற ஆராய்ச்சிக்கே வித்துட்டுள்ளது. வேம்புதலையாத்த நோன்காழகம் என்ற தொடர் நெடுநல்வாடையில் இடம்பெற்றுள்ளது. சேரனுக்கு பனம்பூவும், சோழனுக்கு ஆத்தி மாலையும், பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலையும் உரிமை மலர்களாய் இருத்தலால் இத்தொடர் வேம்பு என சுட்டுவதை வெளிப்படையாக இல்லாமல் குறிப்பால் பாண்டியர் என்ற இனத்தை குறிக்கிறது என கொள்ளலாம். எனவே இது அகப்பாட்டு ஆகாது என ஆய்வாளர் கருதுவர். சேரர் பாசறையாயினும், சோழர்தம் பாடி வீடுகளாக இருந்தாலும், பாண்டியர் களமாயினும் எல்லா இடங்களிலும் வேப்பிலை இருப்பது வழக்கம்தான். எனவே வேம்பு என்ற ஒரு சொல்லால் அது பாண்டியர் என்ற இனத்தை குறித்தது என்று கூறுவது பொருந்தாது என்று தமிழ் அறிஞர்கள் தடைவிடை நிகழ்த்தி ஓரளவு சமாதானம் கூறுவர். அகத்திணை பெயர் சுட்டா நிலை தொல்காப்பியர் காலம் தொடங்கி இன்றளவும் பெயர் சுட்டாத தமிழ் பண்பாடு பேணி காக்கப்படுதல் பற்றத்தக்கதாகும். சங்க புலமை சான்றோர்கள் இயற்கை சூழ்நிலையில் வாழ்ந்தனர். மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு முதலிய இயற்கை உயிர்களின் வாழ்வியலை அவர்கள் அறிந்திருந்தனர். அன்பு என்பது மக்களுக்கு மட்டும் உரியதன்று, எல்லா உயிர்க்கும் உயிராக விளங்கும் குணம் அன்பாகும். ஆனால்தான் திருவள்ளுவர் பேராசான் அன்பின் வழியது உயர்நிலை என்றார். பறவை, விலங்கு போன்ற உயிர்கட்கும் அன்பு வெளிப்பாடு உண்டு என சங்க அகத்தனை பேசுகிறது. ஆண் யானையாகிய களிரும், பெண் யானையாகிய பிடியும் உணவு தேடி மலைப்பக்கம் சென்றன. ஓரிடத்தில் வாழை மரங்களும் சுரை உன்னையும் வளர்ந்து செழித்திருந்தன. அந்த மலைச்சாரலில் அவற்றை உண்டு மகிழ களிறு வேகமாக சென்றது. தின்னச் சென்ற களிறு அறியாமல் கால் ஒழுக்கி பக்கத்தில் இருந்த படுகுழியிலே விழுந்து விட்டது. அதனாலே களிற்றினாலே ஏறி வர இயலவில்லை. இல்லறக்காதலும் நுட்பமான திறமையும் உடைய பெண் யானை சிறிதும் அஞ்சவில்லை. பக்கத்தில் இருந்த பெரிய பெரிய மரக்கிளைகளையெல்லாம் முறித்து போட்டு தன்னுடைய யானை கணவன் ஏறி வருவதற்கு படிகள் அமைத்துக் கொடுத்தது. களிரும் தப்பி பிழைத்து தன் காதற்பிடியோடு புறப்பட்டது. இது அகநானூற்று பாட்டில் வரும் அன்புடைய யானை குடும்பத்தை நினைத்துத்தான் காதன் மடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன் என்று அப்பரடிகள் பாடினார் போலும். தலைவன் தலைவியை பிறந்தான், பொருள் தேட நெடுந்தொலைவு சென்றான், சென்ற வேலையை செவனம் முடித்து திரும்புகிறான். கார்காலம் வந்துவிட்டது, தேரில் விரைந்து வருகிறான், ஊரும் நெருங்கிவிட்டது. மாலை பொழுதுக்குள்ளாக வீட்டுக்கு போய் தலைவியை கண்டு இன்புற வேண்டும் என்று அவன் மனம் வேகப்படுகிறது. மனத்தின் வேகத்திற்கு ஏற்ப குதிரையும் விரைவாக ஓடுகிறது. இத்தலைவன் வருகின்ற பெரும்பாதையும் கடும் காடு. காடும் காடு சார்ந்த இடமாகிய அந்த பெரிய பெரிய சோலைகள் சூழ்ந்த நெடுவழி. வண்டிகள் மலர்களிலே புனைந்து கிடக்கின்றன. திடீரென ஒரு சிந்தனை பொறிதட்டினார் போல் அவன் மனத்தை நெருடுகிறது. ஓடுகின்ற தேரிலே கிண் கிண் என்ற ஓசையை உண்டாக்கும் மணிகள் ஆடுவதை பார்க்கிறான். ஓசைப்படுத்தும் மணியின் நாவினை கயிற்றால் கட்டி அடக்குகிறான். குதிரை பறக்கிறது, தேர் ஓடுகிறது, ஆனால் மணி ஒலிக்கவில்லை. தலைவன் ஏன் இந்த வேலையை செய்தான்? தன்னுடைய இன்ப வேட்டைக்காக பூஞ்சோலையிலே பிணைந்து இன்புறும் வண்டுகளின் இன்பத்தை கலைக்கலாமா? அவற்றுக்கு தொலை கொடுக்கலாமா? இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் துய்க்கும் உரிமை உண்டல்லவா? இந்த அன்பு சிந்தனை தோன்றியவுடன் தலைவன் மணியின் நாக்கை கட்டினான். நான்கு அறிவு உடைய வண்டி நினத்தை மதித்ததனால் அத்தலைவன் ஆறு அறிவு உடைய மனிதன் ஆனான். இல்லிஹவா பருவத்து
வீட்டை

0: விட்டு வெளியே செல்லாத இளமங்கை. அவள் காதல் வயப்பட்டு விடுகிறாள். முன்பின் அறியாத ஆடவனை காதற் கணவன் என்று நம்பி விடுகிறாள். சீராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோர் தம் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தலை அவள் மனம் ஏற்கவில்லை. பெற்றோரை துறந்து கரடுமுரடான காட்டு வழியிலே காதலனோடு உடன்போக்குக்கு துணிகின்றாள். இன்று புறந்தந்து பால் நினைந்து ஊட்டி பருவ வயது வரை காத்த அன்னை அறம் இல்லாதவளாம். அவள் உறக்க பேசுவதால் ஊர் மக்கள் அலர்த்தூற்றுகின்றனராம். இந்நாள் வரையில் அவள் ஆடி திரிந்து மிகுந்த வீடு இனி அவளின் வீடு இல்லையாம், தாய் வீடாம். மிகுந்த செய்நன்றிக்கு உரிய தாயை விட்டுவிட்டு மனவாழ்வு தொடங்க தலைவருடன் புறப்பட்டு விடுகிறாள் தலைவி. இதனை ஊர் அலறழ சேரி கல்லன ஆனாது அலைக்கும் அரணில் அன்னை தானே இருக்க தன் மனையானே நெல்லியை தின்ற முள்ளையிறு தயங்க உடலாய் திரிந்திசினியால் அறவுடு செய் நாட்டு விண்தொட நிவந்த விலங்கு மலைக்கவான் கரும்பு நடு பாத்தி என்ன பெருங்களிற்று அடிவழையை நிலைவிய நீரே என்ற குறுந்தொகை பாடலால் அறியலாம். இவ்வாறு உடன்பொக்கு செல்லும் தலைவனும் தலைவியும் இணையற்ற பண்பாட்டு செல்வர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சங்கக இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. திருக்கோவையாரும் இத்தகைய காதற் காட்சி ஒன்றை படம் பிடித்து காட்டுகிறது. பெற்றோர் இசைவு கிடைக்காமல் வெளியூருக்கு போய் மனம் புரிந்து வாழத் துணிந்த காதல் இருவர் உடன்போக்கு மேற்கொண்டனர். நற்றாய் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்துகிறாள். செம்முது செவிலித்தாய் தேடிச் செல்கிறாள். வெகு தொலைவிலே இருவர் வருவது போன்ற நிழற்காட்சி புலனாகிறது. ஓ, நம்முடைய மகளும் அவள் மனங்கவர்ந்த நாயகனும் தான் உளந்திருந்தி தம் ஊருக்கு திரும்புகின்றார்கள் போலும் என எண்ணிக்கொண்டாள். அவசரம் அவசரமாக அருகே ஓடிச் சென்று பார்க்கிறாள். வந்தவர்கள் அவள் தேடிச் சென்ற காதலர்கள் அல்லர். அடுத்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து மணந்து வாழலாம் என்று நினைத்து புறப்பட்ட வேறு இரு காதல் பறவைகள் அவர்கள். ஏமாற்றத்தை மறைத்துக் கொண்டாள் செவிலித்தாய். அவளை பார்த்து எம் மகளும் அவள் காதலன்தான் மீண்டு வருகிறார்களோ என நினைத்தேன். நல்லது, நீவிர் வாழ்க. உமை போல் இந்த நல்ல செயலை செய்து உடன்போகிய இருவரை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டாள். அந்த ஆடவன் பதில் சொன்னான், ஆம் கண்டேன், ஆண் சிங்கம் போன்ற ஆடவன் ஒருவன் இவ்வழியே சென்றான் என்கிறான். செவிலித்தாய் கேட்டதோ இருவரை பார்த்தீரா என்பதுதான். ஆனால் அந்த ஆடவன் அவள் கேட்ட கேள்விகளில் ஒன்றுக்குத்தான் பதில் சொன்னான். ஆடவனை கண்டேன் என்று மறுமொழி கூறிய தலைவன் தன் அருகே வரும் காதலியை பார்த்து, என் தலைவியே, என் இல்லத்துக்கு வந்த ஒளி விளக்கே, தூண்டா விளக்கு போன்றவளே, இந்த அன்னை கேட்ட இன்னொரு கேள்விக்கு நீ பதில் சொல் என்கிறான். இருவர் எதிரே வருகின்றனர். தலைவனை மட்டும்தான் அந்த ஆடவன் பார்த்ததாக சொல்கிறான். உடன் வந்த பெண்ணை பற்றி தன் தலைவியை உசாவி தெரிந்து கொள்ளுமாறு சொல்கிற நனி நாகரிகம் இங்கே ஒலிவிட்டிருக்க காணலாம். இவ்வாறு தலைவனும் தலைவியும் ஊரை துறந்து வேறொரு ஊரில் களவு வாழ்க்கை வாழ்வதுதான் தமிழர் வாழ்வியலா? களவு வாழ்வுதான் குறிக்கோளா? இல்லை இல்லை, ஒரு குறிக்கோளை முடிந்த பயனை அடைவதற்குரிய நல்ல வழிதான் களவு. அது கற்பாக திருமண உறவாக முடிய வேண்டும். அப்போதுதான் அது நல்வழி என போற்றப்படும். இல்லாவிட்டால் கள்ளத்தனம் என்று தூற்றப்படும். களவு காதலின் காலம 3 மாதங்கள் மட்டுமே. அதற்குள் காதலர் கரணமுடு கூடிய மனவாழ்க்கை வாழ தலைப்பட வேண்டும். களவின் முடிவு கற்பு என்பது அகத்திணை அறங்களுள் தலையாய அறமாகும். கற்பனப்படுவது கரணமுடு புணர குளற்குறி மரவின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரவினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று தொல்காப்பியம் தமிழ் சமுதாயத்தின் திருமண முறையை அற வாழ்வை சுருங்க கூறி விளக்குகிறது. மனிதகுலத்தின் கட்டுப்பாடான குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை அன்பு ஒன்றுதான். அதுவே தமிழர்தம் வாழ்விலக்கணமாகிய அகத்திணை இலக்கியம் சுட்டும் வாழ்வியல் நெறி எனலாம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழமுது. இதில் தமிழ் அகத்திணை மாண்பு குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கனாகுவா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாகர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம்

0: 7:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-99-7789.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து தலைவலி, ஹெட் ஏக். சோ நம்மளோட அனைவரோட வாழ்க்கையிலும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது தலைவலின்றது வந்திருக்கும். தலைவலின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து மைல்டாக இருக்கும், சிலருக்கு மாடரேட், சிலருக்கு சிவியர்னு சொல்லிட்டு பலவிதமான தலைவலிகள் இருக்கும். 100-1000 காரணங்கள் வரைக்கும் தலைவலிக்க சொல்லலாம். பட் காமனாக நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமின்மை, மன அழுத்தம், நீர் சத்து குறைவு, உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறது, சில சமயம் வந்து ஒரு சில மருந்துகள் அதிகமாக சாப்பிட்றது, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, டீ, அது திடீர்னு நிறுத்துறது, இந்த மாதிரி பலவிதமான காரணிகள் வந்து தலைவலியை நம்மளுக்கு தூண்டலாம். பொதுவாக வந்து மக்கள் வரது பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்லிட்டு வருவாங்க, அதாவது மைக்ரைன் ஹெட்ஏக். இந்த மைக்ரைன் ஹெட்ஏக் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ஒரு மிடில் ஏஜில் மோஸ்ட்லாக மேல்ஸோட ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அது அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரத்தோம். இந்த ஒற்றை தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது கொஞ்சம் பயங்கரமாக அதிகமான வலியோடு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிலருக்கு வந்து கொமட்டல், வாந்தி, சில பேர் வந்து வெளிச்சம், சவுண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எரிச்சல் தன்மை, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு வரும். யூஸ்வலாக 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் அந்த தலைவலி நீடிக்கலாம். யூஸ்வலாக வந்து அனால்ஜெசிக்ஸ், அதாவது வந்து பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகள் எடுக்கும்போது சிலருக்கு தலைவலி குறைஞ்சிடும். இது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏஜ் மாறும்போது அந்த தலைவலி வந்து ஃபுல்லாக சரியாயிடும். இந்த மாதிரி தலைவலிகளுக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்ல. சில சமயம் தலைவலி வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அறிகுறிகள் தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து மங்கலாக இருக்கிறது, கண்ணில் கலர் கலராக தெரியறதோ, இல்லை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு மாதிரி கலர்ஸ் ஜிக்ஸாக் லைன்ஸ் தெரியறதா இருக்கலாம். ஸோ அந்த அறிகுறி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்து மாத்திரை எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகமான தலைவலியிலிருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். இது ஒரு விதமான ஹெட்ஏக். அனதர் ஹெட்ஏக் பார்த்தீங்கன்னா டென்ஷன் டைப் ஹெட்ஏக். இதுதான் வந்து காமனாக இருக்கிறது. டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் போது அந்த தலைவலி ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு தலைவலி வந்து கம்மியாயிடும். இந்த மைக்ரைன், டென்ஷன் டைப் ஹெட்ஏக், இதுக்கெல்லாம் வந்து மாத்திரைகளோடு சேர்த்து ரெகுலராக கரெக்டாக தூங்குறது, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து டிவி, செல்ஃபோன், அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து பார்க்காம இருக்கிறது, ப்ளஸ் கரெக்டான யோகா அந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கும் போது தலைவலி இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ எப்பவுமே தலைவலி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறையாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிபி கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது தண்டர் கிளாப் ஹெட் ஏக்னு சொல்லுவோம், அதாவது தலையில இடி விழுந்த மாதிரி வாழ்க்கையிலேயே ஒரு மோசமான தலைவலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலைவலி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரத்த குழா பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மூளையில் ஏன்னா ரத்த குழா கசிவு இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்காக உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது. இது இல்லாமல் வந்து சிடி ஸ்கேன் எப்போ எல்லாத்துக்கும் எடுக்கணுமா, சில தலைவலிக்கு எடுக்கணும், சில தலைவலிக்கு எடுக்கக்கூடாது, ஸோ அது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து எதுவும் முடிவெடுக்க தேவையில்ல. மருத்துவரோட ஆலோசனை கேட்டு ஒரு சில மோசமான தலைவலிகள், ஏற்கனவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க, இல்லாமல் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை ஒரு சில வயசானவங்களுக்கு வந்து திடீர் என்று ஏற்படக்கூடிய தலைவலிகள், இந்த மாதிரி தலைவலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். சில சமயங்கள் வந்து ஒரு சில ரத்த டெஸ்ட்டும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். டெம்பரல் ஆர்டைட்டிஸும் சொல்லுவோம், அதாவது தலையில் வந்து ரத்த குழாய் வந்து விரிவடையாததுனால ஏற்படக்கூடிய ஒரு விதமான தலைவலி. ஸோ இந்த மாதிரி தலைவலிகள்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள், முக்கியமாக யோகா, அப்புறம் வந்து டென்ஷன் ஆகாமல் தடுக்கிறது, ஒரு சில தெரப்பீஸு, அதுக்கப்புறம் வந்து சம்சம் பெயின் பாம் அப்ளை பண்ணுறது, சில பேர் ரெகுலரான டைமில் காஃபி, டீ அது மாதிரி குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தலைவலியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இது இல்லாமல் வந்து ரெகுலராக வந்து கனது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள், இல்லை கண்ணில் எதனா பிரச்சனை, இல்லை தலையில் வந்து மூளைக்காய்ச்சல், இல்லை வேறு ஒரு சில பிரச்சனைகள்னால செகண்டரி காசஸ் ஆகும் நம்மளுக்கு தலைவலி வரலாம். அந்த மாதிரி தலைவலிகள் இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நம் மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
5: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:31, 12 நொடிகள். ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனோட தான் ஷோவை ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, கலப்பு தற்காப்பு கலை மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதுதான் உங்களுக்கான இன்றைய க்வெஸ்சன். க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். கலப்பு தற்காப்பு கலை மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக்கு போயிட்டு வணக்க மக்களே அப்படின்னு ஷோவோட போஸ்ட் இருக்கும். ஸோ அதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். ஷோவோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத உங்களோட பேரோட நான் சொல்கிறேன். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஷோவில் ஓப்பனிங்லேயே சூப்பரான பாட்டு வருது, அயன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:37:52. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலப்பு தற்காப்பு கலை MMA மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய நேர்களை வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்கு, ஷோட எண்டு வரைக்கும் டைம் இருக்கு. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அவங்களாம் வந்து ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலார் பவர் கார்பரேஷன்ல இன்ஜினியர் மேனேஜர் பணியாளர்களுக்கு விவரம் வந்து வெளியாயிருக்கு. டெபுட்டி மேனேஜர் 3 இடங்கள், இதற்கான சம்பளம் ₹60,000, ₹180,000, வயது 35 இருக்கணும், தகுதி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், சோலார், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பவர் சிஸ்டம், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT பிரிவில் BE, BTech திருச்சியுடன் 4 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 1 இடம் இருக்கு, வயது 28 இருக்கணும், சம்பளம் 40,000 முதல் 140,000 வரை, தகுதி CA CMA தேர்ச்சியுடன், 60% மதிப்பெண்களுடன், நிதி பாடத்தில் MBA தேர்ச்சியும், 1 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆபீசர் பிரிவில் சட்டம் 1 இடம், வயது 35 இருக்க வேண்டும், சம்பளம் 69,170, மனிதவளம் மற்றும் நிர்வாகம் 2 இடங்கள், வயது 28 இருக்க வேண்டும், சம்பளம் 40,000 முதல் 140,000 வரை, இதற்கான தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன், LLB தேர்ச்சி அல்லது மனிதவளம் மேலாண்மை, தொழில் உறவுகள், பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன், லேபர் பிரிவில் MBA தேர்ச்சியுடன் 1 அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இன்ஜினியர் 1 இடம், வயது 28 இருக்க வேண்டும், சம்பளம் 40,000 முதல் 140,000 வரை, தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன், BE BTech தேர்ச்சியும், 1 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சீனியர் இன்ஜினியர்ல 11 இடங்கள் காத்துட்டு இருக்கு, வயது 33 இருக்க வேண்டும், சம்பளம் 82,500 முதல் 97,500 வரை, தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் BE BTech தேர்ச்சியுடன், 1 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். டெபுட்டி மேனேஜர் பிரிவில் 7 இடங்கள் இருக்கு, வயது 40 இருக்க வேண்டும், சம்பளம் ₹95,580 முதல் 110,830 வரை, இதற்கான தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் BE அல்லது BTech தேர்ச்சியுடன், 4 பணி அனுபவம் அல்லது சட்டம் பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன், 4 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சோ கட்டணம்

பொது ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் 1000, எஸ்சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் ஆகியோருக்கு ரூபாய் 500. இதை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். https://www.scca.co.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இன்றே. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வருது ராவணன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:47, 34 நொடிகள் ஆயிட்டு இருக்க. சோ இன்னைக்கு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, கலப்பு தற்காப்பு கலை MMA அதாவது மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு இன்னும் நிறைய நேர்கள் வந்து கரெக்டான ஆன்சர்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய டைம் இருக்கு. உங்களோட கரெக்டான ஆன்சரை வந்து நம்மளோட பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா இன்னொரு தகவலும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. என்னன்னா, உரம் ரசாயன நிறுவனத்துல வேலைவாய்ப்பு இருக்கு. மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்ஜினியர் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆபீசர் 6, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 3 உட்பட மொத்தம் 40 இடங்கள் இருக்கு. சோ இதற்கான கல்வி தகுதி BE அல்லது BTEC, MBA, CA இருக்கணும். வயது வரம்பு 18 முதல் 40 வரை இருக்கலாம். சோ அதிக 18 முதல் 40 வரை, 24/9/2026 படி இருக்கணும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹1000. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/9/2026. சோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ் rfcl.co.in என்ற முகவரியில் வெப்சைட்ல நீங்க விசிட் பண்ணலாம். நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இப்போ உங்களுக்காக எந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. அதாவது இன்னைக்கு ஷோல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், கலப்பு தற்காப்பு கலை மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிரிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் சுச்சிகா தரியால்.

அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்களை வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ், வெண்கலம் பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புழுவுப்பாளையம் ஆனந்த முருகன், முள்ளக்காடுலேருந்து பாபு, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், கெடார்லேருந்து அன்பு, அரியலூர்லேருந்து வீராதுரை, கொழுமக்கொண்டாலேருந்து ராமகிருஷ்ணன், சென்னையிலேருந்து அன்புராணி, கொருக்கத்தூர் ஞானமுருகன், ராஜபாளையம் பிரபு வீரா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நெம்மேலி நந்தகுமார், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், மதுரை சண்முக சுந்தரம், பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல், செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணேஷ்மா, காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், சென்னை பழைய வெனாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு. இந்த நேர்களை கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட எண்டா பாடல் கேட்கலாம், வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் 2026 ஐநா உயர்மட்ட வாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், இந்தியாவிற்கும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளின் கூட்டமைப்பிற்கும் இடையே வலுவான பொருளாதார மற்றும் வளர்ச்சி கூட்டாண்மைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 11வது ஆயுர்வேதா தினத்தின் தொடக்க விழா ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நாக்பூரில் உள்ள கவிவரியா சுரேஷ்

அரங்கில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சிறப்பு தூதர் சையீத் அகமது பாபா மிசோரம் மாநிலம் சாய்துவால் மாவட்டத்தில் உள்ள அரசு துறை தலைவர்களுடனான கூட்டத்தில் உரையாற்றினார். இக்கூட்டத்தில் மனித உரிமைகள் குறித்து பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967 புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வேளாண்மை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சுகாதார கல்வி மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. காரைக்காலில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் இன்று புதன்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்கும் சிறப்பான சந்தோஷமான நாளாக அமைய எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே. டைம் இப்போ 8:03 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே ரத்னா இன்னைக்கு பேச போறாங்க. எங்கிருந்து பேச போறாங்க கேட்கலாமா? ஹாய் ரத்னா, குட் மார்னிங்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியாக ரத்னா வந்தாச்சு. எந்த ஊரு அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஊரு அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறப்பான ஊரு அப்படின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில பெரிய கோயில் அமைஞ்ச ஒரு ஊரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பெரிய கோயில் அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிற ஊர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுச்சேரி விளியனூர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. விளியனூர் அண்ட் ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க மார்க்கெட்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இங்க நிறைய கடைகள்லாம் இருக்கு. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னா ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் இந்த மாதிரி வரக்குள்ள ரொம்ப ஜேஜேன்னு விசேஷமா இருக்கும் இல்லையா? சோ அந்த நாட்கள்ல மட்டும் அதிக அளவு மக்கள் அதிக கூட்டம் இருக்கும். ஆனா இந்த விளியனூர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே விசேஷ நாளா இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் அமைஞ்சதுதான் ஒரு காரணமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து கோயில்கள் அதிக அளவு ஃபேமஸோ பாண்டிச்சேரியில விளியனூர் வந்து கோயில் அதிக அளவு ஃபேமஸா இருக்கு. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லு.
3: வணக்கம், வாமதி.
2: வாமதி, எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்காங்க.
2: ரொம்ப சிரிப்போட அப்படியே அமைதியா பேசுறாங்க, ரொம்ப அமைதி, சைலண்ட், அப்படியே கூச்சம் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. டெக்கோ முக்கியமா.
3: அதான்
2: சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: 40 இருக்கேன்.
2: 40 இங்க. சரி, நீங்க 40 இங்க வரக்குள்ள எப்படி இருக்கு?
3: கோயில் எல்லாமே விசேஷம். அப்பத்தில இருந்தே பூவு எல்லாமே, பழம் எல்லாம் மார்க்கெட்ல எந்த நேரமும் நாங்க இப்பதான் வச்சுங்க, 1 தான் ஆகுது. அவங்களாம் 40-50 இருக்காங்க.
2: நிறைய பேர்
3: 1 தான்
2: பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பண்டிகை நாள் வருது அப்படின்னா அன்னைக்கு பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த டைம்ல சூஸ் பண்ணது காரணம் என்ன?
3: இப்ப தீபாவளி, பொங்கல் எல்லாம் வருது, ஆயுத பூஜை.
2: எந்த எந்த விஷயத்தால விளையணும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: சிவன் கோயிலால ரொம்ப
2: பிடிக்கும்.
3: ஆமா, ரொம்ப பெரிய கோயில் தான் எனக்கு, ரொம்ப சிவன் தான்.
2: அப்ப நீங்க வந்து இது வந்து புகுந்த வீடுதான் ஆக்சுவலா.

0: பிறந்த வீடு என்ன பாத்தாங்கன்னா எதுவா இருக்கும்?
1: நான் இங்க வந்து 15 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதனால எனக்கு தர்மபுரி பாண்டிச்சேரி அங்கதான் எங்க ஊரு. அங்கிருந்து வந்து இங்க 40 வருஷம் ஆயிருக்கு.
0: தர்மபுரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலையனூர் மாதிரி தான் இருக்கும். அந்த சாயல்லே தான் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்து சாயல்லே இருக்கும்.
1: அதனால அப்ப ஒண்ணு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல.
0: 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இல்லையா, சோ இங்க விவசாயம் எல்லாம் பண்ணாங்களா?
1: சுத்துப்பட்டு எல்லாருமே இங்கதான் வருவாங்க. எல்லாமே அப்பத்துல இருந்து
0: இது வந்து விலியனூர் வந்து நம்ம பாண்டி மார்க்கெட். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விலியனூர் வந்து பெரிய நிறைய தேவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு. சோ இந்த விலியனூர் மார்க்கெட்ல என்னென்ன ஊர்ல இருந்து எல்லாம் வந்து தேவைகள் வாங்கறதுக்காக வராங்க?
1: ஆரியப்பாளையம் கூடப்பாக்கம் அரியூரு எல்லா ஊருமே
0: தான். இப்போ இங்க பழம்லாம் நீங்க வந்து வாழைப்பழம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எந்த ஊர்ல இருந்து வாங்க?
1: பாண்டிச்சேரியில இருந்து வாங்க.
0: பெரிய மார்க்கெட்ல?
1: பெரிய மார்க்கெட் தான். பெரிய
0: எந்த நாளுக்கு அடியை லீவ் விடுவீங்கம்மா?
1: ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாருமே எடுத்து வச்சுக்குவாங்க. எல்லாருமே 6 நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. மீதி நாள் எல்லாருமே வச்சிருப்பாங்க.
0: எல்லா நாட்களும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃப் டே வச்சிருக்காங்க.
1: அன்னைக்கு வந்தீங்கன்னா அர்ஜென்ட் இருந்தா அன்னைக்கு சாய்ச்சிரும் இல்ல நாங்க திறந்துதான்.
0: காலையிலே கடைக்கு வந்துட்டீங்க. வீட்டு வேலைகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
1: வீட்டு மருமாவா இருக்காங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க.
0: விலியனூருக்கு வந்து இந்த ஊர் இந்த நாட்கள்ல வாங்க அப்படின்னு சொன்னா எந்த நாள் வர சொல்லலாம்? நிறைய பேர் அந்த வெளியூர் சுற்றுலாதவாசிகள் எல்லாம் வராங்க. சோ விலியனூரையும் வந்து விசிட் பண்றாங்க. சோ அவங்க எந்த நாள்ல குறிப்பா வந்தா நல்லா இருக்கும்?
1: இது சிவராத்திரி நினைச்சு வந்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் பெரிய கோயில்ல சிவராத்திரி. அன்னைக்கு நைட்டு எல்லாம் தங்குவாங்க. அதனால அன்னைக்கு எல்லா ஊர்ல இருந்தும் வருவாங்க.
0: எல்லா ஊர்ல
1: மாசி மாசம் சிவராத்திரி வரும்.
0: வீதிக்கு வீதி கோயில்கள்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு அதனாலே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாட வீதி அப்படின்னு சொல்றாங்க.
1: எருக்கு மாட வீதி தான் சொல்லுவாங்க. மாட வீதியா தான் சாமி போவோம். ஊர் உள்ளா போவாது. போயிட்டு அப்படியே சாமி கோயிலுக்கு போயிடும். வீட்டுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஊர்ல கிராமத்துல எல்லா வீட்டுக்கு போகுங்க. அது போல கிடையாது. மாட வீதியா தான் இது வரைக்குமே சாமி.
0: ஒரு வாரம் வந்து விலியனூர் விட்டுட்டு உங்க சொந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ண
1: மாட்டேன்.
0: சொந்த ஊரே மறந்தாச்சு அப்படின்னு மறக்கடிச்சு.
1: ஆமா, இங்க வந்ததுல இருந்து கோயில் திருவிழா எல்லாம் பாக்க பாக்க ஒரே இதாகி விட்டு இங்க அப்படியே ஐக்கியமாச்சு.
0: பயங்கரமா வெக்கப்பட்டாங்க. பேசுவாங்களா அப்படின்னு நினைச்ச நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. சூப்பர். கோமதியம்மா நன்றிமா. நேர்களை தொடர்ந்து இணைச்சிருங்க. FM Rainbow 102.8ல இது நம்ம புதுவை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சுபேத் சாங் காத்துட்டு இருக்கு. மாரி படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கால்ஸ் ஃபார் குளோபல் சவுத் கோஆபரேஷன் அமிட் கான்ஃபிளிக்ஸ், ட்ரேட் பிரஷர்ஸ் அண்ட் கிளைமேட் சேலஞ்சஸ். ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் ஸ்ட்ராங்கர் டைஸ் வித் லாட்டின் அமெரிக்கன் கரேபியன் ஸ்டேட்ஸ் அஸ் ட்ரேட் கிராசஸ் $50 billion. US President Donald Trump backs India, Middle East, Europe economic corridor, stresses on shifting energy infrastructure away from Iranian checkpoints. 11th Ayurveda Day being observed across the country today. Forecast

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30 17
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை வில்லியனூர். இங்கிருந்து நம்ம ஆர்ஜே ரத்னா பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் வாங்க ரத்னா.
2: ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ. நம்ம புதுவை நிகழ்ச்சி திருச்சேரி வில்லியனூர், அதாவது நம்ம பாண்டிச்சேரியுடைய கோயில் நகரம் சொல்லக்கூடிய நம்ம வில்லியனூர்ல இருந்தா ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சோ வில்லியனூர் ரொம்ப பரபரப்பா இருக்குங்க, காலை வேலை சொல்லவே முடியல, அவ்வளவு பிஸியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த பிஸியிலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட பேசிட்டு கேட்டோம், ரெடியா இருக்காங்க.
3: வணக்கம்
2: தீபாவளி
3: பொங்கல் சக்தி ஆயுத பூஜை தான் வியாபாரம். வில்லியனூர் மாதம் படம் எடுத்தது ஷூட்டிங் எடுத்தது, அதனால வந்து நல்ல பேர் போன கோயில். வேற சனிக்கிழமை மத சனிக்கெல்லாம் நல்ல கூட்டம் வரும், பாத யாத்திரை எல்லாம் வருவாங்க.
2: பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய கோவில்கள் இருக்கு, கோவில் மசூதி, அது மட்டும் இல்லாம சர்ச் இருக்கு, அது மட்டும் நிறைய கோவில்கள் இருக்குங்க. அதனால தினசரி இங்க வந்து திருவிழா கோலமா தான் இந்த வில்லியனூர் வந்து இருக்கும். அதுதான்
3: ஆடி மாசம் ஆச்சுன்னா ஏழமரம் கோயில், ஆனா அதுவும் அந்த நாள்ல உருவான கோயில் தான். ஒவ்வொன்று கொட்டால வந்து இருந்தது, அது வந்து கோயில் பெருசா கட்டுறாங்க. ஆனா திருவிழா வந்துச்சுன்னா அது பழம்பெருமா கூத்து தெருக்கூத்து எல்லாம் விரும்பி பார்ப்போம்.
2: அந்த கூத்து இந்த மாதிரி தெருக்கூத்து இந்த மாதிரி எல்லாம்
3: நடக்குது, ஏகப்பட்ட கூத்து நடக்குது.
2: நிறைய விஷயங்களை வந்து இந்த வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா நிறைய விவசாயம் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இங்க வந்து வெத்தலை தோட்டம் வந்து தன் பாக்குற இருந்துச்சு அப்படிதான் சொல்றாரு. இந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே வீட்டுல இது நம்ம புரியல.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: என்னென்ன
4: மாதிரியான விவசாயங்கள்
3: அதிகமா இருக்கு?
4: பாண்டி
3: அந்த அளவுக்கு வேலை.
4: நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கல, இந்த இடம் எப்படி இருக்கு? வெத்தலை தோட்டமா வேற என்ன?
3: இது வந்து பெங்களூர் வெத்தலை. இப்ப விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு ரொம்ப, அங்கங்க பிளாட் போட ஆரம்பிச்சு.
4: வெத்தலை தோட்டம் போட்டாங்க இல்லையா, வேற என்ன? வெத்தலை மட்டும் தானா இல்ல வேற என்ன மாதிரியான?

0: வேற எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று நெல் போட்டாங்க, இப்ப பிளாட் ஆக்கிட்டாங்கல்ல.
1: ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பருத்தி வந்து அதிக அளவு போட்டாங்க.
0: பருத்தி வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருக்குமா பாய், பருத்தி எல்லாம் கிடையாதுங்க. பருத்தி கொஞ்சம் தான், பருத்தி அந்த சைடு அதான் சொல்லல, அந்த சைடு பஸ் பாலம் தான். பருத்தி சைடா தான் இங்க இருக்கிறது.
1: நம்ம கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க பேசுறதுக்கு. வணக்கம் சார், உங்க பேசல.
0: என் பேர் கமாலஜி.
1: எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: இங்க பூர்வீகமா
0: சுல்தான். ஒரு இடம் சுல்தான் மட்டும்
1: போடுவீங்க. எந்த டைமுக்கு வரும்?
0: காலையில வந்துடும்.
1: என்ன நாட்கள் வியாபாரம் ஆகும் சார்? ரெகுலரா எல்லாரும்
0: வாங்குறவங்களும்
1: வியாபாரம்
0: நான் வந்து சொந்தமா தோட்டம் போட்டிருந்தேன். வயசாகி போச்சு, அதெல்லாம் எடுத்தாச்சு. அதனால ஒரு கூப்பிடுவாரே வந்து அடிச்சு கொடுக்கிட்டு வருவான். அவ்வளவுதான்.
1: சொந்தமா தோட்டமே வச்சிருந்தீங்களா? சரி, இந்த வெத்தலை பராமரிக்க, இந்த தோட்டம் வச்சு பராமரிக்கணும்னா என்ன மாதிரியான பராமரிப்பு எல்லாம் தேவை?
0: பராமரிப்புனாக்கா அந்த வச்சு இங்க பேச முடியாது.
1: சரிங்க சார், நேரத்தை தொடர்ந்து அனுப்பிச்சிருங்க. ரெயின்போ வாழ்ந்துரு 2.8 இது நம்ம புதுவை.

0: சுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நம்ம புதுவை கேட்டுருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. நம்ம ஆர்ஜி ரத்னா பேசிட்டு இருக்காங்க. ரத்னா,
3: நம்ம புதுவை நிகழ்ச்சி, நம்ம புதுச்சேரி விலியனூர்ல இருந்து. விலியனூர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல வில்வனூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்படியே அந்த பேர் மருவி, வில்வனூர் அப்படிங்கிற பேர் மருவி இன்று வந்து விலியனூர் அப்படின்னு ஃபேமஸா அழைக்கப்படுது. விலியனூர் அப்படின்னாலே நம்ம பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய தொகுதியா தான் நம்ம விலியனூர் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள் இருக்கு, எல்லாமே கிராமப்புறங்களா இருக்கு. நிறைய இங்க கிராமப்புறங்கள்ல இருந்து காய்கறிகள், கூடு பயிர்கள், வீட்டு பயிர்கள் இது எல்லாமே வந்து விவசாயம் பண்ணி இந்த விலியனூர் மார்க்கெட்ல வந்து வியாபாரம் பண்றாங்க. சொல்ல போனா விழுப்புரத்துல இருந்தெல்லாம் கூட இங்க வந்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க மாட வீதி, கடை வீதி அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபேமஸான ஒரு பகுதியா தான் இருக்கு. தெருக்கு தெரு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய கோவில்கள்லாம் இருக்கு. பழமையான கோவில்களும் சரி, இப்ப புதுவா உருவான கோவில்களும் சரி, நிறைய அம்மன் கோவில்களாக இருந்தாலும் சரி, நிறைய கோவில்களா இருக்கு. தெருக்கு தெரு இருக்கிறது அப்படிங்கறதால பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து இங்க வந்து விசேஷமா வந்து பார்க்கப்படுது. எப்பயுமே வந்து இந்த விலியனூர் வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற கோவில்களும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். கோவில்கள்ல வெளியூர் வெளி அதாவது சுற்றுலாவாசிகள் எல்லாம் வராங்க அப்படின்னா இங்க வந்து இங்க இருக்கிற கோவில்களை வந்து அதிகமா விசிட் பண்றாங்க. விலியனூர் பெரிய கோயில வந்து தேடி வந்து விசிட் பண்றாங்க. ரொம்ப பழமையான கோயில் இல்லையா? இந்த லூர்து அன்னை கோயிலும் கூட பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பழமையான கோயில் இந்த லூர்து அன்னை கோயில் பத்தி சொல்லணும் அப்படின்னா பாரிஸ்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்து கோயில வந்து விசேஷமா வந்து திருவிழா வந்து நடக்கும். சனிக்கிழமை ஆனா இந்த கடை வீதிகள்ல நடக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து அலை போடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க விவசாயம் பண்றாங்க இல்லையா? வெத்தலை தோட்டம் மட்டும் கிடையாது, இங்க வந்து பயிர் அதாவது விவசாயம் நெல்லும் வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க. நெல், பருத்தி இத மாதிரியான பயிர்கள்லாம் இங்க வந்து அதிக அளவு விவசாயம் பண்ணிருக்காங்க. சவுக்கு தோப்புக்கு கூட அதிகமா இருந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறி போய் ஒரு கிராமமா இருந்த வில்வனூர் அப்படியே விலியனூர் அப்படிங்கிற ஒரு சிட்டியா வந்து நகர்புறமா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம விலியனூரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ விலியனூர் வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் சரி, கோவில், ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு இது எல்லாமே வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர்லயே கிடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து விலியனூர் அமைச்சிருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பா இருக்கு. நேர்களை மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை இசையுதன் பாய் ரத்னா.
2: தேங்க்யூ ரத்னா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களுக்காக பாட்டு வெயிட்டிங்ல இருக்கு. ரிமூவ் படத்துல இருந்ததுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இருட்டு நேரம், ஒருத்தன் ஓடி போய் விளக்க கொளுத்திட்டு வந்தான். என்ன செய்யறேன்னு கேட்டார் ஒருத்தர். இருட்டை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவன். இல்லாத ஒன்றை எப்படி விரட்ட முடியும் அப்படின்னு கேட்டார் இவர். இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, இருட்டுங்கிறது இல்லாத ஒன்றா அப்படின்னு கேட்டான். இப்போ அவர் விளக்கம் கொடுத்தார். இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது, வெளிச்சம் இல்லாத நிலைமை இருக்குதே அதுதான் இருட்டு. ஒரு இடத்துல வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்குங்கிறோம், அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுங்கிறோம். ஆக அந்த இடத்துல இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் வெளிச்சம்தான். இருட்டுன்னு ஒன்று தனியாக ஓடி வந்து உட்காந்துக்கிறது இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நாம் தான் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறோம், இருட்டுன்னு ஒன்று ஏற்கனவே இருக்கிறதாகவும் வெளிச்சத்தை கண்ட உடனே அதை எழுந்திரிச்சு ஓடி போகிறதாகவும் நினச்சிக்கிறோம். இதில் வந்து இருட்டை விரட்டுறேன்னு வேற வீரவசனம் பேசுகிறவங்க சில பேர். வெளிச்சம் இல்லாமல் தான் இருட்டுங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே பயம்னு சொல்கிறோம் பாருங்கள், அது கூட இருட்டு மாதிரி தானா. ஞானிகள் சொல்கிறாங்க, வெளிச்சம் இல்லாமல் இருட்டுங்கிறோம்ல அது மாதிரி அன்பு இல்லாமல் தான் பயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்பு இல்லாத ஒரு நிலை தான் பயம். அன்புங்கிற விளக்கை அங்கே ஏற்றி வச்சுட்டா பயங்கிற இருட்டு அங்கே இருக்காது. சுஃபி இலக்கியத்தை

0: ஒரு சம்பவம் வரும். அதாவது முல்லா நஸ்ருதீனுக்கு காலையில் கல்யாணம், அன்றைக்கு மாலையில் அவரும் அவருடைய இளம் மனைவியும் உறவினர்களோடு ஆற்றை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு புயல் வெள்ளம் படகு அப்படியும் இப்படியும் ஆட ஆரம்பிச்சுட்டுது. எல்லாருக்கும் பயம், முல்லா மட்டும் பயம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஏங்க உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவருடைய மனைவி. ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இதுக்கு முல்லா நஸ்ருதீன் பதிலே சொல்லலை, இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தார், மனைவியின் கழுத்துக்கு நேராக நீட்டினார், குத்த போகிறது மாதிரி ஓங்கினார். அந்த அம்மா முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. இப்போ முல்லா கேட்டார், கத்தின்னா உனக்கு பயமா இல்லையான்னார். இதுக்கு அவங்க, கத்தி வேணும்னா அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடிச்சிருக்கிறவர் என் பேரில் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற என்னுடைய கணவர், அதனால் நான் பயப்படலன்னாங்க. இப்போ முல்லா சொன்னார், அதே மாதிரி தான் எனக்கும், இந்த அலைகள் வேணும்னா ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அன்புமயமானவர், அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னார். அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. நம்பிக்கை இல்லைன்னா அன்பு இருந்திருக்காது, அன்பு இல்லைன்னா பயம் வந்திருக்கும். படகில் இருந்த மற்றவங்க மாதிரி அவரும் பயந்து நடுங்கிட்டு இருந்திருப்பார். இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கணும். நமக்கு பயம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேர்லேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் கடவுளுக்கு பயந்தவன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். அங்கே செலுத்த வேண்டியது அன்பே தவிர பயம் இல்லை. நம்ம உபனிஷத்துக்கள் சொல்லுகிற மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு அப்படிங்கிறது தான். பயப்படுகிறவர்களுக்கெல்லாம் பெரியவங்க சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுங்கோ, தப்பு இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிற கற்பனைகளில் பயந்துக்கிட்டு இருக்காதிங்கோ, அதனால் உங்கள் மகிழ்ச்சி தான் பாழாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்தாராம், டாக்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட வைத்தியத்துக்கு வந்தேன், காலில் அடிபட்டு வந்தேன், காலில் கட்டு போட்டு தண்ணி படாமல் பார்த்துக்க சொன்னீங்க அப்படின்னார். அதனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டார் டாக்டர். இனிமேல் நான் குளிக்கலாமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் டாக்டர் அப்படின்னாராம் இவர். 15 வருஷமாக அப்படியே கற்பனையிலேயே காலத்தை ஓட்டியிருக்கிறார். அதனால் வாழ்க்கைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா நாம் வந்து எப்போவும் மகிழ்ச்சிகரமாக வாழலாம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசகிட்டு.
6: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மேலும் அவர் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை தொடங்கி வைப்பதுடன் அங்கு உலக ஆன்மீக அரண்மனையை திறந்து வைக்கிறார். ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், ஆயுர்வேதம் என்பது வெறும் சிகிச்சை முறை மட்டுமல்ல, ஆரோக்கியமான மற்றும் சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான சக்தி வாய்ந்த வழி என்று கூறியுள்ளார். தேசிய கவிஞர் ராம்தாரி சிங் தின்கரின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், பொது விழிப்புணர்வு மற்றும் தேச பெருமை உணர்வுகளால் நிரம்பிய திரு தின்கரின் கவிதைகள் நாட்டு மக்களின் இதயங்களின் வீரம் மற்றும் சுயமரியாதையை தொடர்ந்து விதைக்கின்றன என்று கூறியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி இன்று ஈகோ பார்க் காவல் நிலையம் அருகில் பிதாநகர் போலீஸ் கமிஷனரேட்டால் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் மாநிலம் தழுவிய நஷமுக்தா பாரத் 2029 என்ற போதைப்பொருள் இல்லாத இந்தியா 2029 என்ற முன்முயற்சியை தொடக்கி வைக்கிறார். ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் 2030ஆம் ஆண்டிற்குள் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி நோய்களை பொது சுகாதார அச்சுறுத்தலில் இருந்து முழுமையாக ஒழிக்கவும் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் நோய்க்கு எதிராக போராடவும் இந்தியா தனது உறுதியான அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மணல்மேடு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால்

இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்மண்டபம், பண்டசோழநல்லூர், கரையாம்புத்தூர், மணமேடு மற்றும் கடுவானூர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

எஸ் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும். உங்களோட பெயர், ஊர் பெயர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயரை தெளிவா டைப் பண்ணி 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஷோட அப்படிங்களே ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி, அவங்களுக்கான விருப்ப பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா இவங்களுக்கான விருப்ப பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து.

தித்தகதிமித்தலாங்கு தகதிமித்தக தித்தகதிமிதும் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிடக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடத்தோம்.

0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. திட்டக்குடியில இருந்து செல்வராசு, பாலாஜி, சரவண பாலன், கல்யாணி செல்வராசு இவங்களுக்கான விருப்ப பாடல் பூவரசன் திரைப்படத்துல இருந்து.
1: தூக்கி சொருக்கும் செயல் ஐயா, மடிச்சு கட்டின வேட்டியா, பாத்துருவோம் பாத்துருவோம் பாத்துருவோம் பாத்துருவோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:19.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேர் திருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான விருப்ப பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 9:41, 35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கடலூர்ல இருந்து ஓட்டி, கடலூர் ஓட்டியில இருந்து சுரேஷ். இவங்களுக்கான விருப்ப

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், இவங்களுக்கான விருப்பப்பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் பம் பம் சிக்கு பம் ச பம்
0: கக்க காக்கி கீ கு கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கு கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கு கு வெரி குட் கக்க காக்கி கீ கு கு கக்க கே கு கு கு கு கே கே பாடுங்க

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மங்கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் சில நேர்களை நான் கேட்ட பாட்டு இன்னைக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சின்னதா வருத்தமா இருப்பீங்க. சோ நீங்க வந்து கவலையே பட வேணாம், நாளைக்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. சோ அதுலயும் உங்களோட விருப்பமான பாடலாம் கேட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இங்க எல்லாரும் இன்னைக்கு மத்த நிறைய நேர் வந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்க சாங் ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, கோவை வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், ராம்பாக்கத்திலிருந்து ராமு, செஞ்சி பெரிய அகரத்திலிருந்து சுதாகர், மஞ்சுளா லோகேஷ், தெற்கிருப்பு மணிகண்டன், விழுப்புரத்திலிருந்து தமிழ்ச்செல்வி, பாண்டிச்சேரி பங்கூர்லேருந்து ஜூலி தனஞ்சயன், கரூர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவியா, தேனி மாவட்டத்திலிருந்து ராதாபிரியா, கேரளா இடுக்கி மாவட்டத்திலிருந்து குமார், கடலூர்லேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன்பட்டியிலிருந்து செல்வம், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன். சோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சூப்பரான பாட்டை டெடிகேட் பண்றேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உலக ஆன்மீக அரண்மனையை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின்போது உலக மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக விழிப்புணர்வு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் 11வது ஆயுர்வேத தின விழா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. மிசோரம் மாநிலம் சாங்கவ் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ட்ராபெரி விவசாயி இசட்டி லால்ரி தாங்கி என்பவர் வேளாண் உணவு முறைகள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் சிறப்பாக பங்களித்ததற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO-வின் 100 பெண் நாயகிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக கடைபிடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச சைகை மொழிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காது கேளாதோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோரின் மனித உரிமைகளை உறுதி செய்வதில் சைகை மொழிகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் காது கேளாதோரின் மனித உரிமைகளை உறுதி செய்தல் என்பதாகும். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967ஆம் ஆண்டு இதே நாளில் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது. பொது சேவையில் சிறப்பாக பங்காற்றி வரும் புதுச்சேரியின் ஆகாஷ்வாணி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா ஆண்டை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய உதவி இயக்குநர் திரு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

இசையோட என்றும் நீங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேஜ் மக்களே, டைம் இப்போ 10:03 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. ஒரு பரபரப்பான நியூஸ் அப்படின்னா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றி சொல்லலாம். எஸ், ஜப்பான்ல நகோயா அப்படின்ற இடத்துல இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய தகவல் நமக்கு நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கும். ஸோ நியூஸ்ல பார்த்தா மட்டும் போதுமா? கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அதை பத்தி பேசலாமே, கிவிசஸ் தரலாமே அப்படின்ற எண்ணம் எனக்கு. ஸோ அந்த வகையில இன்றைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிவிசஸ் அதை பற்றி தான் இடம் பெறப்போகுது. என்ன அப்படின்னா, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026, அது மட்டும் இல்லாமல் அதன் ஆரிஜின் முதற்கொண்டு எல்லாமே கேள்விகளாக உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில முதல் கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆசிய விளையாட்டுப் போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஆசிய விளையாட்டுப் போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2271770.

0: கெட் செட் கோ கெட்டிச் கிங்கே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஆசிய விளையாட்டுப் போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டுக்கும் நீர் வந்திருக்காங்க. சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கும் மேடம்.
0: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: நீங்க கேட்ட கேள்விக்கு 1951 புதுடெல்லியில முதல் ஆரம்பிச்சிருந்தது
0: அப்படின்றது சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: தேங்க்யூ. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 1951 புதுடெல்லியில் தான் முதன் முதலாக நடைபெற்று இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காகவே நிறைய காத்துட்டு இருக்கு. சோ அந்த வரிசையில் இந்த நேரம் என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆசிய விளையாட்டுப் போட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஆசிய விளையாட்டுப் போட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்றத நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி அண்ட் நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505.

0: www.pmsuryagar.gov.in
1: ஏ ரஹ்மான், ஜோடிதா காந்தி இவங்க குரல்ல ஒரு சுவீட் சாங் உங்களுக்காகவே. ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஆசிய விளையாட்டு போட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கும். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்ல போறாங்களா இல்லையா கேக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம்,
1: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
1: கலைவாணி, நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேம், நானும்
1: சூப்பரா இருக்கீங்க. ஓகே, அதே ஹாப்பியோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: மேம், ஆசிய விளையாட்டு போட்டியை உருவாக்கியவர் பாத்தீங்கன்னா குரு தத் சோந்தி அப்படின்றவர்.
1: குரு தத் சோந்தி, ஜி டி சோந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஸ், எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக கலைவாணி. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆசிய விளையாட்டு போட்டிகளின் தந்தை அப்படின்னு இவரை தான் சொல்லுவாங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கருப்பொருள் தொடர்ந்து கேளுங்க. 102.8

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: ஹெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஜப்பான்ல நகோயா இந்த நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரம். சோ இந்த ஆண்டின் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டி இது குறித்த இதன் தீம் என்ன, மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் இருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
0: உள்ளக்காடு பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி?
0: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க என்ன ஆன்சர் தெரியுமா?
1: தொடக்க விழா வந்து கருப்பூர் வந்து ஹார்மோனியம் இசை பிடிச்சு கொடுத்தாங்க.
0: ஓகே,
1: ஒத்தி செய்வாங்க, இது இசை துடிப்பு சொல்லி கொடுத்தாங்க
0: அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள்.

2026 இதன் கருப்பொருள் இமேஜின் ஒன் ஏசியா, ஒரே ஆசியாவை கற்பனை செய் அப்படின்றதுதான். இதன் சின்னம் வந்து ஹொனோஹோன் அப்படிங்கிறது, நகோயாவின் புகழ்பெற்ற ஒரு சாச்சிஹோஹோ என்ற மீன் வடிவ பொம்மை தான் இதன் சின்னமாக இருக்கு. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில, ஜப்பான் நடத்தும் எத்தனையாவது ஆசிய விளையாட்டு இது அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஜப்பான் நடத்தும் எத்தனையாவது ஆசிய விளையாட்டு 2026 அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.

ஸ்ரீராம், ஸ்வேதா, மோகன் இவங்க குரல்ல ஒரு சுபையின் சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மெர்சல் படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி

0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 இந்த போட்டியை ஜப்பான் நடத்தும் எத்தனையாவது விளையாட்டுப் போட்டி அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பதில் தெரியுமா?
1: ஜப்பான் வந்து 3வது முறையாக நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் சரியான விடை மேம்.
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஆமா மேம், இதுதான் எனக்கு தகவலாக தெரியும். ஆசிய போட்டி இப்போ சூப்பரா நடந்துட்டு இருக்க ஜப்பான்ல, எனவே இது 3வது முறையாக இந்த ரொம்ப பிரம்மாண்டமாக பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடத்துறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம்.
0: ஓகே சூப்பர். எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
1: Thank
0: you so much, ma'am. Bye, bye. Thank you. Yes, ஜப்பான் வந்து ஒரு தேர்ட் டைம் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு முன்னதாக 1958, அதன் பிறகு 1994, 1958 டோக்கியோல, அப்புறம் 1994 ஹிரோஷிமாவிலும் இந்த விளையாட்டுப் போட்டி அவங்க நடத்திருக்காங்க. ஸோ சுமார் ஒரு 32 வருட இடைவேளைக்கு பிறகு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பான் தற்போது நடத்தி வருகிறது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் அந்த வரிசையில் உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இதுக்கு ஒரு சின்னம் இருக்கும், ஒரு கொடி இருக்கும். ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சின்னம் மற்றும் கொடியில் என்ன இடம்பெற்று இருக்கும் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஆசிய விளையாட்டின் சின்னம் மற்றும் கொடியில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2271770.

0: நேர்களே, இன்று மதியம் 2:15 புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியினை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்க தவறாதீர்கள்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் ஷெட் பிளேட்டில் கெட் செட் கோ கிட்டி நம்ம நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஆசிய விளையாட்டின் சின்னம் மற்றும் கொடியில் என்ன இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமே. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
6: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பாசிவம்.
0: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா? மீன் வடிவம் அப்படின்றது அந்த நகோயா நகர்ல அந்த ஜப்பானின் அடையாளமாக மீன் வடிவம் இருக்கு இந்த ஆண்டிற்காக. சோ பொதுவாகவே ஆசிய விளையாட்டின் சின்னம் அப்படின்றது சூரியன், 16 கதிர்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா?
6: எனிவே
0: நீங்க சரியான ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே. நன்றி.

தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போது துவங்கி இப்போது நிறைவு பெறும் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. துவங்கியாச்சு. சோ அந்த துவங்கிய டேட் அண்ட் நிறைவு பெறக்கூடிய அந்த தேதி என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் நகோயா நகரில் எப்போது துவங்கி எப்போது நிறைவு பெறும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு, ஸ்வேதா மோகன் குரல்ல கேட்கலாம் வாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் செண்டு புள்ளிட்டது கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 10:46:27 ஆகுது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பான் நக்கோயா நகரில் எப்போது துவங்கி எப்போது நிறைவு பெறும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி எப்படி இருக்கீங்க?
1: நடக்கறதா
0: தகவல் இருக்கு. சரியான சொல்லிருக்கீங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த திறப்பு விழான்னு தெரியுமா உங்களுக்கு? திறப்பு விழா வந்து பலோமா மிசுஹோ ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் துவங்கி இருக்கு திறப்பு விழா.
1: ஓகே மேடம்.
0: எனிவே நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.

விளையாட்டு போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக நாம கேட்டுக்கோம். அந்த வரிசையில உங்களுக்கான கேள்வி இந்த நேரம் என்ன தெரியுமா? எஸ், ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான் இது. சோ ஆன்சர் நீங்க ஈஸியா சொல்லலாம் நான் நினைக்கிறேன். மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ கால் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாகுபலி படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்களே, இன்று மதியம் 2:15 புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரியவெளி திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியினை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்க தவறாதீர்கள்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1210 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலை 1210 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102

கெட் செட் கோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான பதில், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்கும் என்பதுதான். இங்க நமக்கு சரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க முத்தியால்பேடி கௌஷிக்கு. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சி நம்ம

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஏஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை மாற்றியமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தரமான மருத்துவ சேவையும் நிதி பாதுகாப்பும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில், நாடு முழுவதும் 60 கோடிக்கும் அதிகமான மக்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும், உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக இது திகழ்வதாகவும் திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும், டிசம்பர் மத்தியில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டிற்குள் பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்ய இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி இன்று ஈகோ பார்க் காவல் நிலையம் அருகில் பிதா நகர் போலீஸ் கமிஷனரேட்டால் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில், மாநிலம் தழுவிய நஷமுக்தா பாரத் 2029 என்ற, போதைப்பொருள் இல்லாத இந்தியா 2029 என்ற முன்முயற்சியை தொடக்கி வைக்கிறார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று வர்த்தகத்தை சிறிய அளவிலான ஏற்றத்துடன் தொடங்கின. ஆரம்ப வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 194 புள்ளிகள் உயர்ந்து 74732 புள்ளிகளிலும், நிப்டி 49 புள்ளிகள் அதிகரித்து 23378 புள்ளிகளிலும் வர்த்தகமானது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் அமர காவியம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்று மதியம் 2:15 புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியினை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்க தவறாதீர்கள்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 11:14 3 நொடிகள். மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மாற்றான் திரைப்படத்தில் இருந்து

நேரம் 11:27, 4 நொடிகள். மேலி மேஜிக் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அமரன் திரைப்படத்தில் இருந்து

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: on towards the next round, which is of course the mixed doubles quarterfinals. Shahid
1: ji, kabaddi ki baat kar lete hain. Kaha jata hai bharat ki kabaddi sabse mazboot hai. Ji haan, purush varg mein bharat ne bangladesh ko 48-25 se hara diya. Pehle half mein 29-9 ki bhari bharkam bharat ne lead le rakhi thi, aur jo dusre half mein 19-16 tak pahunchi. Halanki 19-16 bangladesh ne yahan par kahin ki wapsi ki koshish zarur ki thi, lekin jab ante mein muqabla khatam hua to bharat 48-25 se jeet chuka tha. Woh isse pehle aaj hi भारतीय महिलाओं ने ईरान को 37-23 से शिकस्त दी है.
0: Very well said. And now moving on to boxing, Ankush Pangal advanced to the round of 16 with a convincing 5-0 unanimous decision victory over Hamsa Vogel. The Indian boxer remained more effective in the final round as Vogel struggled to mount a challenge. Ji haan, Ankush Pangal ko samne wale apne opponent se koi bhi mukabla nahi mila aur unko unanimous decision 5-0 5-0 se unke haq mein ye faisla diya gaya, and now he has moved on towards the round of 16.
1: Ji, pani ki baat karte pani में नाव चलने की बात करते हैं. कैनो स्प्रिंट में पार्वती गीता और फेब्रम सोनिया देवी ने महिलाओं के कैट युगल 500 मीटर सेमीफाइनल के लिए क्वालिफाई कर लिया. यहां से कुछ अच्छी खबर साक्षी आ रही है.
0: हाँ जी, और उसके साथ साथ आपने मुझसे अच्छी खबर की उम्मीद रखी है शायद, लेकिन मैं इससे ज्यादा अच्छी खबर अपने श्रोताओं को नहीं दे पाऊंगी, क्योंकि अगला अपडेट में एक ऐसे स्पोर्ट्स से देने जा रही हूँ जहां पे भारत फिलहाल एग्जिट कर चुका है, वो है फेंसिंग की दुनिया में. हम बात करें यहाँ पे स्ट्रॉन्ग स्टार्ट फ्रॉम गीशो निधि कुमार सेरन सीज हिम रेस टू saw him race to a 4-1 lead early on. Lekin jo unke opponent the Sarkisia, he hit back immediately to level the score. Aur finally humne kya dekha ki the Kazakh then edged ahead 8-7 at the end of the first period and stayed in control, finally defeating the Indian Nidhi Kumaresan 15-11, thereby ending India's saber campaign. Shahid
1: ji bilkul, kabhi kabhi jeet bhi lakshya tak pahuncha nahi sakti, jeet haar mein badal jati hai. Aisa hi kuch dekhne ko mila sepak takraw mein. Bharat ne Philippines ko 2-1 से हराया लेकिन क्वालिफाई करने से चूक गई. पुरुष टीम रेगु के ग्रुप बी मुकाबले में भारतीय टीम ने फिलीपींस को 2-1 से मात दी. हालांकि इस जीत के बावजूद भारतीय टीम अगले दौर के लिए क्वालिफाई नहीं कर पाई, क्योंकि यहां पर जो लक्ष्य था वो हासिल नहीं हुआ.
0: राइट, एंड एज वी कम टू एन एंड ऑफ दिस अपडेट, क्विकली टेलिंग ऑल आवर लिसनर्स ऑफ द प्रेजेंट मेडल टेबल स्टैंडिंग की भारत कहां पर है इस समय. भारत 9वें स्थान पर है. कुल भारत के पास अभी 10 मेडल्स हैं, एक गोल्ड जो क्रिकेट की दुनिया से आया भारतीय क्रिकेट महिला टीम ने हमें दिलवाया कल, 4 सिल्वर शूटिंग से आए हैं, 5 ब्रॉन्ज मेडल्स जिसमें से 4 शूटिंग में है, 1 एमएमए में है, एमएमए में है और 1 सॉफ्ट टेनिस में. सो इसके साथ ही फिलहाल आपसे मैं साक्षी और शाहिद लेते हैं इजाजत. दोस्तों आपके साथ नेक्स्ट अपडेट के साथ जुड़ेंगे दोपहर 12:30 बजे. थैंक यू.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: நேர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அனல் செய்ய கேட்டீர்கள். நேர்களே, இன்று மதியம் 2:15 புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியினை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்க தவறாதீர்கள்.
4: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
7: தாத்தா
6: சொல்றாங்க,
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
3: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் வரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.8

0: மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 11:38 நிமிடம் 35 நொடிகள்.

0: கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 11:38 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:44. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்கலாம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்தில் இருந்த

நேரம் 11:49 34 நொடிகள். மேடை மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:54. மேடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. உலகின் மிகப்பெரிய அரசு நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் சுகாதார பாதுகாப்பு திட்டமாக இது விளங்குகிறது. இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், ஒவ்வொரு இந்தியரும் தரமான மற்றும் மலிவான மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்ற நோக்கில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும், மருத்துவ செலவுகளில் சாதனை அளவிலான சேமிப்பை ஏற்படுத்தி ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு இத்திட்டம் பயனளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரி நிர்வாக முறைகள் காகித அடிப்படையிலான மற்றும் தனிநபர் சார்ந்த நடைமுறைகளிலிருந்து தரவுகளை அடிப்படையாக கொண்ட டிஜிட்டல் முறைகளுக்கு மாறி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் ஆகியோருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், நாட்டின் பண்டைய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்றி ஆரோக்கியமான, வளமான மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு நிதி மேலாண்மை, கரும்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்பத்திறன் ஆகிய பிரிவுகளில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை தொழில் மாநாடு 2026 நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. ஐக்கிய நாடுகளின் பொதுசபையின் 81வது கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில், 2030ஆம் ஆண்டிற்குள் ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி நோய்களை பொது சுகாதார அச்சுறுத்தலிலிருந்து முழுமையாக ஒழிக்கவும், வைரஸ் ஹெபடைட்டிஸ் நோய்க்கு எதிராக போராடவும் இந்தியா தனது உறுதியான அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் அணிக்கான ஸ்கீட் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியாவின் மகேஸ்வரி சிங், பரிணாஸ் தலிவால், ரைசா திலான் ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இதன் மூலம் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியாவின் மொத்த பதக்க எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட்டிருக்கீங்க மக்களே. டைம் இப்போ 12:03 ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. இன்று செப்டம்பர் மாதம் 23rd ஆயுர்வேதா தினம். சோ இந்த ஆயுர்வேதா தினத்தை பற்றி நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கண்ணுக்குள் நிலவு படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. புதுவை 2.8.

வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க புதுவை 102.8ல் இன்று 11வது தேசிய ஆயுர்வேதா தினம். சோ அதை பற்றிய தகவல் உங்களுக்காக இந்த நேரம். இயற்கையோடு இணைந்த வாழ்வே நோயற்ற வாழ்வு. இந்தியாவின் 5000 ஆண்டு பழமையான பாரம்பரிய மருத்துவம் இந்த ஆயுர்வேதம். சோ இந்த ஆயுர்வேதத்தை போற்றக்கூடிய வகையில இன்று நாடு முழுவதும் 11வது தேசிய ஆயுர்வேதா தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஆயுர் என்றால் வாழ்க்கை என்று அர்த்தமா, வேதம் என்றால் அறிவு என்று அர்த்தமா. வாழ்வின் அறிவுதான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதம் எப்போது, இந்த ஆயுர்வேதா தினம் எப்போது துவங்கப்பட்டது, இதன் வரலாறு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இருக்க தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களே, இன்று மதியம் 2:15 புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய விடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியினை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்க தவறாதீர்கள்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:15:26 ஆகுது. இன்று 11th தேசிய ஆயுர்வேதா தினம். அதன் வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், 2016 முதன் முதல்ல தன்வந்திரி ஜெயந்தி என்றுதான் இந்த ஆயுர்வேதா தினம் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. சோ அதன் பிறகு 2025 முதலாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 23 கொண்டாடப்படும் அப்படின்னு அவங்க ஒரு அரசிதழில் வெளியிட்டிருக்காங்க. ஏன் இந்த செப்டம்பர் 23 அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது, கேட்கலாம் வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வரலாற்றில் இன்றைய கிடைச்சிக்கிங்க புதுவை நோட்ஸ் ரெடிப்பிலேட்டல. இன்று செப்டம்பர் மாதம் 23rd பதினோராவது தேசிய ஆயுர்வேதா தினம் இன்றைக்கு. சோ இந்த செப்டம்பர் 23 ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேசிய ஆயுர்வேத தினமாக அனுசரிக்கிறாங்க. எதற்காக இந்த செப்டம்பர் 23 எதற்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இந்த செப்டம்பர் மாதம் 23rd பகல் இரவு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் யுக்கினோக்ஸ் நாள். சோ அதனால இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்தின் சமநிலையை குறிக்குது. ஆயுர்வேதத்தின் சமநிலை என்ன அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய உடலின் அடிப்படை தத்துவம்னு சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் சமநிலையில இருக்கு. சோ இதை குறிக்கவே செப்டம்பர் 23 அவங்க உலக தேசிய ஆயுர்வேத தினமாக கணக்கிட்டு வச்சிருக்காங்க. ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய நவீன உலகில் நாம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கு, தூக்கமின்மை. ஸோ இது போன்ற காரணங்களால் நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டு வரோம். இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ஆயுர்வேதம் ஒரு 3 முக்கிய கோல்டன் ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. என்ன ரூல்ஸ்னு தெரியுமா? ஆகாரம், நித்ரா, தினசரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த ஆகாரம் அப்படின்றது நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நித்ரா, நல்ல தூக்கம், நமக்கு 8 hours கண்டிப்பா எல்லாரும் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரியா, தினமும் காலையில யோக பயிற்சிகளை செய்யணும். சோ ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய இந்த 3 முக்கிய விதிகள், ஆகாரம், நித்ரா, தினசரியா, இதை நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் தெரிவிச்சிருக்காங்க. சோ மக்களே இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்கலாம் வாங்க, அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை நூற்றாண்டு புலட்டல வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க. இன்று தேசிய ஆயுர்வேதா தினம். இந்த 11வது தேசிய ஆயுர்வேதா தினத்தின் கருப்பொருள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆயுர்வேதா ஃபார் அ ஹெல்த்தியர் டுமாரோ அப்படின்னு தான் இருக்கு. ஆரோக்கியமான நாளைக்கான ஆயுர்வேதம் அப்படின்ற கருப்பொருள்ல 11வது ஆயுர்வேதா தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த ஆண்டின் முதன்மை விழா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றுட்டு இருக்கு. நாடு முழுவதும் 9700 இடங்களிலும், அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து, அமெரிக்கா உள்பட 10 வெளிநாடுகளிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இந்த தேசிய ஆயுர்வேத தினத்தின் இந்த ஆண்டுக்கான ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேசிய தன்வந்திரி ஆயுர்வேதா விருதுகள் சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் மூலிகை பெயரிட பாதுகாப்பு வழிகாட்டிலும் வழங்கப்பட இருக்கு. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மூவேந்தர் படத்திலிருந்து கேட்கலாம் பாருங்க.

நேர்களேனும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48.54 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை

0: பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மீத் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின்போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதை அடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கேட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரி

கல்கத்தாவில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:50 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், ஏனெனில் நாங்கள் தொழிலாளி மக்களோடு ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் என்று உறுதியாகவும் உரத்து கூறினாள் சோஃபியா. அவர்களிடம் எங்களுக்கு ஒரு மகா சக்தி மறைந்து கிடக்கிறது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அவர்களது மதிப்பும் சக்தியையும் அவர்களை உணர செய்ய வேண்டியதே முக்கியம். அதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் உடனே சுதந்திரமாக தாமே வளர்ச்சி பெற தொடங்குவார்கள்.
4: சோஃபியாவின் பேச்சு தாயின் இதயத்திலே பற்பல உணர்ச்சி கலவைகளை உண்டாக்கியது. ஏதோ ஒரு காரணத்தால் அவள் சோஃபியாவுக்காக நட்புரிமையோடும் மனத்தாங்கல் இல்லாத ஒரு அனுதாபத்தோடும் வருத்தப்பட்டாள். இம்மாதிரியே அவள் எளிய வார்த்தைகளை புரியும் வார்த்தைகளையே மென்மேலும் பேச வேண்டுமென தாய் விரும்பினாள். உங்களது சிரமங்களுக்கெல்லாம் பலனளிக்கப் போவது யார் என்று அமைதியுடன் கேட்டாள் தாய்.
3: நமக்கு ஏற்கனவே விருது கிடைத்துவிட்டது என்றாள் சோஃபியா.
4: அந்த வார்த்தைகள் பெருமிதத்தோடு ஒலிப்பதாய் தாய்க்கு தோன்றியது.
3: நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம். அதுவே எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. நமது இதயங்களின் பரிபூர்ண சக்திகளோடு நாம் வாழ்கிறோம். வாழ்க்கையில் நாம் இதைவிட வேறு என்னதான் எதிர்பார்ப்பது?
4: தாய் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டு மீண்டும் மீண்டும் சிந்தித்தாள். மிக்கேலுக்கு இவளை பிடிக்காது. அந்த இனிய காற்றை நெஞ்சு நிறைய சுவாசித்தவாறு அவர்கள் விரைவாக ஆனால் அவசரமின்றி சென்றார்கள். தன் ஏதோ ஒரு புண்ணிய யாத்திரை செல்லப்போவது போல் தாய்க்கு தோன்றியது. தூர தொலைவில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு, அந்த தேவாலயத்தில் உள்ள அற்புத சக்தி வாய்ந்த தெய்வத்துக்கு ஒரு விடுமுறை பிரார்த்தனைக்காக குழந்தை பருவத்தில் மகிழ்ச்சி பொங்க சென்று வந்த நினைவை தாய் ஞாபகப்படுத்தி பார்த்தாள். சமயங்களில் சோஃபியா வானத்தை பற்றியோ காதலை பற்றியோ இனிமையான குரலில் ஏதாவது ஒரு புதிய பாட்டை பாடுவாள், அல்லது வயல் வெளிகளை பற்றியும் பாடியுள்ள பாடல்களை ஒப்புவிப்பாள். தாய் அதெல்லாம் கேட்டு புன்னகை புரிவாள். தன்னை மறந்த அந்த பாடல்களின் இனிமையில் மனம் இழந்து அதன் தாள லயத்திற்கு தக்கவாறு தலையை ஆட்டிக்கொள்வாள். அவளது இதயத்துக்குள்ளே வேநீர்கால இரவில் கமகமவென்று மனம் வீசும் ஒரு சிறு அழகிய நந்தவனத்தில் இருப்பதைப் போல் அமைதியும் தன்மையும் சிந்தனையும் நிரம்பியிருந்தது. அவர்கள் தாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு மூன்றாவது நாளன்று வந்து சேர்ந்தார்கள். தார் எண்ணெய் தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்பதை தாய் வயலில் வேலி பார்த்து கொண்டிருந்த ஒரு முச்சிக்கிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். இதன்பின் அவர்கள் மரம் செறிந்த செங்குத்தான பாதையின் வழியே நடந்து சென்றார்கள். அந்த பாதையில் மர வேர்கள் படிக்கட்டுகளைப் போல் குறுக்கும் மறுக்குமாக ஓடி நடப்பதற்கு வசதி அளித்தன. நிலக்கரி தூளும் மரத்துண்டுகளும் தார் எண்ணெயும் படிந்த ஒரு இடத்தில் வந்து அந்த பாதை முடிந்தது. ஒரு வழியாக நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்று சாவகாசமாக சற்றும் முற்றும் பார்த்து கொண்டு கூறினாள் தாய். மரக்கிளைகளாலும் கம்புகளாலும் கட்ட

0: பட்ட ஒரு குடிசைக்கு முன்னால் ஒரு மேஜை கிடந்தது. மூன்று பலகை கொண்ட அந்த மேஜை தரையோடு அறையப்பட்ட ஒரு மர குதிரையின் மீது இருந்தது. உடம்பெல்லாம் தார் எண்ணெய் படிந்திருக்க தனது சாட்டையின் முன்பக்கம் முழுவதும் திறந்து விட்டவாறு ரிபின் அந்த மேஜை அருகே உட்கார்ந்து எப்பிமோடும் வேறு இரு இளைஞர்களோடும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். தம்மை நோக்கி வந்த அந்த பெண்களை முதன் முதலில் கண்டவன் ரிபின்தான். அவன் தன் கையை நெற்றிக்கு நேராக உயர்த்தி பிடித்து கூர்ந்து பார்த்துவிட்டு மௌனமாக அவர்களது வரவை எதிர்நோக்கியிருந்தான். தம்பி மிகாயில், சௌக்கியமா என்று தூரத்தில் இருந்தவாறே கூறினாள் தாய். அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான். தாயை அடையாளம் கண்டு கொண்டவுடன் அவன் சட்டென்று நின்று புன்னகை புரிந்தவாறே தனது கரிய கரத்தால் தன் தாடியை வருடி விட்டு கொண்டான். நாங்கள் பிரார்த்தனைக்கு போகிற போக்கில் என்று கூறிக்கொண்டே முன்வந்தாள் தாய். போகிற வழியில் என் சகோதரனை பார்த்துவிட்டு போகலாமே என்று நினைத்தேன். இவள் என் தோழி ஆனா. தன்னுடைய குயக்தியை கண்டு தானே பெருமைப்பட்டவளாய் தாய் ஓரக்கண்ணிட்டு சோஃபியாவின் கண்டிப்பும் ஆழ்ந்த உணர்வும் நிறைந்த முகத்தை பார்த்தாள். வணக்கம் என்று ஒரு வறண்ட புன்னகையோடு அவள் கையை பிடித்து குலுக்கினான் ரிபின். சோஃபியாவுக்கு வணக்கம் செலுத்தினான். பொய் சொல்லாதே, நீ இப்போது ஒன்றும் நகர்ப்புறத்தில் இல்லை. இங்கு நீ எந்த பொய்யுமே சொல்ல தேவையில்லை. எல்லோரும் நம்மவர்கள்தான். தான் இருந்த இடத்திலிருந்தே எப்பும் அந்த யாத்திரிகைகளை கூர்ந்து பார்த்தான். பிறகு தன் பக்கத்தில் இருந்த தோழர்களிடம் ரகசியமாக ஏதோ சொன்னான். அந்த பெண்கள் இருவரும் அருகே நெருங்கி வந்தவுடன் அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களுக்கு மௌனமாக வணக்கம் செலுத்தினான். அவனது சகாக்கள் அந்த விருந்தாளிகள் வந்ததையே கவனிக்காதவர்கள் மாதிரி அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். நாங்கள் இங்கே பாதிரியார்கள் மாதிரி வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பெலக்கையாவின் தோளில் லேசாக தட்டினான் ரிபின். யாருமே எங்களை பார்க்க வருவதில்லை. முதலாளி அயலூருக்கு போயிருக்கிறார். அவர் மனைவி ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறாள். அதனாலே அநேகமாக இங்கே எல்லாம் என் மேற்பார்வைதான். சரி, உட்காருங்கள். ஏதாவது சாப்பிட விரும்புவீர்கள் இல்லையா? எப்பம் நீ போய் கொஞ்சம் பால் கொண்டு வா. எப்பும் அந்த குடிசைக்குள்ளே நுழைந்தான். அந்த யாத்ரிகர்கள் தங்கள் முதுகில் தொங்கிய பைகளை கீழே இறக்கினார்கள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து வந்து மூட்டையை இறக்கி வைப்பதற்கு உதவி செய்தான். உருண்டு திரண்டு பரட்டை தலையுடன் அவனது தோழன் ஒருவன் மேஜையின் மீது முழங்கைகளை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்தான். தனது தலையை சொரிந்து கொண்டும் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக் கொண்டும் அவன் அவர்களை கூர்ந்து பார்த்தவாறே ஏதோ சிந்தித்தான். தார் எண்ணெயின் கார நெடியும் அழுகி போன இலை குவியல்களின் நாற்றமும் சேர்ந்து அந்த பெண்களின் புலன்களை கிறக்கின. அவன் பெயர் யாகல் என்று அந்த நெட்டை வாலிபனை சுட்டிக்கொண்டே சொன்னான் ரிபின். அடுத்தவன் பெயர் இக்னாத். சரி, மகன் எப்படி இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். மறுபடியுமா என்றான் ரிபின். அவனுக்கு சிறைப்பிடித்து போயிற்று போல இருக்கிறது. இக்னாத் பாடுவதை நிறுத்தினான். யாகவ் தாய் கையிலிருந்த கைத்தடியை வாங்கிக் கொண்டே சொன்னான், உட்காருங்கள் அம்மா. ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள் என்று சோஃபியாவை பார்த்து சொன்னான் ரிபின். ஒன்றும் பேசாமல் அவள் ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து ரிபினையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவனை அவர்கள் எப்போதும் கைது செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டே தாய் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு எதிராக உட்கார்ந்து தலையை ஆட்டினான் ரிபின். நிலவனா, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. ஆமாம், எல்லாம் சரியாய்த்தான் இருக்கிறது. பழகி போய்விட்டதா? இல்லை, எனக்கு அது ஒன்றும் பழகி போய்விடவில்லை. ஆனால் அதை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை. என்றான் ரிபின். நல்லது, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல. எப்பம் ஒரு ஜாடியில் பால் கொண்டு வந்தான். மேஜை மீதிருந்த கோப்பையை எடுத்து அதை அலம்பிவிட்டு அதில் பாலை ஊற்றினான். பிறகு தாய் கூறிக்கொண்டிருக்கும் கதையை அவன் காதில் வாங்கிக் கொண்டே அந்த பால் கோப்பையை சோஃபியாவிடம் நீட்டினான். சத்தமே செய்து விடாதபடி சாமான்களை புடங்குவதில் அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தான். தாய் அந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்த பின்னர் ஒரு மௌன அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் யாரும் யாரையுமே பார்க்கவில்லை. இக்னாத் மேஜையின் முன்னிருந்தவாறே மேஜை பலகை மீது நகத்தால் கீழே கீறிக்கொண்டிருந்தான். எப்பம் ரிபினுக்கு பின்னால் வந்து அவனது தோளின் மீது தன் முழங்கையை ஊன்றியவாறு நின்றான். யாகல் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து தனது கைகளை கட்டிக்கொண்டு தலையை தொங்க விட்டுவாரிருந்தான். சோஃபியா அந்த முஜுக்குகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய். புதினத்தொடர். வாசித்தவர்

0: ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நேரம் ஒரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான ஸ்கீட் அணி பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற பரிணாஸ் தெரிவால், ரைசா தில்லான் மற்றும் மகேஸ்வரி சவுகான் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் அவர்களின் திறமை, விடாமுயற்சி மற்றும் குழு உணர்வு நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் எதிர்காலத்தில் இன்னும் பல வெற்றிகளை பெற தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் கூட்டத்தின் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்தியாவின் முகமற்ற வரி மதிப்பீடு, முன்கூட்டியே நிரப்பப்பட்ட வரி அறிக்கைகள், நிகழ்நேர விலைப்பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வரி செலுத்துவோர் உதவி ஆகிய நடைமுறைகள் பிரிக்ஸ் நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஏஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967 புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா ஆண்டை கொண்டாடுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான ஸ்கீட் அணி பிரிவில் இந்தியாவுக்கு முதல் முறையாக வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்த பரிணாஸ் தெலிவால், ரைசா தில்லான் மற்றும் மகேஸ்வரி சவுகான் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஆடவருக்கான ஸ்கீட் அணி பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற அனந்த்ஜித் சிங் நருகா, பௌதிக் சிங் கில் மற்றும் மைராஜ் அகமது கான் ஆகியோருக்கு அமைச்சர் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: நேர்களுக்கு வணக்கம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகதியே, என்னோடு கூட இன்னைக்கு நிலையத்தில் இணைந்து இருக்கிறாங்க மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர், ஜிப்மர் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கே அறிவழகன். சார் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: நிலையத்துக்கு வந்ததுக்கு நன்றி. குறிப்பா இன்றைக்கு வந்து குழந்தை அப்படின்னாலே அது ரொம்ப ப்ரெஷஸ், நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனா இப்போ ஒரு சில குழந்தைகளை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லும் போது சிறப்பு குழந்தைகள், ஒரு உளவியல் ரீதியாக அவங்களை நம்ம வகைப்படுத்துறோம்.
3: சிறப்பு குழந்தைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தனித்துவமாக செயல்பட முடியாம மற்றவர்களோட ஆதரவோட அரவணைப்போட இல்ல தேவைப்படுற அந்த மாதிரி ஆதரவோ உதவி தேவைப்படுற குழந்தைகளை தான் நம்ம சிறப்பு

0: குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்னா இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், ஏடிஹெச்டி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்லுவாங்க. கற்றல் குறைபாடு அதான் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக லைக் கேட்கும் திறன் இழந்தவர்கள், பார்வை திறன் இழந்தவர்கள், அதுக்கப்புறம் நடக்கிறதுல செரபிரல் பேலசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகிற குழந்தைகளை நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
1: சரி, இப்போ நிறைய வகைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான உதவி தேவைப்படுது? இப்போ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஒரு வித்தியாசமான உதவி தேவை. ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா அது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சரி, இந்த வகைகளை கொஞ்சம் விரிவா நம்ம பேசலாமே. இப்போ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு திறன்களை வெளிப்படுத்துவாங்க, என்ன குறைபாடுகள் அவங்க கிட்ட இருக்குது, அவங்களை எப்படி அட்டென்ட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லு.
0: ஆர்டிசம் சொல்லும் பொழுது அது பர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதோட பார்க்கும் பார்த்தீங்கன்னா சில டொமைன்ஸில், சில கேட்டகரிஸில் அந்த குழந்தைகளோட வளர்ச்சியில் காணப்படும். டெவலப்மெண்டலி அவங்க டிலேவாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன்ஸ், பேச்சு திறனில், பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் காம்ப்ரஹெண்ட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறது, சோஷியலாக இதுவாக இருக்கிறது, இதிலெல்லாம் பின்தங்கி இருப்பாங்க. இதோட வளர்ச்சியெல்லாம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப், மற்றவங்க கூட பழகிறதுல டெவலப்மெண்டலி இதெல்லாம் வந்து அவங்க பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க, பின்தங்கி இருப்பாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த அறிவுத்திறன் குறைபாடும் சேர்ந்துருக்கும். அதாவது மைல்ட் டு மாடரேட் லெவல் ஆஃப் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டியும் அவங்களுக்கு சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை இதை வந்துட்டு ஒரு 2 வயசுக்குள்ளாவே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி அடைய அடைய அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறது, இல்லை அவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது சோஷியல் ரெசிப்ராக்கெட், லைக் இன்னும் அந்த சிரிக்கிற தன்மை, ரெஸ்பாண்ட் பண்றது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த நார்மல் சைல்டுன்னு சொல்றோம்.
1: வளர்ச்சி
0: அப்போ இதெல்லாம் இல்லாத பொழுது, இதெல்லாம் பின்தங்கி இருக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் டவுட்ல வைக்கலாம். டவுட்ல வச்சுட்டு அதை வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட நம்ம கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய நம்ம காட்டும் பொழுது, இல்லை இது பண்ணும் பொழுது அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிசம் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: சரி, என்ன மாதிரியான அறிகுறிகளை நம்ம அடையாளமா எடுத்துக்கிட்டலாம்?
0: இந்த ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு வந்துட்டு இந்த இட்ஸ் அ பர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர், இது வந்துட்டு இந்த குழந்தையோட எல்லா விஷயத்துலையுமே, கம்யூனிகேஷன்ல, சோசியலா அவங்க கிட்ட ரெசிப்ரோகேட் பண்றதுல, அதுல எல்லாத்துலயுமே அவங்க பின்தங்கி இருப்பாங்க.
1: 2 வயசு வரைக்கும்?
0: ஆமா, 2 வயசுக்குள்ள நம்ம இதை டயக்னோஸ், 2 வயசுல நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு நார்மலான சில்ட்ரன் ஒரு 2 இயர்ஸ்ல எப்படி அவங்க டெவலப்மெண்ட்லி அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. இதுல வந்து மாறுபட்டு பின்தங்கி இல்ல கொஞ்சம் வித்தியாசமா காணப்படுறவங்க தான் இந்த ஆர்டிசம் சில்ட்ரனா இருப்பாங்க. சோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு குறைபாடுகள் இருக்கும்பொழுது அதை நம்ம கண்டறிஞ்சு இல்ல பார்த்து அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டாக்டர் ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன்ல போகும்பொழுது அவங்க நமக்கு அதை விளக்கி சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிசமோட அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சயின்ஸை நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து சில விஷயங்களை நம்ம கவனிக்கக்கூடியது. இது வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், அந்த கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லாரும் வந்து குழந்தைகளும் அந்த ஐ டு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணோம். அம்மாவை பார்க்கறது, அம்மா பேசும்போது, சிரிக்கும்போது, அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறது, சிரிக்கிற மாதிரி பார்க்கறது, இதெல்லாம் இது ஆர்டிசம் சில்ட்ரனில் கம்மியாக இருக்கும், டிலேடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சிலையும் டிலேடாக இருப்பாங்க, பேசுறதும் அவங்க டிலேடாக இருப்பாங்க. சோஷியல் கம்யூனிகேஷன், ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது இதுவாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டும் டிலேடாக இருக்கும், எக்ஸ்பிரசிவாக இது பண்ண மாட்டாங்க, எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, ஸ்டீரியோடைப்டு பிஹேவியர். அந்த குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சில கை கால் அசைவு, ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணுறது, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அதை திரும்பி ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி,
1: ஒரே விஷயத்தை பண்ணிட்டு,
0: ஆமாம், அந்த ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மேனரிசம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சென்சரி திங்ஸ் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் நாய்ஸ் வந்துட்டு ஒரு சில நாய்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை பிடிக்காது, பயப்படுற மாதிரி இருப்பாங்க. சில அந்த சாஃப்டான கிளாத்து, இல்லை சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளாத்ஸ்லாம் இருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் ரொம்ப அவங்க டச் பண்ணுறது, அதை அவங்க மேலே படும்போது அதை நிராகரிக்கிறது, இல்லை அதை ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் இதுவாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதெல்லாம் டிலேடாக இருக்காங்க அப்படின்னும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனித்து அதை முறையான ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு குழந்தைகள் நல நிபுணர்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு நாங்கள் பார்க்கும்போது என்னன்னா அந்த ஏர்லி வார்னிங் சயின்ஸே வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியல, அதை நார்மலைஸ் மாதிரி, லைக் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், இப்போ தானே குழந்தை, இது கொஞ்சம் டிலே தான், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணும், இப்போ தானே 2 வயசாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் டிலே பண்ணி கூட்டு வராங்க. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, இந்த அவேர்னஸ் வர

0: வர. பட் ஆனா இருந்தாலும் அந்த பின்தங்கிய விஷயத்துலலாம் இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இன்னும் அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாம தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் சயின்ஸ் நம்ம ஆட்டிசம் சில்ட்ரன்.
1: பொதுவாக வந்து ஒரு தாய் இல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இதை கவனிக்க தவறக்கூடாது. ஒரு ரெண்டு வயசுக்குள்ள நார்மலா ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கான்றத கண்காணிச்சு
0: கண்காணிக்கணும், கண்டுபிடிக்கணும்.
1: சரி, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ADHD அப்படின்னு நீங்க அடுத்த ஒரு கண்டிஷன் சொன்னீங்க, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட். அட்டென்ஷன் டெபிசிட்னா கவனக்குறைவு இல்லையா? ஓகே, கவனக்குறைவு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ்னா ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய, எந்த நேரமும் குச்சிட்டு

0: துள்ளிக்கிட்டு ஒரு
1: எக்ஸாக்ட்லி
0: இடத்துலயே
1: இருக்கிறது கஷ்டமா,
0: கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியா இருக்காத ஒரு குழந்தை, அவங்களை தான் இப்படி ADHDன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. சரி, இப்ப இந்த ADHD வேற என்ன, எந்த ஏஜ்க்குள்ள கண்டுபிடிக்கணும்?
1: ADHD நமக்கு அந்த குழந்தைங்க பார்க்கும்போதே அவங்களை வந்துட்டு தெரிஞ்சிடும், லைக் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னன்றத தெரிஞ்சிடும். ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கிறது, ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கிறது, லைக் ஒரு வீட்டில் ஒரு திங்ஸ் வச்சா இது பண்ணாத போட்டு இறக்கிறது. இது வந்து நார்மலாவே எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திங்ஸ் மேல அவங்களோட
0: கவனம்
1: துரு துருன்னு இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த விளையாடுறது ஓடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த 5 இயர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதை கவனிக்காம அவங்க இருக்கிறது, அதுல கவனம் செலுத்தாம போறது, ரெண்டாவது வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இறக்கிறது இல்ல இது பண்ணி வைக்கிறது. ஸோ ரொம்ப எக்ஸசிவா அந்த மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், யூஸ்வலா இருக்கிறத விட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல உட்காருது ஒரு 10 செகண்ட்ஸ், ஒரு 15 செகண்ட்ஸ், இல்ல ஒரு நிமிஷம் உட்காருது கூட, ஒரு 1 நிமிஷம் இல்ல ஒரு 2 நிமிஷம் உட்காருது கூட ஒரு பிளேஸ்ல அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் நம்ம அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ADHD சில்ட்ரன்ஸ். இது வந்துட்டு ஃபர்தரா நம்ம கொஞ்சம் இதை கவனிக்காம நம்ம இது பண்றோம்னா அது எஜுகேஷனல் வயசா படிப்பு வயசா அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பாதிப்புகளை உண்டாக்குற மாதிரி இருக்கும். பின்தங்கிய நிலை, படிக்கிறது வந்துட்டு புரிஞ்சிக்காம இல்ல, ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம அதுக்காக அதே மாதிரி நம்ம குழந்தைகள் நிபுணர்ல கொண்டு வந்து காட்டும்பொழுது அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சில அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே அசஸ்மெண்ட் இருக்கு, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கு, இல்ல அதற்கான அசஸ்மெண்ட் இருக்கு. அதை பண்ணி அவங்க அந்த நிலை எந்த நிலையில இருக்காங்க, என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, சிவியரா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, மைல்டா இருக்கா, இதுல டிஃபரன்ஸ் நிலையம் அது என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி சொல்லுவாங்க.
0: ஓகே, இப்போ நார்மலாவே குழந்தைகள் வந்து துருத்துருன்னு தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து துருத்துருன்னு இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம சொல்றது கவனிக்கவே கவனிக்க மாட்டாங்க. இப்போ இதை வச்சே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும், அவங்களுக்கு இந்த ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, சிலர் வந்து சும்மாவே தொட்டதுக்கெல்லாம் லைட்டா ஒரு தும்ன உடனே கொண்டு போய் டாக்டர் கிட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு கேக்குற பெற்றோர் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இது ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர குழந்தைகள் நிறைய இருப்பாங்க இல்லையா பெற்றோர்.
1: இந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைகள் கூட்டு வருவாங்க தான். ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ADHD இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் பேசிவா இருப்பாங்க, பொறுமையா செய்யறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருமே ADHD இருக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது, எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எந்த சமயத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல உட்கார்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், ஒரு லாங் டைம் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கூட அவங்களால உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நம்ம சொல்ற விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க, இல்ல நம்ம அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கும், ஒரு சின்ன ஏதாவது சத்தம் கேட்டாலோ இல்ல வேற ஏதாவது கேட்டா கூட அவங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, செய்யற வேலையில இருந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ரெட் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு ரெட் பிளாக் இருந்தா டப்பு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிடலாம், இது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெட் பிளாக் ஏதாவது இருக்கா?
2: ஹைப்பர் ஆக்டிவ், அட்டென்ஷன் சரியா கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாவே நம்ம
1: அப்ப எல்லாருக்குமே அது ஒரு பயம் வந்துருமே, ஐயோ இது துள்ளிக்கிட்டே இருக்குதே ஒரு இடத்துல எல்லாமே.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல, இதுக்குதான் வந்துட்டு நம்ம இந்த நார்மல் சில்ட்ரன் நமக்கு வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறதும் இந்த ADHD சில்ட்ரனுக்கும் நிறைய இந்த வித்தியாசங்கள் அந்த பிஹேவியர் மேனிபெஸ்டேஷனே அது தெரிஞ்சிடும். நடத்தைகள்ல மாறுபாடு உள்ள குழந்தைகள் துரு துரு துருன்னு இருக்கிறது, இது வந்து எல்லா குழந்தைகளும் நார்மலா இருக்கிற குழந்தைகள் துரு துருன்னு இருக்கிற விஷயங்கள் வேற, ஆனா இந்த ADHD குழந்தைகள் இருக்கிறது அது வித்தியாசமா இருக்கும். இருக்கிற குழந்தைங்களோட அம்மா வந்து சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை ஹேண்டில் பண்றதுக்கு, எக்ஸாஸ்டடா இருக்கு, எல்லாத்தையும் துரு துருன்னு போட்டுறோம், எது விளையாடுறது ஒரு சூடான பாத்திரமோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ இதெல்லாம் வைக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது. இது எல்லா குழந்தைங்களும் இருக்கும், பட் எஸ்பெஷலி இந்த பசங்க எல்லாம் ரொம்ப துரு துருன்னு இருக்கிறதுனால இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அங்க போயிருவாங்க, அதை எடுத்து வைக்கிறதுக்கு இங்க வந்துருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அத பாக்கும்போது கண்டுபிடிக்கலாம்.
1: சரி, இப்போ இத நம்ம கவனிக்க தவறிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல குழந்தையிலேயே, சிலதெல்லாம் வந்து நிப்பிட்டு இந்த பட் அப்படின்வாங்க, அந்த குழந்தையிலேயே நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா அது என்ன நிலைமைக்கு கொண்டு விடும்?
2: இப்ப இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்துட்டு ஆரம்ப கட்டத்திலேயே ஏர்லியாவே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இவங்களுக்கான இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் 0-5, 0-6 அந்த மாதிரி அந்த இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. இந்த இயர்லி இன்டர்வென்ஷன்ல நம்ம கொண்டு போனோம்னா இந்த குழந்தைய ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருப்பாங்க, பிசியோ தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டீம் ஒர்க். அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த நீட் என்னென்ன தேவைகள் இருக்கோ ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்யூ அசஸ்மெண்ட் நம்ம பண்ணி பாக்கிறது, ஐக்யூ அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஸ்கிரீனிங் டூல்ஸ் இருக்கும். ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்டிசம்க்கான ஸ்கிரீனிங் டூல் இருக்கு, ADHD சில்ட்ரனுக்கான அவங்களுக்கான ஸ்கேல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதோட ரேஞ்சஸ் என்ன, எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம ப்ராப்பரான இன்டர்வென்ஷனை பிளான் பண்ண முடியும், ப்ராப்பரான ரெஃபரல்ல

0: கொடுக்க முடியும். லைக் இவங்க ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கிட்ட போங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட், இப்ப ஸ்பீச் டிலேவா இருக்குது குழந்தைங்களுக்கு, இது பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கான துறையில ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க கிட்ட அப்படி நம்ம அனுப்பும் போது ஏர்லியாவே அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த குழந்தைகள் அதை பிக்கப் பண்ணிட்டு ஈஸியா வர்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இது வந்துட்டு அகடமிக்கா அவங்களுக்கு டிலேவா இருக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் சொல்லுவாங்க. அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங்னா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லிவிங், நம்ம பிரஷ் பண்றதுல இருந்து, நம்ம சட்டை போட்டுக்கிறது, நம்ம குளிக்கிறது, நமக்கு தேவையான சில வேலைகள், அந்தந்த ஏஜ் கிரைட்டீரியால என்னென்ன வேலைகள் அந்த குழந்தைகள் செஞ்சுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு, டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் ரன்ல என்ன ஆகும்னா இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் இப்ப எந்தெந்த பிரச்சனைகள் சொன்னோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம்னா இந்த கம்யூனிகேஷன், ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர், சென்சரி இஷ்யூஸ், அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டிலேவா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிலேவா ஆவாங்க. கட்ட அவங்களோட வயசு கூட கூட அவங்க என்ன விஷயத்துல இம்ப்ரூவா இருக்கணுமோ, என்ன விஷயத்துல எல்லாம் அவங்க இம்ப்ரூவா இருப்பாங்களோ அதெல்லாம் பின்தங்கி போயிருவாங்க, டிலே ஆயிடுவாங்க. நம்ம இதை சீக்கிரமா இதை கண்டுபிடிக்காம நம்ம அப்படி விட்டோம், இல்ல இதுக்கான இன்டர்வென்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்பொழுது இது லேட்டர் லைஃப்ல அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்றதா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சோசியல் கம்யூனிகேஷன், இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு இருக்கு, அவசரப்பட்டு பேசுறது, கவனிக்காம இது பண்றது, சில சமயத்துல முந்திரி கொட்டன்லாம் சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக் அந்த பர்சன் வந்துட்டு துருத்துருனு இருக்கிறாங்கன்னு சொல்றத குறிக்குது. பட் ஆனா இந்த ஏடிஎச்டி சில்ட்ரனோ இல்ல இவங்களை பார்க்கும்போது இது ரொம்ப அவசர அவசரமா செய்யறது, அவசரமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுக்கு சோசியல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை உண்டு பண்றதா இருக்கலாம். லைக் பீப்பிள் வில் உங்களை புள்ளி பண்ணுவாங்க, அவங்களோட சோசியல் இன்ட்ராக்ஷன்ல அது இது
1: ஸ்பீடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்ப சிலரால ஒரு விஷயத்த வந்து ஒரு மணி நேரத்துல பண்ண முடியும், ஒரு சிலரால அதை 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி முடிச்சிடறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே.
0: அது மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் லைக் துருத்துருன்னு இருந்து அதை முடிச்சிருந்தது நல்ல விஷயம் தான். பட் ஆனா அதை எப்படி முடிக்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும், அதை வந்துட்டு நார்மலான அக்செப்டபிள் ரேஞ்சில் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை செய்யணும். இதே வந்துட்டு நிறைய எரர்ஸாவோ நிறைய விஷயம் தப்பாவோ அதை பண்ணால் அது ப்ரூஃப்ஃபுல்லாக இருக்காது இல்லையா. ஸோ குவாலிட்டியாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைன், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: ஒரு 3 மணி நேரம் தேர்வு, 3 மணி நேரத்துக்குள்ள 2.5 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் செக் பண்ணக்கூடிய மாணவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஸ்பீடுக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன?
0: இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற சில்ட்ரன்களை வந்து நாங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா லைக் வை கான்ட் யூ ட்ரெயின் தம் அண்ட் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். லைக் அவங்களுக்கு எக்ஸசிவான எனர்ஜி இருக்குது, அதிகப்படியான எனர்ஜி இருக்குது, அதை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டிஸ்ட்ராக்டிவாக பண்ணிட்டே இருக்காங்க, ஓடுறது இங்கே ஓடுறது இது செய்யறது செய்யுது அப்படின்றது. ஸோ வை கான்ட் யூ புட் த சில்ட்ரன் இன் டு அ ரன்னிங் லைக் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸசிவான எனர்ஜியை யூஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் டு அடாப்டிவ் வே, அதுக்கான ரிசல்ட் கிரெடிட் கிடைக்கிற மாதிரி நீங்க மாத்துறீங்க.
1: ஸோ ஒரு ஃபுட்பால்
0: அனாவசியமா அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதை விட, தேவையில்லாம அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு அவங்க எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்றதை விட, இதை வந்துட்டு ஏன் இந்த எக்ஸசிவ் எனர்ஜி இந்த டிஃபிஷியட்டை ஏன் நம்ம அது ஒரு பிளஸ்ஸா மாத்திக்க கூடாது, அது ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றது அந்த மாதிரி லைக் ஸ்பின்னிங் இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அதை பண்ற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மோர் அப்ரோப்ரியேட் அண்ட் அடாப்டிவ் வே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: இன்றே தொடர்பு கொள்ளுங்க.

நேர்களினும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: वेलकम बैक. आप हैं आकाशवाणी रेनबो 102.6 पर. शो चल रहा है रेनबो हेल्पलाइन. मैं हूं आपके साथ शालिनी और हमारे साथ हैं आज के मेहमान डॉक्टर अभिषेक यादव MBBS.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
3: ஆட்டிசம் பேசிட்டோம், ADHDன்ற ஒரு குறைபாடு பேசிட்டோம், இன்னும் வேற என்னென்ன இருக்கு?
4: இன்டலெக்சுவல் டெஃபிஷியன்சி,
3: அதாவது அறிவு

0: திறன் குறைபாடு.
1: இப்போ இந்த இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு பொதுவா இப்போ நம்ம ஆட்டிசம்னு எடுத்துட்டாலும் டென்ஷன் டிஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் எடுத்தாலும் இதுல வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவு வளர்ச்சி குறைபாடும் சேர்ந்து இருக்கும், கோ எக்ஸிஸ்ட் வித் திஸ் ஆர்டிசம். ஆர் எல்ஸ் வி கேன் சே லைக் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி கோ எக்ஸிஸ்ட் வித் ஆர்டிசம் ஆர் ஏடிஹெச்டி அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு பின்தங்கிய நிலையில தான் இருப்பாங்க, அது டெவலப்மெண்டலி டிலேடா இருப்பாங்க. டெவலப்மெண்டலி டிலே அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்டல் டிலேனா அவங்களோட பேச்சு டிலேவா இருக்கும், அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது இதெல்லாம் வந்து டிலேவா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள் தள்ளி தள்ளி அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட புரிதல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, புரிஞ்சுக்கிறது திறமையா அதை கத்துக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்லி டிலேவா இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டலெக்சுவல் டிஃபிஷியட் வந்துட்டு நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்ணலாம். இதுல 69 அதாவது 70 கீழே இருக்கிறவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின்ற கேட்டகரியில வந்துருவாங்க. 70 கம்மியா இருக்கிற குறைபாடு உள்ள குழந்தைங்களை

0: தங்கிய நிலையில தான் இருப்பாங்க. அது டெவலப்மெண்டலி டிலேடா இருப்பாங்க. டெவலப்மெண்டலி டிலே அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்டல் டிலேனா அவங்களோட பேச்சு டிலேவா இருக்கும், அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது இதெல்லாம் வந்து டிலேவா இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: நடக்கிறது கொஞ்சம்
0: நாள் தள்ளி தள்ளி அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட புரிதல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, புரிஞ்சுக்கிறது திறமையா அதை கத்துக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்டலி டிலேவா இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. சோ இந்த இன்டலெக்சுவல் டிஃபிஷியட்டை வந்துட்டு நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்ணலாம். இதுல 69 அதாவது 70 கீழே இருக்கிறவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின்ற கேட்டகரியில வந்துருவாங்க. 70 கம்மியா இருக்கிற குறைபாடு உள்ள குழந்தைகளை 69 நம்ம பின்தங்கிய நில இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகள் அப்படின்றத சொல்றோம். ஐக்யூ அறிவுத்திறன் வந்து 69 கீழே இருக்கிறவங்க, 69 இருக்கிறவங்கள நம்ம குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்றோம். அதுலயும் வந்து ஒரு 4 கிரைடீரியா கேட்டகரிஸ் இருக்கு. அதுல மைல்டுன்னு இருக்கு, மாடரேட் கேட்டகரின் இருக்கு, சிவியர் இருக்கு, ப்ரொஃபவுண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப ப்ரொஃபவுண்ட்னா ஐக்யூ வந்து லெஸ் தென் 20 இருக்கிறவங்க, 20 கீழே இருக்கிறவங்கள நம்ம ப்ரொஃபவுண்ட்னு சொல்றோம். அந்த 20 34 இருக்கிற கேட்டகரிய நம்ம சிவியர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதே வந்து அந்த 35 இருக்கிறவங்களை மாடரேட் கேட்டகரின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இதே இந்த 51 அந்த 69 அதுக்குள்ள இருக்கிற கேட்டகரிய நம்ம மைல்ட் டிசபிலிட்டின்றோம். 70 to 84 இருக்கிற கேட்டகரிய பார்டர் லைன் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் சொல்றோம். 70 கீழே இருக்கிறவங்க அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைங்க. இந்த அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த குழந்தைங்கள்கிட்ட சில விஷயங்களும் கோ எக்ஸிஸ்டா இருக்கும். இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டரும் கோ எக்ஸிஸ்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏடிஹெச்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு மைல்ட் டு மாடரேட் லெவல் ஆஃப் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியோட இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்குள்ள வந்தோம்னா இது எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா மைல்டு மாடரேட் சிவியர் ப்ரொஃபவுண்ட் அப்படின்ற ஒரு 4 கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு மேல இருக்கிறத a slow learner and average intellectual function நம்ம கொண்டு வரோம். இந்த mild to moderate எப்படி இந்த mild to severe இருக்குள்ள இருக்கிற அந்த IQ ranges சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா 20 கீழே இருக்கிறவங்க ஐக்யூ 20 கீழே இருக்கிறவங்க சிவியர் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி, சாரி ப்ரொஃபவுண்ட் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி. ப்ரொஃபவுண்ட்னா லைஃப் டைம் சப்போர்ட் தேவை அவங்களுக்கு, யாராவது ஒருத்தர் டிபெண்டாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்க, எதையும் அவங்க செஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதே 21 to 34 இருக்கிற கேட்டகரியை வந்துட்டு சிவியர் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 35 to 50 இருக்கிற கேட்டகரியை மாடரேட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
1: அந்த மாடரேட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடலாம் இல்லையா?
0: எஸ் தி ட்ரெயினபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 அந்த 69 இருக்கிறவங்கள நம்ம மைல்டு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு லைக் எஜுகேட்டபிள்னு சொல்லுவாங்க, லைக் யூ கேன் எஜுகேட் சம் எக்ஸ்டென்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். 70 to 79 பார்டர் லைனும், 80 to 89 டல் நார்மல்னும், 90 அதுக்கு மேற்பட்டவங்கள ஆவரேஜ் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அபோவ் ஆவரேஜ் 110 ஐக்யூ 110 அதுக்கு மேல இருக்கிறவங்கள அபோவ் ஆவரேஜ், அதுக்கப்புறம் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ்
1: பண்ணலாம். ஹையர் இன்டலெக்சுவல் பர்சன் யார் எவ்வளவு இருக்கணும்?
0: 130 அண்ட் அபோவ் இருப்பாங்க.
1: 130 130க்கு மேல இருக்கிற அத்தனை பேரையும் வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள் ஜிடிஎன் லெவலுக்கு கொண்டு போய்
0: அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கேட்டகரைஸ்ல வச்சுக்கலாம். என்னன்னா 69 கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க, அவங்க கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸை உபயோகப்படுத்தலாம் அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ மைல்டு லெவல் ஆஃப் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியே 40% ஆஃப் டிசபிலிட்டியை நம்ம இது பண்ணுறோம். பார்டர் லைன் லைக் 25% ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு கீழே வரவங்கள நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறோம். இவங்க தான் அந்த 70 கீழே வராங்க இல்லையா, அந்த மைல்டு மாடரேட் சிவியர் ப்ரொஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அதுக்கான வழிகள்
1: அவங்களுக்கு நிச்சயமா சிறப்பு கவனிப்பு
0: தேவை. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த இன்டர்வென்ஷன் சென்டரோட அந்த மல்டி டிசிப்ளினரி டீமோட ஹெல்ப் தேவைப்படும். லைக் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தரணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷிங் எப்படி பண்ணுறது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் என்ன பண்ணணும், எப்படி சொல்லித்தரணும், எப்படி ஹோல்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அந்த ப்ரஷ் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது, பட்டன்னா எப்படி போடணும் அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் எப்படி, அந்த ஃபைன் மோட்டார்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் எப்படி வந்துட்டு ட்ரெயின் ஆன ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு தெரியும். இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம இந்த ஒரு ஒரு டாஸ்க்கையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும், ஏடிஎல்னு சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் எப்படி வந்துட்டு
1: சரியா பண்ணக்கூடிய வேலைகளுக்கு அவங்களுக்கு பெரிய கவனிப்பு தேவை.
0: இதை வந்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்லி தருவாங்க, பேரண்ட்ஸோட நாலேஜோட. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதை பிராக்டிஸ் பண்ண அது மேலுக்கு வர மாதிரி இருக்கும் இது பண்றது.

0: இப்போ இது வந்து ஐக்யூ லெவல் சொல்லியிருக்கீங்க, இப்போ இது இல்லாமல் வேற என்ன கேட்டகரி இருக்கு?
1: ஸ்லோ லேர்னர், லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கற்றல் குறைபாடு, தமிழ்ல கற்றல் குறைபாடுன்னு இவங்க வந்துட்டு இந்த காம்ப்ரஹென்ஷன்ல, ரீடிங்ல, ரைட்டிங்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்ல ரீட் பண்றது வந்துட்டு மிரர் லேர்னிங் சொல்லுவாங்க, பேக்ல இருந்து ரீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பிக்கும் பிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்,
0: ஒரே மாதிரி சவுண்ட் வரக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்க,
1: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய எரர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டிக்குள்ள கொண்டு வரலாம். இப்போ இந்த குழந்தைங்களோட அறிவுத்திறன் பாத்தீங்கன்னா 85 மேல இருக்கணும். ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணுவோம், ஐக்யூ அசஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு 85 மேல இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு தான் இந்த கற்றல் குறைபாடுக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப எல்லா குழந்தைங்களும் வந்து படிக்கிறதுல சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் திங்ஸ் இஸ் ஃபார் ஐக்யூ அசஸ்மெண்ட். ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை எந்த கேட்டகரிக்குள்ள வராங்க, இவங்களுக்கு ஃபர்தரா என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது. பிகாஸ் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின் போது வந்துட்டு இது குளோபல் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இது குளோபலா ஓவரால் லைக் அவங்களோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபிஷியண்டா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வெரஸ் லைக் இந்த பசங்களுக்கு, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்களுக்கு இன்டலெக்சுவலா நல்லா இருக்காங்க, பர்டிகுலர் பாத்வே லைக் ரீடிங்கோ இல்ல ரைட்டிங்கோ அந்த விஷயத்துல அவங்களுக்கு வீக்கா இருக்காங்க, அந்த விஷயம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு டிசபிலிட்டி ப்ரொவிஷன் என்ன வந்து ப்ரொவிஷன் இருக்குதோ, கவர்மெண்ட் ப்ரொவிஷன் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி தரது தான் லேர்னிங் டிசபிலிட்டின்னு வாங்க.
0: இப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. குழந்தைக்கு ரொம்ப அதிகமா யோசிக்குது, கடகடன் படிச்சு முடிச்சிருது, ரொம்ப அதிகமா யோசிக்குது, நல்ல மைண்ட்ல எல்லாமே ஒரு ஆன்சர்ன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏதோ ஒரு கேள்விக்கான பதில அது நல்லா புரிஞ்சு வச்சிருச்சு. ஆனா எழுதும் போது கை வேகமா மூவ் ஆகல. அப்போ இந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாததை நீங்க என்ன டெஃபிஷியன்சின்னு சொல்லுவீங்க? அந்த குழந்தைக்கு எல்லாமே புரியுது, அந்த குழந்தை அதை படிச்சிருச்சு இந்த கேள்விக்கான பதில, ஆனா எழுதும் போது மாத்திரம் அதால எழுத முடியல.
1: பாக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு லெஜிபிளா லைக் எவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் எழுதுறதுக்கோ எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு டைம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பாக்கலாம். இது மற்ற குழந்தைங்களை காட்டிலும் இல்லை வேற எதை காட்டிலும் கம்மியாக இருக்குது, இல்லை வந்துட்டு இதில் அவங்களுக்கு பாதிப்புகளாக இருக்குது, வேற ஏதாவது நம்ம ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குது, இல்லை மோட்டார் கோஆர்டினேஷன் இல்லை ஃபைன் மோட்டார்ஸில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எழுத முடியல, ரெண்டாவது வந்து ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக எழுதுகிற அளவுக்கு புரிகிற மாதிரி இல்லை, லைக் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை, இல்லை வந்து ரொம்ப லைக் ட்ரெமர்ஸ் வர மாதிரி இருக்குது, எழுத முடியல பசங்களுக்கு அப்படின்ற போது என்னும்போது தென் தே கேன் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே லைக் அவங்களுக்கு ஸ்கிரைப் ஏதாவது அவங்கள வச்சு பண்ணுறது அப்படி பார்க்கலாம்.
0: மாங்காய் புளிப்புன்னு படிச்சிருச்சு, வேகமான திங்கிங், வேகமா எழுத முடியாத ஒரு தன்மை.
1: இதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம், இந்த குழந்தைங்களுக்கு மாங்காய் புளிக்கும் அப்படின்றத முடியல could be a learning disability also, like கற்றல் குறைபாடு கூட இருக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு.
0: இல்ல கற்றல்னா இப்ப புரிஞ்சு படிச்சிருச்சு மாங்காய் புளிப்புன்னு
1: புரிஞ்சு படிப்பாங்க, அதுக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது. பிரசன்டிங் ஆன் பேப்பர் லைக் பிரசன்டிங் ஆன் பேப்பர்ல வந்துட்டு தில் மிஸ் ஒரு ஆல்பாபெட், ஒரு எழுத்துக்களை மிஸ் பண்றதோ, பிக்கும் பிக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது தெரியல, பி எப்படியே போறது, பி வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல போறது, இப்படி
0: போட்டாதான்
1: டி இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். இதெல்லாம் கற்றல் குறைபாடுல இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குது, ஒன்லி இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னா வி ஹாவ் டு சி கற்றல் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்ல கற்றல் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வீக்னஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா தென் ஐ ஹேட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்கிரைப் வச்சுக்கலாம்.
0: இப்போ ஸ்கிரைபே இல்லாம அந்த குழந்தையே நம்ம வந்து எழுத

0: அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள்லாம் இருக்கா?
1: அதுக்கான பயிற்சிகள்லாம் பண்ணலாம். இப்போ குழந்தை வந்துட்டு அது விருப்பப்படுறாங்க, இல்லை அவங்களால பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னும் பொழுது, அப்போ அதுக்கான பயிற்சிகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அதை கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். உடல் ரீதியாவோ இல்லை கற்றல் ரீதியாவோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, லேர்னிங் டிசபிலிட்டி இல்லை, உடல் ரீதியான மோட்டார் வீக்னஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவும் இல்லைன்னும் பொழுது எந்த தாக்கத்தினால அது ஏற்படுது, எதனால் அப்படி இது பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வரலாம். அப்படி இருக்குதுன்னா
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக்
2: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: சார், நம்ம பேசிட்டு இருந்தது ADHD, ஆட்டிசம், அப்புறம் கற்றல் குறைபாடு,
2: இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி,
1: IQ குறைபாடு, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு?
2: இதோ இல்லாம இன்னும் ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம சொல்லும் பொழுது, கேட்கும் திறன் குறைபாடுள்ள குழந்தைகள், பார்க்கும் திறன் குறைபாடுள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹியரிங் இம்பயர்மெண்ட் அண்ட் விஷுவல் இம்பயர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் கேட்டகரியில தான் வருவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. செரிப்ரல் பேலசினா ஏதாவது ஒரு லிம்ஸ், அப்பர் லிம்ஸோ லோவர் லிம்ஸோ, ஏதாவது கை கால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிற குழந்தைகளை நம்ம செரிப்ரல் பேலசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நார்மலான இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் குறைபாடும் சேர்ந்து இருக்கலாமா இருக்கலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கோ எக்ஸிஸ்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி வந்து கோ எக்ஸிஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதில் ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். ப்ராப்பரான ஒரு பீடியாஷியன், குழந்தை நல நிபுணரை வந்துட்டு அணுகும் பொழுது அவங்க அதை பார்த்து அதை பண்ணுவாங்க. கற்றல் குறைபாடுன்னு சொல்லும் பொழுது, கற்றல் குறைபாடுனாலும் எடுத்தவுடனே நம்ம அதை பண்ணிட போறது கிடையாது. பிகாஸ் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம இனிஷியலா வந்து ஒரு பீடியாட்ரிஷன் கூட்டு போனோம், அவங்க கூட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, ஹியரிங் இம்பயர்மெண்ட் இருக்கா, காது கேட்கும் திறன் ஏதாவது குறைபாடு இருக்கா, பாக்குற திறன் ஏதாவது குறைபாடு இருக்கா, அதை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. எமோஷனல் டிஃபிகல்டிஸ் இருக்கா, எமோஷனல் மன ரீதியா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ராமா அந்த மாதிரி ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷனால இல்ல வேற ஏதாவது வெளியே நடந்த சுச்சுவேஷனால.

0: ரீதியா பாதிக்கப்பட்டு அதனோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். சோ எல்லா குழந்தைகளுக்கும் படிக்கிறவங்க எல்லாமே கம்மியா படிக்கிறாங்க இல்ல ஸ்லோவா படிக்கிறாங்க இல்ல ஒரு பர்டிகுலர் பிரச்சனை ஒரு சப்ஜெக்ட்ல பிரச்சனை இருக்குதுன்னா எல்லாமே கற்றல் குறைபாடுனால ஏற்படுற விஷயங்களா இருக்காது. சோ அதை தவிர்த்து அந்த குழந்தைகளுக்கு எமோஷனல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கற்றல் குறைபாடுக்கான ஸ்டெப்ஸே ப்ரொசீட் ஆகும். ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து
1: ஐக்யூ அசஸ்மென்ட், குடும்ப சூழலுமே,
0: அந்த குடும்ப சூழலும் பெற்றோர்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வகிக்கிறாங்க. அந்த இயர்லி டெவலப்மெண்ட்ல நடக்கிற ட்ராமா நிறைய விஷயங்களை அவங்க விஷுவலைஸ் பண்றது இல்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் அவங்க மனசளவுல நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். சோ அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த தாக்கத்தை கொண்டு வர பிரச்சனைகளா இருக்கலாம்.
1: சில குழந்தைகள் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும், பேசவே பேசாது. அது என்னன்னா அது ஒரு ஷாக்ல உட்கார்ந்துருக்கும். வீட்டுல அப்பா அம்மா தினமும் சண்டையா இருக்கும், தினமும் அடிதடியா இருக்கலாம். சோ அந்த ஷாக்ல கூட அந்த குழந்தை அப்படி உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா. அதனால அது எதனால இருக்குதுன்றது, இது உண்மையிலேயே டிசார்டரா இல்ல குடும்ப சூழல்னால ஏற்பட்ட ஒரு மன ரீதியான பாதிப்பா அப்படிங்கறத ஐடென்டிஃபை
0: பண்ணணும். அதுக்கு அந்த பெற்றோர் வந்துட்டு கரெக்டா இருந்து அது ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் பொழுது அதுக்கான தேவைகளை அவங்க ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அது என்ன பிரச்சனைக்குள்ள வருது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம இயர்லி இன்டர்வென்ஷனை சீக்கிரமாவே நம்ம அந்த குழந்தைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அட்ரஸ் பண்ணும்போது அந்த குழந்தை எதெல்லாம் பின்தங்கி இருக்குதோ இல்ல எதெல்லாம் பின்தங்குமோ அதெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கான கவனிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டா என்ன சொல்றேன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பேரண்ட்ஸ் லைக் அந்தந்த பெற்றோர்கள் எஸ்பெஷலி மதர்ஸ் லைக் தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா அந்த குழந்தைய அணுகணும், பார்க்கணும், அதோட வளர்ச்சிகளை இது பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இனிஷியலா ஒரு தயக்கம் இருக்கலாம். சப்போஸ் இந்த குழந்தைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, போனா அந்த மாதிரி ஏதாவது இது பண்ண வருமா, அதுவே கூட கொஞ்சம் தயக்கம். அந்த டைலாமா கூட அவங்களை வந்துட்டு லேட்டா போற மாதிரியோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரியோ இருக்கலாம், அந்த தயக்கங்கள்லாம் இருக்கும். அது இயர்லியரா இருந்துச்சுனாலும் கூட அந்த அந்த மதருக்கும் அந்த பேரண்ட் அந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய சேலஞ்சிங். இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றது, அந்த சொசைட்டிக்கு அந்த சைல்ட வந்துட்டு பிரசென்ட் பண்றது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறத பத்தி யோசிக்கலாம். குழந்தை வந்து படிக்கலன்னும் பொழுது இந்த குழந்தை வந்துட்டு உன் குழந்தை ஏன் படிக்க மாட்டான், இல்ல வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்க வந்து என் குழந்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளவு மார்க் எடுத்தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்லும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும், நம்ம குழந்தையால முடியலையே, நம்ம குழந்தையால இது பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களா இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து அடுத்த வர கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெவலப்மெண்ட் பீரியட்லயே உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது சந்தேகப்படும்படியான வளர்ச்சி குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தயங்காம ஒரு குழந்தை நல நிபுணரை நீங்க கண்காணி காட்டணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தைக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான பயிற்சிகளை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த குழந்தைகள் ரொம்ப ஃபாஸ்டாவே அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகி அதை காட்டுறதா இருப்பாங்க. படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல ஏடிஎல் அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் ரீதியாகவும் இருக்கலாம், இண்டிபெண்டா செயல்படுறதாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே அவங்க வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற நிலையை விட அவங்க கொஞ்சம் முன்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இயர்லியாவே அட்ரஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், எஸ்பெஷலி மதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த குழந்தைக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை பண்றதுல.
1: நிறைய விஷயங்கள் நாம பேசிட்டோம் நினைக்கிறேன். யாரெல்லாம் சிறப்பு குழந்தைகள், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய டீடைல்டாவே நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து அடுத்த வாரம் இந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து இந்த குழந்தைகளுக்கு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல முன் முயற்சிகள் என்னென்ன அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 2:15, 10:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் தனது 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா காணும் இந்த இனிய தருணத்தில் நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பல தலைமுறைகளின் நினைவுகளோடும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளோடும் செய்திகளோடும் இசையோடும் அறிவுரைகளோடும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இடம் பிடித்திருப்பது நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இந்த சிறப்புமிக்க தருணத்தை முன்னிட்டு வாழ்த்தலாம் வாங்க என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்துடனான உங்கள் நினைவுகளையும் அனுபவங்களையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டுகால பயணத்தில் உங்களுக்கும் நிச்சயம் ஒரு நினைவு இருக்கும். அந்த நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்த்து செய்திகளை மனம் திறந்து தெரிவியுங்கள். வாருங்கள் நேயர்களே, நம் ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம், வாழ்த்தலாம் வாங்க. நேயர்களே, உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க கால் பண்ணுங்க 2271770 மற்றும் 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: பேச நிலையத்தில் தயாராக இருக்கிறார்கள் காத்தமுத்துவும் கருத்தமுத்துவும்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அகில இந்திய வானொலி, அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி, தனது 60வது ஆண்டில் வந்து அடியெடுத்து வைக்குது. இன்றைக்கி இந்த நிலையத்தில் வந்து இப்போ என் கூட இன்னொருத்தர் முக்கியமானவர் இருக்கார். கருத்தமுத்து,
2: காத்தமுத்து
1: எப்படிப்பா இருக்க?
2: நல்லா இருக்கிறேன். எங்கே ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
1: எப்பா அதை விடுப்பா, மணி 2:30 போச்சு.
2: ஆமாம்,
1: இப்போதான் வர. என்ன போய் சாப்பிட்டு வந்த?
2: என்ன, கம்பங்கூழ் தான்.
1: எப்போ மதியான நேரத்தில் கம்பங்கூழா?
2: கம்பங்கூழ் சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதான்.
1: ஓஹோ, இன்னைக்கு புதுச்சேரி வானொலியோட பிறந்த நாள்.
2: ஆமா,
1: இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் சாப்பிடணும். ஆனா நீ கம்பங்கூழ சாப்பிட்டு வந்திருக்க. நேயர்கள்லாம் வந்து நமக்கு வாழ்த்து சொல்ல வந்துகிட்டே இருக்காங்க. லைன்ல அது ஒரு நேயர் இருக்காரு போல இருக்கு.
2: யாரு, எங்கிருந்து பேசுறாரு?
1: நேரே வணக்கம். நேர் பேசணும்னு இருந்தாரு, அந்த நேரத்தில் வந்து லைன் கட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து ஒரு நேயர் வர்றாரான்னு நம்ம பார்க்கலாம்.
2: சரி
1: கருத்தமுத்து, காலையில இந்த புளிச்சக்கீரை சொன்னீலப்பா.
2: ஆமா,
1: நிறைய சத்துலாம் இருக்கு அப்படின்லாம் சொன்னேன்.
2: ஆமா ஆமா,
1: நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நேயர்கள். நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க.
2: என்கிட்ட கூட உழவர் பெருமக்கள் நிறைய கால் பண்ணி பேசினாங்க.
1: சரி சரி, இப்போ அடுத்து ஒரு நேயர் வர்றாரு, அவர்கிட்ட பேசுவோம். நேயரே வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாண்டவமூர்த்திக்கு போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: 35 ஆண்டுகளாக நான் வானொலி கேட்டுன்னு இருக்கேன் சார்.

0: மகிழ்ச்சிங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வானொலி நேயர் நீங்க, சொல்லுங்க.
1: நிச்சயமா சார், எங்களுக்கு வானொலிக்கு வர்றதுக்கான வாழப்பட்டாமலை வசந்தராஜா மறைந்த அவர்தான் எங்களுக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தா. நீங்களும் எங்களுக்கு 2001 அரட்டை கச்சேரி நிகழ்ச்சியும் போது நீங்க நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்தீங்க.
0: ஆமா, அரட்டை கச்சேரி.
1: ஆமா சார், அப்ப 1-5 நடைபெறும் சார் அந்த நிகழ்ச்சி. தங்கமணி, உமாமோகன், சங்கர், சீனிவாசன் சார்.
0: பரவாயில்ல, எல்லாரையும் ஞாபகப்படுத்துறீங்க.
1: அவங்க எல்லாம் அப்ப எல்லாம் இருந்தாங்க சார். சார்
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி சிறப்பா அமைச்சு தந்தீங்க. அப்ப அந்த சங்கீத மங்கலம் கருணாநிதி ஐயா அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து 100வது நாள் விழாக்கு நீங்க அந்த தலைமை தாங்கி எங்களுக்கு எல்லாம் மரக்கன்று கொடுத்தீங்க சார். அப்ப இன்றைய அளவுக்கு அந்த பணி நாங்க செஞ்சுன்னு வரோம் சார். ஆண்டுக்கு
0: லைன்லயே இருங்க, ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு அப்படியே.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க.
1: அந்த மரக்கன்றுகளை அந்த விழாவுக்கு நீங்க சிறப்பு விருந்தினர் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க சார். அந்த மரக்கன்று நடு விழா இன்ற அளவுக்கு நாங்கள் ஆண்டுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகளை வச்சுன்னு வரோம் சார். நாங்களும்
0: ரொம்ப நல்ல ஒரு நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. ஏன்னா வந்து அப்ப வந்து KP சீனிவாசன் ஒரு நிலைய இயக்குனர் இருந்தாரு.
1: ஆமாங்க சார்.
0: ஆமா, எல்லாரும் சேர்ந்து அந்த மரக்கன்றுகளை நேயர்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும். நேயர்கள் இல்லாம வானொலி இல்லை அப்படிங்கறத வந்து அன்னைக்குதான் நான் வந்து கவனிச்சேன். முதல்ல அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் உங்களுடைய தொடர்பு எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
1: அது மட்டும் இல்லாமல் சார், கொடுக்கூர் நம்ம வானொலி நேயர் சார்பாக அந்த மன்ற சிறப்பு நீங்க வருகை தந்து எங்களுக்கு சிறப்பிச்சீங்க சார்.
0: கட்டாயமா.
1: அப்ப ஓவியர் பிதா திருக்குனூர் ஒரு 2-3 நேரங்களா இருந்தாங்க சார். வில்லியனூர் கலி முருகன்,
0: வளையல் ராஜா,
1: வளையல் ராஜா சார், வளையல் ராஜா சார், வில்லியனூர் கலி முருகன், அப்ப கங்காமணிலாம் இருந்தாங்க சார். அப்ப அறிவிப்பாளராக இருந்தாங்க சார். உதயசங்கர் ஐயா அப்ப நிலைய அறிவிப்பாளர் இருந்தா, அப்ப அதுக்கு பிறகு செய்தி பிரிவுல இருந்தா சார்.
0: அப்புறம் செய்தி பிரிவுல இருந்தாரு. ஆமா
1: ஆமா, நம்ம சீனிவாசன் சார் கூட அப்ப செய்தி வாசிந்தார். இப்ப நீ உங்க கூட காத்த முத்து ஒரே இடம் காலம் 6:35 கேட்டு
0: சீனிவாசன் முருகன்.
1: ஆமா சார்,
0: எனக்கு ஏத்தப்படிதான் உட்காந்துருக்காரு. என்கிட்ட மட்டும் பேசுறீங்க, அவர்கிட்ட பேச மாட்டீங்களா?
1: தங்கள் தந்தையாரும் ஒரு செய்தி பிரிவுல வாசிச்ச ஐயா தான் சார். உங்க தந்தையாரும்
0: சீனிவாசன் ஒரு நியூஸ் ரீடர். சரி சரி.
1: பாலு ஐயாலாம் எங்களுக்கு நான் செய்தி சின்ன பிள்ளையா இருக்குல்ல, அப்ப கேட்டுக்கிறேன் சார். அவர் இப்ப இருக்கிறாரு.
0: நியூஸ் பாலு அப்படிங்கறது அவருடைய பேரு. அவர் பேர் முழு பேர் வேற, ஆனா நியூஸ் பாலுன்னா தான் எல்லாரும் புதுச்சேரியில தெரியும். அவர் இப்ப இல்ல. சொல்லுங்க.
4: தொடர்ந்து காத்தமுத்து கடுத்தமுத்து காலையில கேக்குறீங்களா 6:35?
1: விவசாயிகள் கட்டாயம் கேட்டுன்னு இருக்கு சார். அந்த நிகழ்ச்சி நல்ல மெருகு ஏற்றினு இருக்கு சார் நம்ம வானொலிக்கு.
4: நன்றி நன்றி ஐயா.
0: நன்றிங்க நன்றி.
1: மத்த நேயர்களாம் கேட்கலாம். நான் மட்டும் பேச, நான் மட்டும் போதும் சார். மத்த நேயர்கள் என்னென்ன கருத்து கொடுக்குறாங்கன்னு
0: நன்றி நன்றி. இப்ப வந்து நம்ம பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி ஒரு பாடலையும் கேட்டுட்டு வரலாம். நிறைய நேயர்கள் லைன்ல வரீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
1: நிச்சயமா சார், நன்றி வணக்கம் சார்.
0: நன்றி வணக்கம்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களே, நிறைய பேர் லைன்ல வந்துட்டே இருக்கீங்க. அடுத்த நேர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வணக்கங்க
3: சார். சார் ஓம் சக்தி. வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
3: சார். சார் ரெண்டிக்கும் மார் முதுகிருஷ்ணன் சார்.
2: வணக்கம் வணக்கம்,
3: பேசுங்க. சார் நான் கிட்டத்தட்ட 72 67 முடி எடுந்தது, 67 அது அப்படியே எடுக்கணும் கேப்பாங்களா சமயத்துலயும் கேப்பேன். பாத்தீங்கன்னா 72 அப்புறம் பாத்தீங்கன்னா நான்
2: நடாத்தூர் நம்பி சொல்றீங்க, நடாத்தூர் நம்பி, அப்புறம் வெங்கட்ரமணின்னு ஒருத்தர் இருந்தாரு. வெங்கட்ரமணி
3: சிவி வாசல் பாத்தீங்கன்னா, டெல்லி பாத்தீங்கன்னா ராஜாராமன்,
2: சரோஜ் நாராயண் சுவாமி, வானொலியால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். மற்ற நண்பர்களையும் கொஞ்சம்
3: சொல்லுங்களேன். இப்ப எனக்கு அபுசாலி தம்பி அவரு, அடுத்து பாத்தீங்கன்னா தம்பி அவரு பழக்கம், இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா லால்படி வெங்கடேசன்.
2: சரி சரி.
3: அடுத்தது பாத்தீங்கன்னா சகோதரர் வந்து ராஜு, தலைமை ராஜு. இன்னொரு அண்ணன் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல அழிக்கிறாங்க. ஓகே
2: ஓகே.
3: இன்னொரு கோவிந்தராஜ் அண்ணன் நோம்பர்.
4: அமைப்பாளருக்கும்
2: பொறுப்பாளருக்கும் எல்லாருக்கும் தெரியும்.
4: முதல் பாடலே வானொலிக்கு பிறந்த நாளுக்கான ஒரு இதுவரை கேட்காத ஒரு பாடலை
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
4: வானொலி வந்து 46 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன்.
2: கங்காமணி திருமகள்,
4: அவங்களோட அப்பா நம்பி, கங்காமணி,
2: நெல்லையல் சங்கர சீனிவாசன்,
4: இது போன்ற அறிவிப்பாளர்கள்
2: இல்ல என்ன விட்டுட்டீங்களே, வி சிதம்பரம்,
4: உமாமோகன் இருக்காங்க அந்த அந்த பட்டியல வராங்க. அவங்க எல்லாம் வானொலியில தொடக்க காலத்துல பயணிக்கிற போது நான் வானொலி அதுல இருந்து நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு
2: வரேன்.
4: அதுல ஒவ்வொருத்தருடைய குரலும் ஒவ்வொருத்தருடைய நிகழ்ச்சி வடிவமைப்பும் அவங்களுடைய தனித்திறமையும் அவங்களுடைய பொறுமையும் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். அந்த வானொலி அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நான் வந்து அதுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்குறேன். எங்க வீட்டுல வந்த தொலைக்காட்சி வீட்டுல இருந்தா கூட இப்ப கூட வீட்டுல இருந்து தான் வானொலி.

0: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி.
1: வானொலி இயக்கத்துக்கான ஒரு ஆயத்த பணி
0: என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, அது குழந்தைகள் மூத்த குடிமக்கள் வரையும் இங்க இல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிய ரொம்ப அற்புதமா வடிவமைச்சு அமைச்சு கொடுக்கிற உங்களுடைய தனித்திறமைன்னு நான் சொல்லுவேன்.
0: சரிங்க, நன்றி. இப்போ நம்ம நிறைய நேரம் வராங்க, லைனில் வராங்க, நம்ம பிற்பாடு நம்ம ஃப்ரீயாக பேசலாம். இப்போ நம்ம வந்து நன்றி நன்றி நன்றி
2: உங்கள் அழைப்புக்கு நன்றி ஐயா.
0: நேயர்களே, வந்து வானொலி கேட்கறதுனால என்ன நல்லது அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விஷயங்களை அவர் சொன்னார், பல்வேறு விஷயங்கள் அவர் சொன்னாரு. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வானொலி கேட்கும் போது எந்த தொந்தரவும் இல்லாம கேட்கலாம், எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம வானொலி கேட்டுட்டு இருக்கலாம், வந்து பாதிப்பே இல்லாம நம்ம வந்து வேலையை செய்யலாம். அந்த விதத்துல இப்ப ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்வோம். நேயர்களே,
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க.
4: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
5: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
4: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: கருத்துமுத்து, நிறைய நேரம்ப்பா, நம்ம நிறைய நேரம் வந்துகிட்டே இருக்காங்க லைன்ல.
2: ஆமா,
0: அடுத்த நேரத்தை
2: என்னன்னு
0: பேசுவோம். சரி, நேரே வணக்கம். நேரே
6: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
6: நாங்க கடலூர்ல இருந்து வெளில பேசுறோம். பஸ் இந்த நிலையத்துக்கு, வானொலி நிலையத்துக்கு வாழ்த்துக்கள். பஸ் நாங்க ஒரு பெரிய ஃபேமிலி சார், பெரிய ஃபேமிலி. எங்க அக்கா, எங்க சித்தி எல்லாமே அந்த காலத்துல இருந்து கேப்போம் சார். அப்ப வந்து நேர்கள் வந்து முகமது பாருக்கு, வைத்திய மகன் கலிய பெருமாள், அப்புறமேட்டு இளங்கோ சாரு, இளங்கோ அப்படி எல்லாம் இன்னும் நிறைய பேர் சிங்காரவேலு, மார்க்க பந்து, இன்னும் இவ்வளவு பேர் நேயர்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் சார். நான் நல்லா இருக்கும் இது. அப்புறம் வந்து அரட்டைச்சேரின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சார், 1:05. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆஜர் வந்து அந்த கச்சேரி நடத்துவாங்க. ஒரு நாள் வந்து சிஸ்வரன் சார் வருவாரு, ஒரு நாள் சங்கர் சி வருவாரு, மணிவாசகர் வருவாரு, செந்தில்குமார் வருவாரு, அப்புறமேட்டு ஜெயசந்திரன் வருவாரு, பாலமுருகர் வருவாரு, இப்படி உமாமுருக மோகன் வருவாங்க, கங்கா வருவாங்க, அப்புறம் நிறைய இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார்.
0: உங்க பேருங்க, எங்க உங்க பேர் எல்லாம் சொல்லவே இல்லையா?
6: கடலூர்ல இருந்து நல்லா பேசுறேன் சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட எல்லாம் பேசுனது. நீங்க நீங்க எல்லாம் வந்து டெய்லி லைன்ல வாங்க. சொல்றத கேக்குறப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. வானொலியில வேலை செய்யறோம், நம்மள வந்து வாழ்த்தி அவங்க எல்லாம் பேசுறப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு,
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஏன்னா காலையிலேயே வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வானொலி நேயர்களுக்காக அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், விவசாய நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வத்தோட பல்வேறு விஷயங்கள் செய்யறோம்.
2: காலையில இருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: ஆமா, நம்ம வந்து வளமான பாரதத்துல பல்வேறு செய்திகள் சொல்றோம், சித்திரம் நிகழ்ச்சியில சொல்றோம், வந்து டெக் குரு அந்த நிகழ்ச்சிகளை சொல்றோம், பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம சொல்றோம். நாம மட்டும் இல்லாம வானொலியில பணிபுரியற அவ்வளவு பேரும் ஒரு ஆர்வத்தோட பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்றாங்க, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. அந்த விதத்துல இப்ப நம்ம அடுத்து ஒரு நேயர் வர, அவர் யாரு என்னன்னு பாக்கலாமா?
2: கேட்டுலாம்.
0: ஹலோ.
7: ஹலோ.
0: சொல்லுங்க
7: சார். வணக்கம்.
0: சொல்லுங்க. இந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிங்க. எக்கோ வருது.
7: ஹலோ சார், வணக்கம்.
2: பேசுங்க ஐயா, பேசுங்க.
7: சரிங்க, என் பேர் வந்து அழகிய தாராளசாமி. நான் வந்து கடலூர் மாவட்டம் கடலூருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்தேன். நான் அந்த காலத்துல இருந்து வந்து பாண்டிச்சேரி இந்த 400 மீட்டர், அதாவது 29 கிலோமீட்டர் காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆர்வ கோளாறு காரணமா இதெல்லாம் வந்து பீச் ரோட்ல இல்ல அந்த இதுக்கு ஆல் இண்டியா போய் பாக்கலாம் போனேன். அப்ப வந்து பாண்டுரங்க ராவத்து, நடாத்தூர் நம்பி, அப்புறம் செய்தி வாசிக்கிற பாலு,
0: அவங்களெல்லாம் சந்திச்சீங்க?
7: இல்ல சார், சந்திக்கல. அவங்க ஆத்மார்த்த குரு மாறிங்க, அதனால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று முத்து கருத்து முத்து காலையில நான் விவசாயம் கண்டிப்பா கேட்பேன்.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி.
7: நல்லா சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க, நல்லா புரியும். அதுவேத்துல ஒரு மருந்தும் சேர்த்து சேர்த்து சொல்றீங்க, இந்த நாட்டு மருந்து
0: எல்லாம்
7: பயிற்சி ரெக்கவும் அவங்க நம்ம இந்த ஆகாசவாணி புதுச்சேரி வானொலி வாழவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி.

0: நன்றிங்க ஐயா.
1: அதாவது நம்ம வந்து காத்தமுத்து கருத்தமுத்துல வந்து நம்ம வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் அதை சொல்லல, அந்த நிகழ்ச்சி மூலமா வீட்டில் இருக்கவங்களும் கேட்டு பயன்படுற மாதிரி கீரைகள் பத்தின செய்திகள்,
0: மருத்துவ
1: குறிப்புகள், மூலிகைகள் பத்தின செய்திகள் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதை தான் அவர் பாராட்டி பேசுறாரு. பல்வேறு விஷயங்கள் நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, லைன்ல நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. காத்தமுத்து வரும்போது கம்பங்கூழ் குடிச்சிட்டு வந்தாச்சு. எனக்கு
0: உங்களுக்கு கேழ்வரகுகூழ் வச்சிருக்கிறேன்.
1: அப்படியா? சரி சரி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் கேழ்வரகு கூழ் குடிக்கிறேன்.
0: ஆமா,
1: இப்ப ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம நேயர்களை தொடர்ந்து பேசலாம். சரியா?
0: சரி.
2: மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: அடுத்த நேரத்தில் நம்ம இப்போ பேசலாம்.
0: சரி.
1: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க
4: சார், நான் வாழைப்பட்டமலை கலா பேசுறேன் சார்.
1: எப்படி நல்லா இருக்கும்
4: சார். நிஜமாவே உங்ககிட்ட பேசுறதுக்கு எப்படி எல்லாம் பேசலாம் பிளான் எல்லாம் பண்ண சார். நான் நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு
1: கேட்டேன். சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி.
0: நன்றிமா, நன்றி.
1: வாழைப்பட்டம்பாளையம் வசந்தராஜா எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, அவர்கிட்டலாம் அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்கேன். அவருடைய இழப்பு நமக்கு பெரும் இழப்பு. சொல்லுங்க
4: சார். வாழ்த்துக்கள் சார். உங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா, நீங்க எந்தெந்த உருவத்துல வர்றீங்க, எந்தெந்த பேர்ல வர்றீங்கன்ட்டு உங்களை வாட்ச் பண்ணினே இருப்போம் நாங்க. சின்ன ஆட்சி எல்லாம் எப்படி நாங்க டெய்லியும் பேசுறோம். ஆனா உங்க ப்ரோக்ராம்ல எப்படியாவது பேசணுமே, எப்படி பேசணுமா பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சார். நானு ஆபீஸ்கே வரலாமா அப்படிலாம் நான் ஆட்சி எல்லாம் கேட்பேன். உங்ககிட்ட எப்படி எல்லாம் பேசலாம் நானு. அது நீங்க காத்தமுத்து சத்துமா ஒரு கிராமத்து சூழல எங்களை கொண்டு போயிருங்களா. அதுல காலையில எழுந்த உடனே என்ன ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டு கொடுத்தேன், யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டுட்டு கரெக்டா அந்த நேரத்தை நான் வச்சிருவேன். என் வேலை ஓடும் பாருங்க, கடைகண்ண ஒரு பக்கம் ஓடும், கடைகண்ண என் காது ஃபுல்லா என்னுடைய மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அது மாதிரி எங்க கண்டிப்பாங்க சார். என்னன்னா எங்களுக்கு தேவையான அன்னைத்து இவர் இருக்குங்க சார். நான் எனக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் இருக்கு, இப்ப சமீபத்துல ஒரு 10 வருஷமா இருக்குங்க சார். முன்னாடி வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைல இருந்து ஆகாஷ்வாணி ஒரு ஒரு விதமா, அப்ப சிக்னல் ஓடுற மாதிரி கேடுங்க பாட்டு பாருது, இது மாதிரி ஒரு ஒரு பேர்ல வருங்களா, அது மாதிரி கேட்டு பழக்கம் எனக்கு. சின்ன சின்ன வயசுல இந்த கதைகள் கேட்டு பழக்கம். அதுக்கப்புறம் நான் பேப்பர் எல்லாம் படிக்கிறத விட்டவொடனே எனக்கு நியூஸ் கேட்க ஆரம்பிச்சுங்க சார். இதுல அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய ப்ரோக்ராம் நாடகம் எல்லாம் முதல்ல வருங்க பாருங்களா. அதுல நீங்களா இந்த அதே அந்த மாதிரி ஒவ்வொரு தோட்டத்துல நடிச்சீங்களே, அதுவா அதுக்குள்ள போயிட்டு பாப்போம் நாங்க. இப்ப இடையில நீங்க குறிஞ்சி மலர சார் படிச்சத, நீங்க படிச்சத மணிப்பாளவோ இதெல்லாம் நெஞ்செல்லாம் தொட்டுச்சு சார். அந்த சூழ்நிலையில அப்படியே அந்த பேரு அந்த கதை எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு படிச்சாங்க குறிஞ்சி மலரே எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி சார். அதுக்கப்புறம் அந்த மணிப்பாளுவோம், அப்புறம் உங்ககிட்ட முமாவகர் மேடம் தான் பேசுறேன் சார். உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேனா அப்படி ஏங்கணும் சார். நானு இன்னைக்கு ஒரு லைஃப் சார் இடவே கிடையாது, இன்னைக்கு இடையே வந்துட்டு சார். நானு
1: சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
4: கண்டிப்பா தொடருங்க. அதே மாதிரி எனக்காக சார், எனக்கு இந்த மாதிரி மணிப்பாளுவம், குறிஞ்சி மலர், கல்வனின் காதல் இது மாதிரி எல்லாம் நாடகத்தை படிச்சுது புதின தொடர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க சார். இந்த மாதிரியான
1: கதைகள்
4: மேடம் படிச்ச தாய் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். வாழ்க்கை நல்லா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரத்தை பேசும். நேரே வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
5: நெய்வேலி மந்தாருக்குப்பா மெனிலா பாலாஜி பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க.
5: நலமா சார்?
1: நலமா இருக்குங்க.
0: நலமா இருக்குமா?
1: கருத்து முத்து இருக்காரு என் கூட.
5: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சார். நீண்ட தினத்துக்கு பிறகு உங்ககிட்ட சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். முதல்ல உங்க நமது
1: வானொலி நிலையத்துக்கு,
5: வானொலி நிலையத்துக்கு அதாவது கடந்த 60வது பிறந்த தின வாழ்த்துக்களை, வயது வாழ்த்த வயதுலன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க
5: சார், ஆமாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். 7 வயதுல இந்த வானொலியில நான் முதல் அடி எடுத்து வச்ச எனக்கு ஞாபகம் சார். குழந்தை நட்சத்திரமா நான் ஒரு நாடகத்துல, அதாவது பள்ளி மூலியமா நான் வந்தேன். அப்பா வந்து கதை வானொலி நிலையம், நமது நேயர் சார் கண்ணன் டெய்லர்னா வடலூர் அப்படின்னா ஒரு பரிசியமான ஒரு அவரை தொடர்ந்து என்னுடைய பயணம் வானொலி மூலமா

0: நமது புதுவை வானொலியில ஒரு டிராமா ஆர்டிஸ்டா எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு நான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைறேன் சார். முதல்ல
1: மகிழ்ச்சிங்க, நீங்க உங்க குரல்ல எனக்கு கேட்கும் போது எனக்கே மகிழ்ச்சியா இருக்குது.
0: மிக்க மகிழ்ச்சிங்க சார்.
2: வானொலியை ரொம்ப நேசிக்கிறீங்கம்மா நீங்க?
0: நிச்சயமாங்க சார், எங்களுடைய உயிர் மூச்சியே. அதாவது நாங்க வந்து ஒரு டைலரிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கோங்க சார். பொதுவாவே டைலர்ஸ் இந்த சிறு தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து உற்ற நண்பனா இருக்கிறது வந்து நமது வானொலி தான் சார்.
1: நிச்சயமா, டைலரிங் தொழில் பண்றவங்க, நெசவு தொழில் பண்றவங்க, அதாவது எந்த தொந்தரவும் இல்லாம வானொலியும் கேட்டுக்கிட்டு தங்களுடைய வேலைகளையும் செய்ய முடியும் எல்லாருமே வந்து வானொலியோடைய பிரியரா தான் இருக்காங்க, வானொலி நேயரா தான் இருக்காங்க.
0: அந்த
1: வானொலி குடும்பத்துல நீங்க ஒரு அங்கம்.
0: ஆமாங்க சார், நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கு, நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருக்கு, நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிறைய பேருடைய கருத்துக்களால

0: நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கு, நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருக்கு, நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிறைய பேருடைய கருத்துக்களால நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதுதாங்க சார் உண்மை.
1: ரொம்ப நல்ல விஷயத்தை பத்தி பகிர்ந்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி
0: மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி நன்றிங்க சார்.
1: மகிழ்ச்சி அடுத்த நேரத்தை பேசுவோம். நேரே வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: சண்முகபுரம் குப்புசாமி.
1: குப்புசாமி கருத்தமுத்து உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியும் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க.
2: காலையில விவசாயி மாதிரி நீங்க போய் நிலத்த வேலை செய்யற மாதிரியா அதுல வருது ஆரோக்கியத்தை கொடுக்கறது. காலையில ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி கொடுத்து சீரோடு சிறப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சி.
2: 60ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள்.
1: 60ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு.
2: ஆமா சார், காலைல கேட்டேன். காலையில 7 மணிக்கு நீர் சாரிச்சு 7:30 ஒரு செய்தி ஓடி 8 மணிக்கு ஊர் சுத்தி 9 மணிக்கு நம்ம சொந்த பாட்டை போட்டு 10 மணிக்கு மூளைக்கு வேலை கொடுத்து 11 மணிக்கு பாக்ஸ் எடுத்து 12 மணிக்கு அவங்க சொந்த நிகழ்ச்சிகள் கொடுத்தீங்க. 1 மணிக்கு பாட்டு அதெல்லாம் சிறப்பா சீரோடு சிறப்போடு சாயந்தரம் 4 மணி நடிகர் ஆக்கிட்டீங்க. மதியம் 3 மணிக்கு டாக்டரை கொண்டு வந்து யாரை வச்சு அவங்க உடல் நடவடிக்கை
1: ஹலோ டாக்டர் மகிழ்ச்சி மூலயமா நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. ஏன்னா வந்து ஒரு இலவசமா நம்ம மருத்துவம் பாக்குற மாதிரி தான் நம்ம வானொலி வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை பண்ணிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியை.
2: 2:30 பழைய பாடல்கள் விருப்பம் உள்ளவர்களுக்கு அது மாதிரி கேட்கறது கொடுக்குறீங்க.
1: நிச்சயமா
2: சாயந்தரம் 5 மணிக்கு பீச்சி சுத்த விட்டுங்க.
1: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி
2: சார், ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி அதுவா இருக்கு.
1: நன்றிங்க நன்றி நன்றிங்க நன்றி நன்றி. அடுத்து நேற்று பேசுவோம்.
2: நன்றி
1: நன்றி. அடுத்து ஒரு நேற்று பேசுவோம். நேர்கள் நிறைய லைன்ல வந்துட்டே இருக்காங்க. யாரையும் விட முடியல, அதனால நம்ம வந்து நேர்கள்ட்ட தான் பேச வேண்டியிருக்கு. நேரே வணக்கம். நேரு
2: வணக்கம்.
1: பேசுங்க பேசுங்க.
2: நீங்க கிழக்கு வந்தியா மருந்தடிக்கு சரவணன்.
1: ஓ சரவணன், சொல்லுங்க சரவணன்.
2: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 84 வானொலி நகர இருக்கேன் நானு.
1: பரவாயில்லையா.
2: தமிழகத்துல உள்ள எல்லா ரெயின்போ நாம ஆகாஷவாணி எல்லா வானொலிகளையும் பேசிய ஒரு அந்த சந்தோஷம் இருக்கு. எல்லா வானொலியும் பேசுறீங்க தமிழ்நாட்டுல இருக்குது.
1: சரிங்க சரிங்க.
2: அந்த அடிப்படையில நம்ம புதுவை வானொலி, ஏன்னா எங்களுக்கு அறிகரம் எங்களுக்கு பக்கத்தை பக்கம் பாத்தீங்கன்னா புதுவை வானொலி தான் செயல்பட்டு வருகிறது. நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டுதான் இருக்கோம். இப்ப பார்த்தோம் தொடர்ந்து வந்த நேயர்கள் வெளியூர் வழங்கலாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் பழமையான நேயர். அவங்க எல்லாம் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா
1: இருக்கு.
2: அந்த 60ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் நமது வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க நன்றி நன்றி. அடுத்து ஒரு நேரத்தை பேசுறோம். நேரே வணக்கம். நேரே வணக்கம். நேரே லைன்ல இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. அடுத்த நேரத்தை பேசலாம். நேரே வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கங்க.
4: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க. வாழ்த்துக்கள்ங்க. நீங்க வந்து இப்ப உங்க பேரை சொல்லவே
4: இல்லை.
1: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க.
4: சங்கரசீனிவாசன் சொல்வார் சார், உண்மை அன்பு அகிம்சை
1: தொடர்ந்து கேளுங்கம்மா. நன்றிமா. கருத்தமுத்து நேர்ல

0: நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம்.
1: நேரம்
0: அதனால வந்து நம்ம இப்ப கிளம்பலாம். ஏன்னா இப்ப வந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஆர்ஜே வந்து க்ளோசிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. சரியா? ஓகே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் வாழ்த்தலாம் வாங்க.
3: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
4: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் 60ஆம் ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் இனிய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் குரலில் ஒலித்த ஒவ்வொரு வாழ்த்தும் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் 60 ஆண்டுகால பயணத்தின் மேலும் ஒரு இனிய நினைவாக பதிவாகியுள்ளது. நேயர்களின் அன்பும் ஆதரவும் தான் ஆகாஷ்வாணியின் மிகப்பெரிய பலம். இனிவரும் ஆண்டுகளிலும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா காணும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி மேலும் பல ஆண்டுகள் சிறப்புடன் மக்கள் பணியாற்றும். வாழ்க பாரதம், வளர்க வானொலி, வாழ்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி. உங்கள் அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம்.
5: आइए सुनते हैं कार्यक्रम चींटी और हाथी।
6: भाषा शिक्षण के उद्देश्य से निर्मित लोक कथा पर आधारित इस कार्यक्रम के द्वारा संदेश दिया गया है कि कभी भी किसी को छोटा और कमजोर

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மரகதம் திரைப்படத்திலிருந்து.

0: வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. Try D&D app இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
5: சூப்பர்னா

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 3:54. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் RJ சிந்து. மழைக்காலம் வந்தாச்சு, கொடை ரெயின்கோட் எல்லாம் ரெடியா இருக்கா? அதோட முக்கியமா நம்ம வீட்டு குட்டீஸோட ஆரோக்கியம் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணீங்களா? மழை பெய்ய ஆரம்பிச்சாலே குழந்தைகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தாங்க. மழையில விளையாடணும், சூடா சாப்பிடணும், ஸ்கூலுக்கு மழையில நனைஞ்சிட்டே போகணும், இப்படின்னு இந்த சீசனையே குழந்தைங்க கொண்டாடி தீத்துருவாங்க. ஆனா இந்த மழை காலத்துலதான் குழந்தைகளோட உடல் நலத்துல பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். எஸ், இன்னைக்கு நாம மழை காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் மற்றும் பாதுகாப்பும் பற்றி தான் பேச போறோம். மழை காலத்துல குழந்தைகளுக்கு பொதுவா என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும், அவற்றை வந்து எப்படி நம்ம ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம், நோய்கள் வராம நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம், இத பத்தி தான் நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்கள். அவங்களே நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம்.
2: நேயர்களே, மழை காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் மற்றும் பாதுகாப்பும் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட முதல் க்வெஸ்சன் என்னன்னா, மழை காலத்துல என்னென்ன மாதிரியான நோய்கள் பொதுவா குழந்தைகளுக்கு வரும் டாக்டர்?
3: மழை காலத்துல பொதுவா பாத்தீங்கன்னா சளி, இருமல், ஜுரம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கோடை காலத்தை விட அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல வருடங்களாக நம்ம என்ன பார்த்துன்னு வரோம்னா, இந்த டெங்கு காய்ச்சல் இந்த மழை காலத்தில் ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நிறைய குழந்தைகளும் சரி பெரியோர்களும் சரி இந்த டெங்கு காய்ச்சலால் கஷ்டப்படுவதை நம்ம வருட வருடம் பார்க்குறோம். இந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கொசு கட்டுப்பாட்டு முறைகள், மக்கள் எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சமுதாயத்தில்

0: டெங்கு காய்ச்சல் கம்மியாக இருக்கலாம், இல்லை இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கலன்னா இந்த வருடமும் டெங்கு காய்ச்சல் போன்ற காய்ச்சல்கள் அதிக அளவில் மழை காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாக மற்ற சீசன்லாம் விட மழை காலத்தில் மட்டும்தான் ஏன் இந்த சளி இருமல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது?
0: மழை காலத்தில் பொதுவாக இந்த சளி இருமல் ஜுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா 90% பாதிப்புகள் இந்த வைரஸ் கிருமிகளால் தான் ஏற்படுகின்றது. இந்த பாக்டீரியாக்கள் உண்டு பண்ணக்கூடிய சளி இருமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10-20% தான் இருக்கும். ஸோ இந்த வைரஸ் கிருமிகளுடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை காலத்தில் தான் அந்த வைரஸ் கிருமிகள் அதிக அளவில் சமுதாயத்தில் பரவுகின்றன, அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கோடை காலத்தை விட மழை காலத்தில் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அதிக அளவிலான சளி காய்ச்சல், முக்கியமாக இது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள், பல்வேறு வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் பிரச்சனையாக தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: ஓகே டாக்டர், நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்து வீட்டில் சொல்லிலாம் கேட்டிருப்போம், மழையில் நனைஞ்சா உடனே சளி பிடிச்சிரும் அப்படின்னு, அது உண்மைதானா?
0: அது ஓரளவுக்கு உண்மை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மழைக்காலங்களில் சில வைரஸ் உடைய பெருக்கம் இந்த சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மழையில் நனைந்து விட்டு நிறைய குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து வைரஸ் காய்ச்சல் பத்தி சொன்னீங்க, இப்போ ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா இது வைரஸ் காய்ச்சல் இல்ல சாதாரண காய்ச்சல் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: சாதாரண காய்ச்சல் என்றே இல்லை, காய்ச்சல் வருதுன்னு சொன்னாலே அது வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு கிருமி நம்மளுடைய சர்க்குலேஷனில் பிளட்டில் என்ட்ரு ஆகிருக்கிறதுக்கு தான் அறிகுறி. இப்போ சாதாரண ஜுரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வைரல் ஃபீவர் தான். அதனால் பட்டு சில வைரஸ்லாம் கொஞ்சம் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு டெங்கு, டெங்குவும் ஒரு வைரஸ் தான், ஆனால் அது கொசுக்களால் பரப்பப்படுகின்றது. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக மற்ற சாதாரண வைரஸை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சாதா ஜுரம்னு சொல்கிறதுல அது ஒரு மிஸ்னோமர் மாதிரி தான், எந்த ஜுரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் ஏற்படுவது தான் ஜுரம், அது முக்கால்வாசி நேரம் வைரஸ் கிருமிகள் தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள்.
0: இப்போது பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு பேச தோக்கணும்னா, நம்ம ரொம்ப இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் பொதுமக்களுக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, ஹேண்ட் வாஷிங், அதாவது இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கின்ற இந்த வைரஸ்ஸு மற்ற பாக்டீரியா எல்லாம் கூட பார்த்திங்கன்னா, அதை தடுப்பதற்கான மிக முக்கிய ஒரு விஷயமாக எதை எடுத்துக்கொள்ளணும், ஹேண்ட் வாஷிங். அடிக்கடி பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி, குழந்தைகளை கையாளுகின்ற பெரியவர்கள் பராமரிக்கின்ற பெரியவர்களும் சரி, அடிக்கடி நம்ம அந்த ஹேண்ட் வாஷிங் கை கழுவுதலை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வைரஸுகள் நம்ம ஒருவரிடமிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுவதை நம்ம தடுப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிகவும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அதாவது இந்த மழைக்காலங்களில் வந்து அந்த நாம் வருகின்ற அந்த நமக்கு கிடைக்கின்ற குடிநீரை நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து யூஸ் பண்ணும்போது பல்வேறு கிருமிகளில் வந்து அந்த பாயில் பண்ணும்போது நம்ம அழித்து விடுகின்றோம். அது ஒரு முக்கியமான பாதுகாப்பை நம்ம கருதலாம். அடுத்து இப்போ டெங்கு சீசன்னால நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது, அது மிக மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இப்போது சாதாரணமாக அந்த ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத த்ரோ பண்ணி வச்சுருக்க பொருட்கள் அதிலெலாம் சிறிதளவு தண்ணீர் தேங்கியிருந்தால் கூட அந்த சுத்தமான தண்ணீரில் கொசுக்கள் பரவி அதன் மூலமாக டெங்கு வைரஸ் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் இந்த அடிக்கடி கை கழுவுதல், சுத்தமான தண்ணீரை பருகுதல், சுத்தமான உணவு வகைகளை சாப்பிடுவது, இந்த தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்வது, நம்ம சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக்கொள்வது, வெளியில் விற்கப்படும் உணவு வந்து சரியான நல்ல உணவாக இருந்தால் மட்டுமே குழந்தைகளுக்கு அளிப்பது, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
2: ஓகே டாக்டர், வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் டாக்டர்.
0: சொல்லுங்க சார்.
2: ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர்.
0: இந்த
2: வைரஸ் தொடர்பான பிரச்சனையை பத்தி நீங்க சொன்னீங்க.

0: அவங்களுக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் வரும் அப்படின்னு. இப்ப ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வைரஸ் தொடர்பான அந்த ஜரங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு அக்ரிவேட் ஆகுமா சிச்சுவேஷன், அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, அது ஒண்ணும். ரெண்டாவது டாக்டர், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா இளைய குழந்தைகள் அஃபெக்ட் ஆகும் போது அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிஷன், சில சமயங்கள்ல இறப்பு வரைக்கும் கூட கொண்டு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்கிறாங்க. அவங்களோட உடம்பு சக்தி தாங்க முடியாததான் காரணமா சில பேர் இந்த வைரஸ் தொடர்பான நோய்கள் வந்து இறந்து போகிறதுக்கு காரணம். ஏன் அதை பத்தியும் கொஞ்சம் விளங்கமா சொல்லுங்க
1: டாக்டர்.
2: நன்றி சார்.
1: ஓகே, இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மாவுக்கும் இந்த சளி இருமல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மா ஆசெச் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது, அது வந்து இந்த மூச்சு குழாய்கள் ஏதோ ஒரு அலர்ஜி காரணமாக சுருங்கி விடுவதால் காற்று உள்ளே செல்வது வெளியே வருவதில் கடினம் ஏற்படும் பொழுது ஏற்படும் ஒரு பிரச்சனை தான் நம்ம பிராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பிராங்கியல் ஆஸ்மா வந்து எப்படி திடீர்னு எப்படி அந்த அலர்ஜி ஏற்படுகின்றது, திடீரென்று அந்த மூச்சு குழாய்கள் ஏன் சுருங்குகின்றன்னு பார்த்தீங்கன்னா, அதன் ஆரம்பம் ஒரு வைரல் ஃபீவராக இருக்கின்றது. ஆரம்பத்தில் வந்து குழந்தைக்கும் சரி ஒரு பெரியவருக்கும் சரி அது சாதாரண ஒரு மூக்கொழுதல் சளி இருமல் ஒரு வைரல் ஃபீவராக ஆரம்பிக்கும். அது ஆனால் சில ஒரு 4-5 நாட்களில் என்ன ஆகிவிடும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா இல்லாத ஒரு குழந்தையோ பெரியவரோ இருந்தால் அது அப்படியே சரியாகிவிடும். ஆனால் பல முறை ஆஸ்மா தொந்தரவினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எளிதாக அவங்களுக்கு மீண்டும் அந்த ஆஸ்மா தொடர்பான சிம்டம்ஸை வந்து அதிகப்படுத்திடும். அதனால் இது வந்து ஒரு ட்ரிகராக அமையும். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆஸ்மாவால் திருப்பி கஷ்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இதிலிருந்து அதுக்கு மாறிவிடும். அதுதான் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து சிறியவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி சில நேரத்தில் குழந்தைகள் இறந்து கூட விடுகின்றன சொல்கிறீங்க. அது வந்து சில உதாரணத்துக்கு நம்ம டெங்கு காய்ச்சல் எடுத்துக்கலாம். இப்போ டெங்குவும் ஒரு வைரஸ் தான், அது ஆனால் மற்ற வைரஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் சில நேரத்தில் ரொம்ப ரேர் தான், சில நேரங்களில் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்து விடுகின்றது. மேலும் வந்து நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இப்போது ஒரு அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் எடுத்துனோம்னா சிறிய குழந்தைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி பொதுவாக குறைவாக இருக்கின்றது தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி முதியவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகின்றது. இப்போ இந்த 2 ஏஜ் குரூப்லையுமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் சில நேரத்தில் வந்து அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
2: ஓகே டாக்டர், இப்போ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் வெயிட் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தணும் டாக்டர்?
1: இப்போ பொதுவாக வந்து சளி ஜுரம் இருமல் இது ஜுரம் இருந்ததுன்னா முதல் 1-2 நாள் பெற்றோர்கள் வீட்டிலேயே அவர்கள் கை வைத்தியமாக சளிக்கு ஏதாவது செய்யலாம். கூடவே பேரஸ்டமால் மருந்து இப்போ எல்லா பெற்றோருக்கும் தெரிந்திருக்கின்றது. குழந்தைக்கு அந்த காய்ச்சல் ஏற்பட்டவுடன் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பேரஸ்டமால் மருந்தை கொடுத்து 1 நாள் அல்லது 2 நாள் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அதை மாதிரி வெயிட் பண்ணியும் அந்த சளி இருமல் குறையவில்லை காய்ச்சல் இறங்கவில்லை அப்படின்னு சொன்னால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அடுத்த கட்டமாக அவர்கள் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா குழந்தைகளில் வந்து மூச்சு திணறல் ஏற்படுகின்றது, அப்போ வந்து அவங்க டிலே பண்ணக்கூடாது, உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அதே போல் சிறிய குழந்தைகள் உணவு சரியாக உட்கொள்ளாமல் இருப்பது, அது ஒரு முக்கியமான டேஞ்சர் சைன். ஒரு குழந்தை சரியாக சாப்பிடாமல் இருக்குது, தண்ணி குடிக்காமல் இருக்குது அப்படின்னா அது உடனே அது வந்து அதிக அளவில் இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் உடனே மருத்துவமனைக்கு செல்வது நல்லது. அது மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பது, சரியாக உணவு உட்கொள்ளாமல் இருப்பது, இந்த மாதிரி அறிகுறிகள் கூட இருந்தால் இந்த சளி இருமல் காய்ச்சலை டிலே பண்ணாமல் உடனே மருத்துவமனைக்கு செல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது, உணவு வகைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுது, ஆனால் லேசாக சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் அதை நாம் வீட்டிலேயே பெற்றோர்கள் அவங்க மேனேஜ் பண்ணலாம்.
2: ஓகே டாக்டர், ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசலாம்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் மற்றும் பாதுகாப்பும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ மழைக்காலத்துல இந்த டெங்கு காய்ச்சல் அது வந்து குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? யூஸ்வலா மழைக்காலம் வந்துட்டாலே இந்த டெங்கு காய்ச்சலும் வந்துடும் கூடவே. இப்ப அது குழந்தைங்களை எந்த அளவுக்கு அதிகமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: டெங்கு காய்ச்சல் அகைன் பாத்தீங்கன்னா இந்த 5 வயதுக்கு உட்பட்ட கீழே உள்ள குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி வயசு அதிகமானவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஓரளவுக்கு அடல்ட்ஸா இருக்கவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ டெங்கு காய்ச்சல் பாத்தீங்கன்னா அது முதல் முறை டெங்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்படுவதில்லை. ஒரு 4-5 நாள் ஜுரம் காய்ச்சல் இருக்கும், அப்புறம் சரியாகிவிடும். எப்போ இந்த டெங்கு பிரச்சனையாக மாறுகின்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சில குழந்தைகளுக்கு 2வது முறை 3வது முறை டெங்கு காய்ச்சல் ஏற்படும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் டெங்குனா அது ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி தான் வரும், போயிடும். ஆனால் என்ன ஆகிவிடும், 2வது முறையோ 3வது முறையோ அந்த டெங்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு டெங்கு ஷாக்கு, டெங்கு ஹெமரேஜ், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்பட்டு குழந்தை சீரியஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த மழைக்காலங்களில் டெங்கு காய்ச்சல் தவிர கொசுக்களால் இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்களால் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் டாக்டர்?
1: இப்போ மலேரியா இதெல்லாம் கூட கொசுக்களால் ஏற்படும். அதுவும் இந்த மாதிரி நேரங்களில் ஏற்படலாம். சிக்கன்குன்யா போன்ற வைரல் காய்ச்சல்களும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைஃபாய்டு இது போன்ற காய்ச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அதற்கு காரணம் வந்து ஒழுங்கான ட்ரிங்கிங் வாட்டரோ இல்லை அந்த ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகள் சாப்பிட்றதுனால டைஃபாய்டு காய்ச்சலும் இந்த மாதிரி மழைக்காலத்தில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து மழைக்காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னென்ன காரணங்களால் வருது, இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்?
1: வயிற்றுப்போக்குக்கு முக்கிய காரணம் இந்த இன்ஃபெக்டட் வாட்டர், இன்ஃபெக்டட் ஃபுட்டு. அதாவது இந்த அந்த குழந்தை குடித்த தண்ணீரிலோ அல்லது உட்கொண்ட உணவிலோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால் வருகின்றது தான் இந்த வயிற்றுப்போக்கு. இது இது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து இந்த மழைக்காலத்தில் வெள்ளம் இதை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பொழுது இந்த குடிநீர் கூட இந்த கழிவு நீர் கலந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய டைமில் ஃப்ளட்டிங்லலாம் பார்த்திங்கன்னா இந்த குடிநீர் சோர்ஸில் வந்து கழிவு நீர் சோர்ஸும் கலந்துடும். அப்போது நிறைய மோசமான வியாதிகள்லாம் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து காலரா இது போன்ற வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி குடிநீர் கூட இந்த கழிவு நீர் கலந்து விடுவது. இது வந்து மழைக்காலத்தில் நிறைய கிராமங்களில், நிறைய இடத்துல டவுன்ஸ் சிட்டிஸ்லேயே கூட ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஸோ இது மழைக்காலத்தில் ஏற்படுறதுனால மழைக்காலத்தில் இந்த வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளும் நாம் அதிகமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது.
0: இப்போ வந்து யூஸ்வலா வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வந்தா ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லுவாங்க டாக்டர், எப்பவுமே ஓஆர்எஸ் கொடுக்கும். அந்த ஓஆர்எஸ் வந்து எந்த அளவுக்கு அது குழந்தைய சரி பண்ணும், அதோட வேகம் என்னன்னு சொல்லுங்க டாக்டர்.
1: வயிற்றுப்போக்குல முக்கியமா நம்ம பெற்றோர்கள் புரிந்து கொள்வது என்னன்னா வயிற்றுப்போக்கு ஏன் பிரச்சனையாக மாறுகிறது ஒரு குழந்தைக்கோ பெரியவருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கின் மூலம் அந்த அடிக்கடி ஒரு குழந்தை மலம் கழித்து கொண்டே இருப்பதனால உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்படுகின்றது. இப்போ அதே மாதிரி கூடவே மற்ற சோடியம், பொட்டாசியம் போன்ற மினரல்ஸும் வெளியேறுகின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பு, மூளை, இருதயம், எல்லா கிட்னிஸ் எல்லாமே நல்லா இயங்குவதற்கு உடம்பில் சரியான அளவு தண்ணீர் வேண்டும். இந்த சரியான அளவு இந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வேணும். இப்போ வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது இதையெல்லாம் நம் உடம்பை விட்டு சென்று விடுவதால் அதனால் என்ன ஆகுது, குழந்தை வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது, சோர்ந்து விடுகின்றது. அது வந்து நம்ம மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு 3 வகையாக பிரிக்கிறோம். ஸோ மைல்டு மாட்ரேட்லாம் வந்து இந்த ஓஆர்எஸ் கொடுத்து நம்ம சரிப்படுத்தலாம். ஆனால் சிவியர் டீஹைட்ரேஷனாக இருந்தால் ஐவி மூலமாக ஐவி ஃப்ளூயிட் செலுத்தி தான் சரிப்படுத்துகிறோம்.

0: இப்போ இந்த ஓஆர்எஸ் உடைய முக்கியமான பங்கு என்ன, உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற இந்த தண்ணீர் சத்தையும் இந்த சோடியம் பொட்டாசியம் போன்ற மினரல் சத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ஓஆர்எஸ் வேலை. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அதுவாக சரியாகிறதுக்கு 2 அல்லது 3 நாட்கள் ஏற்படும். ஆனால் அந்த வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் ஒழுங்காக அந்த குழந்தைக்கு அடிக்கடி தேவையான தண்ணீரை கொடுத்து கொண்டு இந்த ஓஆர்எஸ் போன்ற விஷயங்கள் அல்லது இளநீர் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கஞ்சி இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கொள்கின்றோம். அதே மாதிரி முக்கியமான இந்த மினரல்ஸ்லாம் குறையாமல் பார்த்துக்கிறோம், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் குறையாமல் பார்த்துக்கிறோம் ஓஆர்எஸ் மூலமாக.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த வயிற்றுப்போக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வந்து வரும்போது இல்லை வந்துச்சுன்னா அப்போ வந்து உணவு கொடுக்கலாமா, இல்லை என்ன மாதிரி உணவே கொடுத்தாலும் என்ன மாதிரியான உணவெல்லாம் கொடுக்கணும் டாக்டர்?
0: இப்போ வந்து தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கின்ற குழந்தைனா தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும், அந்த பாலை நம்ம நிறுத்தக்கூடாது. மற்ற உணவு வகைகளை சாப்பிடக்கூடிய பெரிய குழந்தைகளாக இருந்தால் எந்த உணவு வகைகளை நிறுத்தாமல் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உணவு வகைகளை குறைத்து கொண்டாலோ அல்லது கொடுக்காமல் விட்டு விட்டாலோ குழந்தைக்கு அதனால் மேலும் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அஃப்கோர்ஸ் அந்த வயிற்றுப்போக்கு இருக்கும்போது குழந்தைக்கு வாந்தி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து குழந்தைக்கு உணவு வகைகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். அதில் வந்து பொதுவாக எப்பயுமே குழந்தைக்கு இந்த மாதிரி நேரங்களில் அதிக காரச இல்லாத உணவு வகைகள், அதிக எண்ணெய் நெய் கொழுப்பு இல்லாத உணவு வகைகளாக கொடுப்பது, சீக்கிரம் செரிக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மழைக்காலத்தில் வந்து சாதாரணமாகவே இப்போ குழந்தைங்க வந்து வெளியில் சாப்பிட ஆசைப்படுவாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. மழைக்காலத்தில் சாப்பிடும்போது அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
0: மழைக்காலத்தில் அதான்
1: இதனால நோய்களும் வருமா?
0: ஆமாம் கண்டிப்பாக, மழைக்காலத்தில் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கிறவங்களே வந்து அந்த மழை காரணமாக அவங்க ஹைஜீனெல்லாம் ஒரு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகள் அந்த சரியாக பாதுகாக்கப்படாத உணவுகளை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அது ஸோ அதனால் தவிர்ப்பது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து டைஃபாய்டு அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? என்னென்ன காரணங்களால டைஃபாய்டு?
0: டைஃபாய்டு முக்கியமாக குழந்தை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எடுத்துக்கணும், அதுதான் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீராக கொடுக்கணும். நீங்கள் கேட்ட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரொம்ப வாய்ப்பு அதிகம் டைஃபாய்டை பரப்பதற்கு. அதனால் ஒழுங்காக வீட்டில் தயாரித்த உணவாக இருந்தால் கூட அதை ஒழுங்காக கவர் பண்ணி வச்சு ப்ரொடெக்டடாக இருக்கிற அந்த ஃபுட்டை சாப்பிடணும். இந்த ஈக்கெல்லாம் வைத்த உணவு இல்லை வெளியிலலாம் நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்டு ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் இதன் மூலமாக டைஃபாய்டு பரவுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா டைஃபாய்டு போன்ற இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம எளிதில் தவிர்த்து விடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த தோல் நோய்கள் பற்றி சொல்லுங்கள். மழைக்காலத்தில் என்னென்ன மாதிரியான குழந்தைங்களுக்கு?
0: மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சில நேரத்தில் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மழைக்கு வெளியில் வர இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த இன்செக்ட் பைட்ஸ் இதெல்லாம் அதிக வர வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் இந்த மழை குளிர் காரணமாக ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும், ஏன்னா ஸ்வெட்டிங் இருக்காது அதனால் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஈச்சிங் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சம்மரில் எப்படி ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுமோ அதே போன்று வின்டர்லேயும் அதுக்குள்ள ஸ்கின் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளோட காலில் வந்து அந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது இது வந்து வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இது எப்படி வருதுன்னு சொல்லுங்க டாக்டர்.
0: பூஞ்சை அப்படின்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நாள் தண்ணியிலே விளையாடி கொண்டு இருக்கின்ற குழந்தைகளுக்கு, அது முக்கியமாக பெரியவர்களுக்கு, அதுவும் கிச்சனில் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கு தான் அதிகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு அவ்வளோ வருவதில்லை. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு வியாதி இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு ஒரு வைரஸ்னால் வருகின்ற ஒரு பிரச்சனையை இப்போ நம்ம வந்து சமீப காலமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் வந்து இந்த கை கால் பகுதி வாய்ப்பகுதி பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வீக்க மாதிரி ஏற்படும்.
1: நேர்களி, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: नहीं बची है मेरा भाई चानू के लिए कि वो जहां पर उन्होंने मेडल नहीं जीता है। लेकिन चलते चलते एक खबर और दे दे, सेपक टकरा से जीत के बावजूद भारत क्वालिफाई यहां पर नहीं कर पाया। पुरुष टीम रेगू के ग्रुप बी के मुकाबले में फिलीपींस से 2-1 से हालांकि उसको हराया, लेकिन उसके बावजूद वो क्वालिफाई नहीं कर पाई।
1: जी, और आप हमारे साथ जुड़े रहिएगा, हम आपसे दोबारा मिलेंगे शाम को 4:30 बजे विद द लेटेस्ट अपडेट्स फ्रॉम दैट आवर। अभी के लिए फिलहाल मुझे यानी साक्षी मांडवाल और मेरे साथ साथ शायद आजमी जी को दीजिए इजाजत, जुड़ेंगे आपसे 4:30 बजे शाम को एक बार फिर से। थैंक यू।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் மற்றும் பாதுகாப்பும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். இந்த தோல் நோய்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
4: ஓ, நான் இப்போ பேசினு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்ற ஒரு பிரச்சனை இப்போ சமீக கொஞ்சம் நாட்களாக நம்ம புதுச்சேரியில் தமிழக பகுதியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து ஒரு வைரஸ் கிருமினால் ஏற்படுகின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் வந்து முக்கியமாக 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஏற்படுகின்றது, எளிதில் பரவுகின்றது. அது எப்படி பரவுதுன்னா, அந்த பாதிப்பு ஏற்பட்ட குழந்தை இரும்புவது, அந்த சளி எச்சல் மூலமாக பரவும். அது இல்லாத க்ளோஸ் கான்டாக்ட்னாலையும் மற்ற குழந்தைகளுக்கு எளிதில் விரைவாக பரவுவதை நாம் பார்க்குறோம். அதனால் பள்ளிகளில் ஒரு சில குழந்தைகளுக்கு இருந்தால் அது மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் பரவி வருகின்றது. இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் ஏற்படும் பொழுது குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது, கூடவே வந்து பார்த்திங்கன்னா அம்மை போன்ற ஸ்கின்ல சில லீஷன்ஸ் வருது. இது வந்து கை முட்டி பகுதி, கால் முட்டி பகுதி, வாய்ப்பகுதி போன்ற இடங்களில் அம்மை போன்ற சில சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் மாதிரி ஏற்படுகின்றது. இது சில நாட்கள் இருந்துவிட்டு தானாகவே சரியாகி விடுகின்றது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்ட குழந்தையை மற்ற குழந்தைகளுடன் பழக விடாமல் கொஞ்ச நாள் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சோம்னா மற்ற குழந்தைகளுக்கு பரவுவது தவிர்க்கப்படும். அப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் கூட ஒரு 4-5 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த தோலில் ஏற்பட்ட அந்த லீஷன்ஸ்லாம் குறைந்துவிடும், காய்ச்சலும் குறைந்துவிடும், குழந்தை சகஜ நிலைக்கு திரும்பி விடுகின்றது.
3: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை வெளியில் போயிட்டு வரும்போதோ ட்ரெஸ் நனைஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றாம அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துருவாங்க, இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக கூட அப்படியே இருந்துருவாங்க. இதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்?
4: முதல்ல கேட்ட மாதிரி அதிக இந்த மழையில் நினைக்கிறது, அதனால இந்த மாதிரி இது வந்து வைரஸ் கிருமிகள் பெரு மல்டிப்ளை ஆகிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றோம். அதனால நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடலாம் குழந்தைகளை விட்டு வைப்பது நல்லதில்லை. அவர்களுக்கு உடனே அந்த துணிகளை அகற்றிவிட்டு நல்ல வார்ம் க்ளோத்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மழைக்காலங்களில் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக கை குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியான நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப உடை மிகவும் முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு கவர் பண்ணி கை காலெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை யூஸ் பண்ணது நல்லது. மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு நல்ல வார்ம் க்ளோத்ஸ் கொடுத்து வச்சோம்னா தான் அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
3: ஓகே டாக்டர், இப்போ வந்து மழைக்காலத்தில் வந்து குழந்தைங்களோட சுகாதாரத்தில் பெற்றோர்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் டாக்டர்?
4: ரொம்ப முக்கியம், நம்ம நிகழ்ச்சி ஆரம்பம் போதே சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதல், அவங்களும் நல்லா கையை கழுவணும், குழந்தைகளுக்கும் நல்ல கை கழுவும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து தண்ணீர், அவர்கள் தினமும் பருகக்கூடிய அந்த தண்ணீர் வந்து நல்ல சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். பாயில் பண்ணி கூல் பண்ண வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சரியான உணவு வகைகள், ஒழுங்காக நம்ம பாதுகாக்கப்பட்ட நம்ம வீட்டிலே குக் பண்ண ஃபுட்டு கூட அப்படியே ஓப்பனாலாம் இருந்ததுன்னா அதில் சில கிருமிகள்லாம் வந்து

0: வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நம் வீட்டில் சமைக்கப்படும் உணவாக இருந்தாலும் சரி, வெளியில் நாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் உணவாக இருந்தாலும் நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அடுத்து வந்து நம்ம வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொண்டோம்னா டெங்கு இது போன்ற காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய இந்த கொசுக்கள் பரவுவதை தடுக்கலாம். நம்ம பொதுவாகவே ஜென்ரல் ஹைஜீன், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை சுகாதாரமாக வைத்து கொண்டால் மழைக்காலத்தில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம குழந்தைகளை பல வியாதிகளிலிருந்து காப்பாற்றலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாக சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் இருக்கும், ஆஸ்துமா இருக்கும், மழைக்காலங்களில் அவங்களெலாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: மழைக்காலங்களில்
1: இது அதிகமாகவும் ஆகுமா?
0: ஆமாம், நம்ம அந்த ஒரு நேயர்கிட்ட கேள்வி கூட சொன்னோம், இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கும் சிறியவர்களுக்கும் சரி பெரியவர்களும் சரி மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஆஸ்துமா பிரச்சனையை அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கும் அதே தான், ஆரம்பத்தில்

0: இப்போ ஜென்ரல் ஹைஜீன், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை சுகாதாரமாக வைத்து கொண்டால் மழைக்காலத்தில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம குழந்தைகளை பல வியாதிகளிலிருந்து காப்பாற்றலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாக சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் இருக்கும், ஆஸ்துமா இருக்கும், மழைக்காலங்களில் அவங்களெலாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: மழைக்காலங்களில்
1: இது அதிகமாகவும் ஆகுமா?
0: ஆமாம், நம்ம அந்த ஒரு நேயர்கிட்ட கேள்வி கூட சொன்னோம், இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கும் சிறியவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஆஸ்துமா பிரச்சனையை அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கும் அதே தான், ஆரம்பத்தில் வெறும் லேசாக மூக்கொழுவுதல் தும்மல் சளி அப்படின்னு இருக்கிறது படிப்படியாக அதிகமாகி மூச்சு திணறல் இது மாதிரி ஒரு ஆஸ்துமா போன்ற சிம்டம்ஸை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் வந்து லேசாக அந்த குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் ஏற்பட்டாலே உடனே மருத்துவமனைக்கு சென்று அதுக்குள்ள வைத்தியத்தை செஞ்சு விட்டோம்னா அது மேலும் அதிகமாகி மூச்சு திணறல் போன்ற அளவுக்கு செல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மூச்சு திணறல் ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளாக இருந்தால் இப்போ நிறைய பேருக்கு நம்ம இந்த இன்னேலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து தினமும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த இன்னேலர்ஸு இல்லை அதிகமாக இருக்கும்போது 2-3 தடவை யூஸ் பண்ண வேண்டிய இன்னேலர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை பெற்றோர்கள் சரியான முறையில் உபயோகத்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த மூச்சு திணறல் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் மற்றும் பாதுகாப்பும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா உணவுல என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் டாக்டர்?
1: முக்கியமாக உணவு தயாரிக்கும்போது குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்குமே நம்ம வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட்னா நம்ம அந்த உணவில் ஒரு 60-70% வந்து கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது சர்க்கரை சத்துலேருந்து வரணும். 20% அல்லது 30% புரத சத்தாக இருக்கணும். கடைசி 10% தான் வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவு வகைகளாக இருக்கணும். கூடவே விட்டமின்ஸ் மினரல்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தோம்னா நிறைய பேரண்ட்ஸ் செய்கின்ற தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிளான் பண்ணுற ஃபுட்டுலாம் நிறைய ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்துடும், ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும் டயட்டில், இல்லை ப்ரோட்டீன் ஃபேட் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிக எடை ஏற்பட்டு ஒபேசிட்டி போன்ற ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. ப்ளஸ் நிறைய குழந்தைகள் டயட்டில் வந்து பொதுவான அளவுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸோ இல்லை இரும்பு சத்தோ கால்சியம் போன்ற சத்துக்கள் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் பெற்றோர்கள் வந்து சரியான இந்த உணவை வந்து ஒழுங்காக பிளான் பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய உணவு வகைகளில் குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸு, விட்டமின் ஏ, விட்டமின் டி எல்லாம் கிடைக்கிற மாதிரி உணவு, கால்சியம் இருக்கிற மாதிரி உணவு, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்து குழந்தைக்கு கொடுத்தோம்னா ப்ளஸ் அயன் இரும்பு சத்து போதுமான அளவுக்கு இருந்தால் அவங்களுக்கு நேச்சுரலாகவே எதிர்ப்பு சக்தி நல்லா

0: அதனால் இந்த மாதிரி அதாவது சத்து குறைவான பொருட்களை அதிகமாக சாப்பிட்டுன்னு இருக்க குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் போதுமான அளவுக்கு புரதம், இந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல முறையில் இருக்கும்.
1: யூஸ்வலாகவே இந்த மழை காலத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு காது வலி இல்லை காதில் இன்ஃபெக்ஷன் வர்றது. இது என்ன காரணங்களால மழை காலத்தில் மட்டும் அதிகமாக வருது டாக்டர்?
0: இதுவும் அகெயின் வந்து நிறைய இப்போது இந்த டைமில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக வர்றதுனால, ப்ளஸ் அந்த கோல்டு ஏர் காது உள்ளே போகிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம், அது ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மழையில் நனைகிறாங்க அப்படின்னும் போது காது உள்ளே தண்ணீர் சென்று விடுவது, ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருந்த காதில் தண்ணி அதிகமாக போகிறதுனால மீண்டும் அந்த காது வழியாக அவங்களுக்கு வந்து சீழ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இயர்ஸை ட்ரையாக வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு.
1: அதே மாதிரி இந்த தொண்டை வலி வரும் இல்லை டான்சிலைட்டிஸ் அது ப்ராப்ளம் இருக்கும், அப்போனா என்ன மாதிரியான பாதுகாப்பு முறையெல்லாம்?
0: டான்சிலைட்டிஸ் அடிக்கடி வர குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வெந்நீரில் உப்பு இதெல்லாம் போட்டு அவங்க தொண்டையை வந்து அடிக்கடி கார்கிள் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தொண்டையை கொப்பளிக்கிறதுக்கு வந்து பழக்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸோ லேசாக அவங்களுக்கு வந்து தொண்டை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதே மருத்துவரை அணுகி அதுக்கு தேவையான மருந்துகளை உட்கொண்டா இந்த டான்சிலைட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாக மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்?
0: ஆமாம், மழை காலத்தில் வந்து இப்போ நம்ம முன்ன நம்ம பேசணும் இல்லையா, அதிக வாந்தி பேதி இது வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புனா, அப்போது வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு அது டீஹைட்ரேஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை காலத்துலேயும் டீஹைட்ரேஷன், சம்மரில் எப்படி டீஹைட்ரேஷன் வந்து ஹீட்னால் வருதோ அதே மாதிரி மழை காலத்தில் இந்த வயிற்றுப்போக்கு காரணமாக டீஹைட்ரேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு.
1: இப்போ யூஸ்வலாகவே வந்து குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அதாவது ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்?
0: அது ஆரம்பத்துலேருந்து எடுத்துனிங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரை அவங்க வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கின்றாங்க அப்படின்னு சொன்னால் இது பெரிது அளவில் குறைக்கப்படும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் ஃபீடிங் அப்படின்னு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பது, அது வந்து குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கும். அது போன்ற அம்மாக்கிட்டேயே 6 மாதம் ஒழுங்காக முதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்த குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய்கள் வருவது கிடையாது. அது ஒரு பேசிக் விஷயம், இதை வந்து நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பிற்காலத்தில் கூட குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் இருக்கணும்னா ஆரம்பத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்டெப் எதுன்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பது 6 மாதத்துக்கு. அடுத்து நம்ம அரசாங்க மருத்துவமனைகளில் போடப்படும் நோய் தடுப்பூசிகளை முறையாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து பிறந்த அன்னைக்கே தடுப்பூசி போட்டுடுறோம், அம்மா கர்ப்பமாக இருக்கும்போதே தடுப்பூசி போடுறோம் அவங்களுக்கு. குழந்தை பிறந்த பிறகு பிறந்த 45 நாட்கள்லேருந்து நம்ம ஒரு ஷெடியூல் படி எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவமனைகளிலும் அவங்களுக்கு குழந்தைக்கு 1.5 வயசு வரைக்கும் போடுறோம், அப்புறம் திருப்பி 5 வயது 10 வயது இந்த மாதிரி நிறைய தடுப்பூசிகளை வந்து நம்ம திட்டத்தில் கொடுத்து வருகின்றோம். இந்த தடுப்பூசிகளை மிஸ் பண்ணாமல் எல்லா பேரண்ட்ஸும் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நிகழ்ச்சியில் 2-3 தடவை சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் வாஷிங், சுற்றுப்புற சூழ்நிலையை சுகாதாரம் வைத்துக்கொள்வது இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த குழந்தைகள் அடிக்கடி சளி ஜோரம் இருமல் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள்.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக இந்த மழைக்காலம் வரப்போகிற மழைக்காலத்தில் குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு 3 கோல்டன் டிப்ஸ் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்க்கு.
0: கோல்டன் டிப்ஸ் அதான், ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் வாஷிங், செகண்ட் வந்து சேஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 3வது வந்து சுத்தமான என்விரான்மெண்ட். இது 3 வந்து நம்ம என்ஷோர் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மழைக்காலத்தில் அவங்கள நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் மற்றும் பாதுகாப்பு முறை பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அதோட நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். அப்புறம் எப்பயும் தனியாக பண்ணுறது கிடையாது, இன்றைக்கி நம்ம கூட இன்னொரு ஆர்ஜே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை, ஏன்னா ரெண்டே காலிலேருந்து அவங்க தான் இருக்காங்க. இருந்தாலும் சிந்து இந்த கவர்மெண்ட் சார் சொல்லுவார்ல, சேதுராமன் ரகசியமா, அதை மாதிரி சிந்துவுக்கு இன்ட்ரொடக்ஷனா அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு ஓவர் டு ஆர்ஜே சிந்து.
1: எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல,
0: அதெல்லாம் பண்ணது தான் இதெல்லாம். சேதுராமன் ரகசியம்லாம் வரும்போது கேட்டு வந்தோம் அந்த காமெடியா. ஓகே சிந்து, அப்புறம் வந்து வழக்கம் போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்?
1: எஸ், இன்னைக்கு நம்ம வந்து கட் கேமரா நிகழ்ச்சியில வந்து டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுக்க போறோம். இன்னைக்கு சூப்பரா எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லிசனர்ஸ் எல்லாரும் அப்படியே அதை கேட்டுட்டு மாசா நம்ம கிட்ட பேசி காமிக்க போறாங்க.
0: எஸ், அவங்களுக்குள்ள இருக்க அந்த நடிப்பு திறமை அப்படின்னு போட்டு வெளிக்காட்டி அப்படியே ஒரு நடிகனா நடிகையா மாற போறாங்க இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
1: கால் பண்ணுங்க 2271770 மற்றும் 2271760.
0: நீங்க வாங்க பத்திட்டு செய்யவே இல்லை, அதுக்கு நம்ம கட்டுப்படணும்.
1: அதுக்கப்புறம் முன்னாடி அவங்க ரெடியா இருப்பாங்க இல்லையா?
0: எஸ் இப்ப மேல கட்டு போட்டலாமா?
1: எஸ் போட்டலாம்.
0: இதோ வந்துட்டு இருக்குது,
2: அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
0: எஸ்
1: இது வந்து யாருக்காக எடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல, எனக்கு தான் இங்கேயோ இடிக்குது.
0: நாங்களாவது உங்களுக்கு சொல்லிட்டு வந்தோம், நீங்க சொல்லிட்டா வந்தீங்க. இன்னொரு கா போட்டுடலாமா இத? ஓகே, உங்களுக்காக இன்னொரு கா போடுறேன், கேட்டுட்டு கால் பண்ணுங்க.
2: அத நீங்களே வச்சுக்கங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
0: சரி ஓகே, கட்டு போட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம்? சம்பிரதாயப்படி ஒரு பாட்டு போட்டு
1: வந்தோம்.
0: ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்ப வரோம். இளைஞர்கள் புது 102.8 என்றும் உங்கள்
1: மனதோடு.
0: எஸ்

0: சும்மா
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா
5: ரோலிங்.
4: இன்னைக்கு நீங்க நிறைய ரோலிங் சொல்ல வேண்டியது வரும். ஓகே, நம்மள்ட்ட ஒரு நேரம் இருக்காங்க, இப்படி பேச போறாங்கன்னு எனக்கும் ஆர்வமா இருக்கு. அதே ஆர்வத்தோட கேட்டுடலாமா?
5: கேட்டுடலாம்.
4: ஓகே, ஹலோ, வணக்கம். யார் இங்கன்னு பேசுறீங்க?
6: வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
4: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா
4: இருக்கோம். நீங்க எப்படி
5: இருக்கீங்க? நல்லா இருக்கேனப்பா. சூப்பரா
4: இருக்கோம்ப்பா. சார், டயலாக் கேட்டீங்களா?
7: நீங்க
4: எஸ் நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் சார். கேட்டிங்களா சார்?
6: நான் கேட்டேன்.
4: ஓகே சார், பேசலாமா? கட் கேமரா
5: ரோலிங்.
4: பாத்தீங்களா, ரோலிங்,
5: ரெண்டாவது ரோலிங்.
4: சொல்லுங்க சார்.
6: அத நீங்களே வச்சுக்கங்க, எங்கள வேலைய விட்டு மட்டும் தூக்கிராதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இந்த பக்கம் தான் வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா
4: நன்றி.

0: ஏன் சிந்து, நீங்க இது மாதிரி எதனா ஒரு பொய் சொல்லி லீவ் கேட்டு அங்க போய் லீவ் கேட்டங்கள்ட்டே மாட்டிக்கிட்ட அனுபவம் என்ன இருக்கா?
1: சிந்து வந்து பொய் சொல்றதா?
0: இல்ல இல்ல இல்ல, அதாவது பொய் வந்து சொல்லாமலாம் இருக்க முடியாது. வேலையில லீவு, பாட்டி சேர்த்தாங்கன்னு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து சார்
1: நான் பல பாட்டிகளை கொண்டிருக்கேன்.
0: பாட்டி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா அப்படி வந்து எல்லாருமே சொல்லி பொய் சொன்ன லீவ்ல மாட்டி அனுபவம் நிறைய இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு பாட்டி கடந்துலாம். நேர்களே, நீங்களும் கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும்
1: 2271760.
0: ஓகே, ஒரு பாட்டு கேட்டு திரும்ப வரலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் சரியாக ஆர்ஜே சிந்து சொல்லுவாங்க
3: 4:15:19 ஆயிட்டு இருக்கு.
2: ஓகே, நம்மள்ட்ட இன்னொரு நேரம் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க உங்க கேக்கு?

0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: கதிர்காமத்துல இருந்து சரிதா சார்.
0: சரிதா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அண்ணாச்சி, ஊர்ல எப்படி இருக்கு? எல்லாம் சுகம் தானா?
1: எல்லாம் சுகம் தானே.
0: அண்ணாச்சி, டயலாக் கேட்டீலா?
1: கேட்டேன்னாச்சி, ஒரு தடவை போடுங்க.
0: அப்படி சொல்லுங்க அண்ணாச்சி, இது வர அண்ணாச்சி, அப்படியே இருங்க.
2: அத நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
0: என்ன சரிதா நச்சி, கேட்டீங்களா? பேசலாமா நச்சி? பேசுங்க. கட் கேமரா, நாங்க என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்கோம்.
1: வேலைய
0: விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க, அப்படி ஆரம்பிக்கும் மேடம். நன்றி அண்ணாச்சி, நீங்க நீங்களும் நல்லா சொன்னீங்க அண்ணாச்சி. முதல்ல சொல்லுங்க அண்ணாச்சி. நாங்களாவது உங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோம்,
1: நீங்க எங்கள்ட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
0: வா வா வா வா, சூப்பரா இருந்து கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க. சரி சரிதா மேடம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி லீவ் போட்டீங்க, ஓகேவா? லீவ் போட்டு எங்கேயோ வெளியே போறீங்க. வெளியே போய் பார்த்தா நீங்க லீவ் சொன்னீங்களா, ஒரு மேனேஜரோ சம்திங், அவரே நேர்ல வந்திருக்காரா? வந்து மாட்டிருக்கீங்களா? கையும் கலவுமா பிடிப்பட்டிருக்கீங்களா?
1: பேசலாம்.
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வந்தவங்க போயிட்டாங்க.
0: போகையில

0: இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
0: ரோலிங்
1: நீங்களே வச்சீங்க, ஆனா வேலையை மட்டும் என்ன தூக்கிடாதீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்.
2: நாங்க வருவோம்,
1: நீங்க வரணும் தான் சார், வரணும் தான் மேடம், அப்பதான் எங்களுக்கு இதா இருக்கும்.
0: நீங்களும் வரணும், நாங்களும் வரணும்.
2: வந்து எங்க போறோம்?
1: சின்ன குறிப்பு சார், சின்ன குறிப்பு உங்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. கொஞ்சம் நீங்க சிகப்பு கொஞ்சம்
0: என்னங்க சிந்தோ, எப்படி இருக்கு?
2: எதோ சொல்றதுக்கு இல்ல.
0: ஆமா மேடம், அப்படியேதான் இருக்கு. நெக்ஸ்ட்
1: என்ன
0: தீதி, அடையாளம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரிதான் இருக்கும்னு நம்பிக்கையோட. தேங்க்யூ ஃபார் காலிங் மேம்.

0: Once again, welcome back to the show. Cut camera.
1: Rolling.
0: Okay.
1: அஞ்சாவது ரோலிங்.
0: அது இல்ல.
1: இல்ல.
0: நேர் வந்திருக்காங்க பேசலாம்.
1: Yes.
0: Hello, வணக்கம்.
2: ஜார்ஜ் சாருக்கும் சிந்து மேமுக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு.

0: சிவானி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க
2: மேம்,
0: உங்கள
2: மாதிரியே.
0: என்ன மாதிரியே? சரி ஓகே,
2: சூப்பரா இருப்பீங்க. இப்ப கொஞ்சம் பூமியில நீங்க கொஞ்சம் பாருங்க மேம். டயலாக் கேட்டீங்களா? ஆரம்பிக்கலாம் மேடம்.
1: சூப்பரா
0: இருக்குங்க
1: சார்.
2: ஆரம்பிக்கலாம் மேடம்.
1: ஓகேங்க சார்.
2: கட் கேமரா
0: ரோலிங்.
2: ஆறாவது
1: தூக்கிடாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறேன்னு எங்ககிட்ட சொல்லி இருந்தா இந்த பக்கமே நாங்க வந்திருக்க மாட்டோமே.
0: அதுக்குதான் மேடம் சொல்லாம வந்தோம். இன்னைக்கு
2: சொல்லிருந்தா நீங்க வந்து வர மாட்டீங்கல்ல, அதனாலதான் சொல்லாம ஒரு சீக்கிரட்டா வர வச்சோம்.
1: செஞ்சு மேம் வந்திருக்காங்க தெரிஞ்சா கண்டிப்பா நாங்க ஷோக்கா வந்தே தீருவோம்.
2: வந்தே தீருவோம்.
1: என்ன
0: ஜார்ஜ் அவர்களே கடமை தவறீங்க.
2: நான் ஒண்ணுதான போட்டேன்,
0: அடுத்த கட்ட போடுங்க.
2: மேம் இந்த டயலாக் போடுற கேக்குறீங்களா?
1: அது வேணா சார், நானே ஒரு டயலாக் சொல்றேன்.
0: ஓகே ரெடி மேடம், கட் கேமரா
2: ரோலிங்.
0: ரோலிங் நம்பர் 1.
1: நாம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்கத்தானே போறோம். இருக்கட்டும், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இல்ல.
2: சூப்பர். நீ காலதான் டயலாக் நான் யோசிச்சிட்டு இருந்தேன்.
0: இந்த டயலாக் நான் லாஸ்ட் ஷோல போட்டேன்.
2: ஓ, லாஸ்ட்ல இருந்து போட்டது.
0: அவங்க மேம் அப்படியே ஞாபகம் வச்சிட்டு அடுத்து வந்து
1: பேசிட்டாங்க.
2: ஓகே ஓகே மேம், சூப்பரா பேசுனீங்க மேம். இந்த வடிவேல் சார் மனசுல நாம என்ன வேலையா செய்ய போறோம் இல்ல
1: சும்மா வேடிக்கை பார்க்க போறோம்.
0: இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: கியூட் மேடம், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
2: நன்றி.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: बिग अचीवमेंट बाय द इंडियंस आउट देयर.
1: जी बिल्कुल बिग अचीवमेंट है, अभी अचीवमेंट और भी आना बाकी है जैसे जैसे एशियन गेम्स बढ़ेगा. लेकिन इस वक्त की अपडेट तक, यानी आज की इस अपडेट के लिए आज तक, अब यहीं पर मुझे मोहम्मद शाहिद आजमी और साक्षी मांडवाल को अनुमति दीजिए. अब से ठीक एक घंटे बाद 5:30 पर आपसे मुलाकात होगी. नमस्कार.
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया.
3: நேர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 4:36.
4: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: Once again, welcome back to the show. Cut camera.
6: Rolling.
3: அப்படியே ஒரு நேர் வந்திருக்காங்க. அதே வேகத்தில் பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். பேசுறீங்க
7: இளமாங்கலம் ஆர் முருகன் சிந்துஜா மேடமுக்கும் சாட் சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க? ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, நான் கிராஸ் பண்ணிட்டேன்.
6: கேட்டீங்களா?
7: கேட்டேன் மேடம். இருந்தா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன் மேடம்.
6: ரெடி கட் கேமரா
3: ரோலிங். எட்டாவதா?
6: ரெண்டாவது.
3: எனக்கு ரெண்டாவது, மொத்தமா எட்டாவது.
7: வச்சிருக்கீங்களா?
6: செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு சரியா செய்ய மாட்டோம்.
3: நீங்க எப்படி சார்?
7: இதுக்கு எனக்கு வாக்கு கிடைக்கிறது சார். அதனால அந்த இந்த ரெண்டு டைலக்கும் போட்டாங்க. நான் இப்ப இன்னைக்கு உங்க சோல சொல்லிடுறேன்.
3: வாங்க சார்.
7: நன்றி.
3: நான் சொல்லப்படாது, ரெடி ஆயிட்டு இருக்கேன் காதை ஷார்ப்பா வச்சுக்கிட்டு. ஓகே, இன்னொரு நேரம் இருக்கு, பேசலாமா?
6: பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
3: வணக்கம்
6: வணக்கம்.
3: வாங்க சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: உங்களுக்கு தெரிஞ்ச டயலாக் தான்
7: கேட்டிருப்பீங்க.
3: மன்னன் படத்துல வந்து கவர்மெண்ட் சார் பேசி அசத்திருப்பாரு.
8: என்ன சார்,
3: அவர் அழுதுகிட்டே பேசினாரு?
6: நீங்க மட்டும் வருவீங்க.

0: தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம்.
1: இப்ப ஒரு ஆன்லைன் எடுக்க
2: தூக்கிடறீங்க சார். நாங்க மட்டுமா இந்த வேலைக்கு வந்தோம், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் கூட தலையை வச்சு படுத்து பாவத்தை கூட மாத்தேன் சார். வேலையை விட்டு தூக்கிடாதீங்க
0: சார்.
1: வேணாம் சார், வேணாம் சார், உங்களை போய் வேலை விட யாரா தூக்குவாங்களா? நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பர்மனன்ட் சார்.
2: அதுதான் அவர் அழுதுகிட்டே சொன்னார்ல. அது
1: இப்ப வந்து நீங்க சொல்ல போறீங்க.
2: ஆமா, திருச்சிட்டே சொல்றேன்.
1: எப்படி
2: கோபப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பக்கம் கூட தலைவிச்சு பத்திருக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு

0: பர்மனன்ட் ஆச்சு, அது எப்படி துக்கத்துல பேசுறது?
1: இப்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, பர்மனன்ட் சொல்லிட்டல, இப்ப சந்தோஷத்துல பேசுறாரு. கண்டிப்பா சார், தூக்கு மாட்டோம் மாட்டோம் சார், நீங்க நாளைக்கே ஜாயின் பண்றீங்க சார்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்களுக்கே வேலை இல்ல, நாங்க எங்க வேலையை கூட விட்டு கொடுத்துறோம் சார்.
1: அதனால
3: வேலைக்கு சேர்ப்பாரு. ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது, கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாரு.
1: ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க, அப்படி பேசலாமா? வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் சார்.
4: தண்டபாணி.
1: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
4: பின்றார்ல நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க சொல்லாம இங்க வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
1: அதுதான் சார், காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
4: தேங்க்யூ.

0: எஸ் இன்னொரு நேரம் வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன்.
2: இருவரும் நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உங்களாலதான் சூப்பரா இருக்கும்
0: சார். என்ன ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்மைல் இல்ல. ஓகே மேம், டயலாக் கேட்டீங்களா?
1: முடிச்சேனே.
0: தங்களது சித்தம் எங்களுடைய பாக்கியம், அதனால வந்து பழைய படத்துல கேட்டிருக்கேன். நீங்க டயலாக் பேசுங்க மேடம்.
2: உள்ளர்த்தருக்கு போலயே
1: அந்த படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கு.
0: மேடம் நீங்க எப்படி பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? பொய் சொன்ன உங்கள்ட்ட
1: வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் வீட்டுல.

0: பார்த்தா நான் இவங்ககிட்ட சொல்லிதான் போயிருப்பேன், இந்த மாதிரி வேலையா போறனும் எந்த இடம் போறேன்னு சொல்லல நானு. ஒரு ஆபீஸ் மீட்டிங்க்கு நான் போறேன், அங்க பார்த்தா இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் இவங்க வந்திருக்காங்க.
1: அப்படியே ஒரு கவர்மெண்ட் சாரா மாறி இருப்பாரு.
0: நிறைய நீங்க ஆர்ஜிஎஸ் போறது எல்லாமே சார் எங்களுக்குள்ள ஒரு அது கமிட்மெண்ட் அப்படியே இருக்குது சார்.
1: வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு டயலாக
2: மாறிடுச்சு.
3: பெரிய நினைச்ச ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இருந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: நான் செந்தூர் கணேசராஜா, கணேசராஜா பேசுறேன்.
0: கணேசராஜா சார்,
1: இருவருக்கும் எனக்கு அன்பான மாலை வணக்கம். சிவன் சாட்டாச்சா, சாத் சாட்டாச்சா?
2: இனிமேல் தான் சார் மாலை வணக்கம்.
0: மாலை வந்துடுச்சுல, இனிமேல் டிஃபனும் காபியும் சாப்பிட வேண்டியதான். நீங்க சாப்பிட்டீங்களா சார்?
1: நீங்களே வச்சுக்கங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்
0: சார். கேட்டீங்களா?
1: கேட்டங்க. என்னங்க, ஒண்ணுமே புரியலையே. பேசுறாங்க
0: அவரு. ஆமா சார், தோண்டமணி சார் வந்து வேலையை விட்டு தூக்கப்படன்னு சொன்னாலும் அழுகுற மாதிரி பேசுறாரு. நீங்க கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
3: சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு
0: சார். இது கேட்டீங்களா? இல்லையே. அப்பாடா, பேசலாமா சார்?
1: பேசலாம், அரைகுறையா பேசணும்.
0: ஓகே, நான் பேசுவாங்க, நம்ம முழுமையா ஆக்கிடுவோம். இங்க கட் கேமரா.
1: கண்ணப்பா செய்யக்கூடாது.
0: காணா, ஓகே காணா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க பேசி நாங்க பண்றோமா சார்? நீங்க போயிட்டு டீ நல்லபடியா குடிச்சிட்டு 6 மணிக்கு 6:20க்கு மேல வாங்க சார், பாட்டு கேக்கலாம். தடவை போய் சார். ஓகே, தேங்க்யூ.
1: நீங்க மட்டும் எனக்கு லைன் குடுத்துடணும்.
0: தோ வந்துரும் சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: இன்னொரு நேரம் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
0: கியூட் ஸ்மைல் மேடம்.
1: கள்ளக்குறிச்சியில இருந்து சார். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம் ஹேமலதா மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போயிடுறோம், கிளம்பிடுறோம்.
0: ஒரு பவுன் தங்க மோதிரம், ஒரு பவுன் தங்க செயின்.
2: இதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல.
1: உங்களுக்கு லைன் கொடுத்தா போதும்.
0: அப்படி சொல்றீங்களா? தங்க வைக்கிற வேலைக்கு குடுக்கறன்றா வேணான்றீங்க பாத்தீங்களா? உங்களோட நல்ல மனசை பாராட்டி கட் கேமரா
2: ரோலிங். அவங்க டயலாக் பேசிட்டாங்க
1: அவ்வளவுதான்.
0: அவங்க நம்ம கூட கலந்து அப்படியே இந்த தேன்ல ஏதோ கலந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி கலந்து டயலாக் கொடுத்தா நமக்கு. மேம், இன்னொருக்கா எனக்காக சொல்லுங்களா மேடம்.
1: இன்னொரு டயலாக் சொல்றேன் சார்.
0: ஓகே மேடம்.
1: கந்தசாமி, பெரிய பயில்வான் நினைச்சேன், இப்ப போஸ்ட்மேன் போயிட்டேன். என் கம்பெனிக்கு வேலைக்கு வரணும்னா
0: நம்மளோட டெம்ப்ளேட் டயலாக் வந்துடுதாச்சு.
2: சொல்லுங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. வழக்கம் போல உங்களோட டெய்லி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டயர்டா இருப்பீங்க. அப்படியே உங்களோட டயர்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சு ரிலாக்ஸ் மோடு கொண்டு போறதுக்காக நம்ம ஆர்ஜே சோனியா ராக் பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சோனியா.
2: வெல்கம் வெல்கம் வெல்கம் நேர்கள் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் நேசம் ராயம்பு புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அங்க ஆர்ஜி சிந்து இருக்கீங்க. நீங்க லாக் பீச்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசுறதுக்காக நான் உங்க ஆர்ஜே சோனியா தான் வந்து இங்க வந்திருக்கேன். சோ நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நேர்கள் கூட ஃபன் பண்ண போறோங்க. இப்பதான் நம்மளோட இயர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. பட் இப்போ வந்து நம்ம செப்டம்பர்ல இருக்கும். அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன அந்த ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2027 Jan 1 வருதுக்கு எக்ஸாக்டா 100 டேஸ் இருக்கு. இந்த 100 டேஸ்ல நம்ம பேச

0: போறவங்க எல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதுசா ரெசல்யூஷன் எடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் கைவிட போறாங்கன்ற மாதிரியான குவெஸ்டின்ஸும் இருக்க போகுது. கூடவே நிறைய கேம் ஷோவும் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சார்?
1: என் பேர் மாரிக்கணி.
0: மாரிக்கணி, எங்கன்னு வரீங்க சார் நீங்க?
1: எனக்கு சொந்த ஊர் வந்து விருதுநகர். ஒர்க் பண்றது எல்லாம் இப்ப பாண்டிச்சேரியில, 4 இயர்ஸ் தான் இருக்கேன்.
0: சொந்த ஊர் விருதுநகர். இப்ப பாண்டிச்சேரியில எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்?
1: நான் 4 இயர்ஸ் தான் இருக்கேன் மேடம்.
0: 4 இயர்ஸ் தான் இருக்கீங்க. இப்ப சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து காரணம் என்ன?
1: வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கதான் இருக்கு, ஸோ அதனால இங்க வந்தாச்சு. 4 இயர்ஸ்.
0: எப்படி சார் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா எப்பவுமே நம்ம சொந்த ஊருன்றது எப்பவுமே ஸ்பெஷல். அங்கிருந்து வெளியூருக்கு வரும், அதுவும் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்க. இது உங்க ஊர் மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா?
1: கண்டிப்பா, எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இங்கே எனக்கு கிரிக்கெட் டீம் இருக்கு. ஜாலியா, ஜாலி தான், ரொம்ப ஜாலி
0: தான்.
1: இல்ல ஃபேமிலி
0: மேன்.
1: சண்டே சண்டே போவோம் கிரிக்கெட் விளையாட. ஜாலியா இருக்கு.
0: ரொம்ப
1: ஜாலியா
0: கேமுக்கு போயிடலாம். இமேஜினேஷன் கொஸ்டின் தான். ஸோ இந்த இமேஜினேஷன் கொஸ்டின்ல நீங்க வந்து ஆனஸ்டாலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க இஷ்டத்துக்கு என்னவோ ஒளிவு மறைவு இல்லாம நீங்க சொன்னா ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு லாட்டரியில ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க?
1: 10 கோடி வந்தா அக்கௌண்ட்ல போட்டுக்குவேன். அது எங்க அம்மாட்ட கொடுப்பேன். எங்க அம்மாட்ட கொடுத்து அவங்க எப்படி இதை வச்சுக்க இது பண்ண முடியுமோ அவங்களுக்கு தெரியும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு. எனக்கு தெரியும், இருந்தா அவங்களால இன்னும் அதிகமா அதை எப்படி ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது அவங்களுக்கு வந்து என்னை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு நல்லா தெரியும்.
0: அம்மா கிட்ட வந்து நீங்க கத்துக்கணும் ஒரு சேமிப்பு பழக்கம் சொல்லுங்களேன். எப்படி எல்லாம் சேமிக்கணும்?
1: போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, எல்ஐசி இருக்கு, எல்ஐசி பாலிசிஸ் இருக்கு. எதுனாலும் பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ல வந்து ரொம்ப வச்சுக்கிருக்க கூடாது. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது பிக்ஸ்டர்ல வந்து இது பண்றப்போ நமக்கு அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா அது நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வரப்ப நமக்கு அது ஒரு பெரிய சேவிங்ஸா இருக்கும்.
0: சோ லாட்டரியில இப்ப 10 கோடி அடிச்சுன்னா மம்மி கிட்ட கொடுத்து எங்க டெபாசிட் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ணிடுவீங்க. இப்ப அடுத்த க்வெஸ்சன் உங்ககிட்ட. இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, அந்த பவர் வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: என்ன மாதிரி ஒரு 10 க்ளோன் பண்ணிக்குவேன். என்னோட ஒர்க்கே சர்வீஸ் ஃபீல்டு
0: தான்.
1: பாண்டிச்சேரியில கால் பண்ணுவாங்க, காரைக்கால கால் பண்ணுவாங்க, சிதம்பரம்ல கால் பண்ணுவாங்க. எல்லாரையும் இங்கே அங்கன்னு என்னோட க்ளோன்ஸ் எல்லாம் அங்க அனுப்பிச்சுட்டு இந்த வேலையை பாரு, இந்த மிஷினை கால்ட்டு அந்த மிஷினை கால் நான் என் வீட்டுல இருந்து அப்ளை பண்ணுவேன். என் பேர் மாரிக்கணி.
0: மாரிக்கணி சார் வந்து பேருக்கு ஏத்த மாதிரியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி க்ளோனிங் ஆப்ஷன் எல்லாம் யாருமே கொடுத்தது இல்ல. நானும் நிறைய பேருக்கிட்ட இந்த சூப்பர் பவர் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கேன். வேற ஏதாவது சொல்லுவாங்க, நிறைய சாப்பிடணும், தூங்கணும், அந்த மாதிரி எல்லாம். ஆனா நீங்க தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்ணீங்க. அவங்களோட ஆன்சர் இருந்தாலும் உங்களோட ஆன்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு தூக்கம் பிடிக்குமா சாப்பாடு பிடிக்குமா?
1: தூக்கம் தான்.
0: தூக்கம்
1: கண்டிப்பா. தூக்கம்.
0: சாப்பாடு பிடிக்காதா?
1: ஒரு 6 to 8 hours நல்லா நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதான். அதுதான் பேசிக் நீடு.
0: பாண்டிச்சேரியில பீச்னாலே ரொம்ப ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபுட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
1: இங்க சவுத் இந்தியன் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே.
1: அதுவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்டைல இருக்க பில்டிங்ஸ், அந்த எல்லோ அண்ட் ஒயிட் கலர் அந்த இதுல போட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் பீப்புளோட சோசியலா மிங்கிள் ஆகலாம், அவ்வளவுதான்.
0: கண்டிப்பா. எங்க பாண்டிச்சேரி பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ. இப்ப உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், இப்ப உங்களை பத்தியான கொஸ்டின். இப்ப உங்க மம்மி வந்து உங்க மம்மியை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டு வருவாங்க இல்லையா வீட்டுக்கு, அந்த மாதிரி வர டைம்ல உங்களை பத்தி உயர்வா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அண்ட் நீங்க மாத்திக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
1: உயர்வானா வந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையா
0: இருப்பேன்,
1: அது வந்து உயர்வா சொல்லுவாங்க. நெகட்டிவா சொல்ற விஷயம்னா ரொம்ப லேசியா இருக்கேன். காலையில கிளம்புறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து 7:40 பஸ்னா 7:39 வரைக்கும் ஆகும். 7:39 வரைக்கும் சாப்பிட்டுட்டு செஞ்சுக்கிட்டு அப்பா வந்து என்னை விட வரணும் பைக்ல விடுறதுக்கு. அப்பா பைக்ல ஏறதுக்கு 7:39 ஆயிடும். 7:40 எனக்கு அங்க பஸ் இருக்கும். என்னைய பார்த்தா பஸ் டிரைவரும் நிப்பாட்ட மாட்டாரு, அடுத்த ஸ்டாப்ல போய் அவன் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு கூட அப்படியே ஸ்டேஷன்லயே போக ஸ்கூலே வந்துடும்.
0: அப்படி ஒரு ஆள் நீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ அடுத்தது

0: வந்துட்டு உங்ககிட்ட வந்து இப்ப ஒரு சும்மா பண்ணா சாங்ஸ் எல்லாம் பாடுற பழக்கம் இருக்கா சார்? இப்ப இந்த சூழ்நிலைக்கு, நம்ம பீச்சோட சூழ்நிலைக்கு ஒரு சாங் பாடுறதுனா என்ன பாடல் பாடுவீங்க? கிளைமேட்டே பாருங்க, ஒரு மாதிரி ஹாட்டாவும் இருக்கு, கூலாவும் இருக்கு.
1: ஒன்றாயிரண்டா காரணம் ஒரு கேட்டால் சொல்வேன், கேட்டால் சொல்வேன்.
0: உண்மையாலுமே இந்த கிளைமேட்டுக்கு நீங்க பாடுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ப்ரோக்ராம் கொண்டு போறீங்க.

0: பேக்கேஜ். ஸோ நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் எனக்கு எப்படி வரும்.
1: அஞ்சு விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க, எந்த விஷயம்லாம் விடணும்னு நினைக்கிறீங்க?
0: அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் லைஃப்ல எடுக்கிறது இல்ல. என்னோட
1: ஃப்ரெண்ட்ஸ்னையோ இல்ல நீங்க எங்களுக்காக எங்க எஃப்எம் கேக்குற கேள்வி எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க?
0: சிம்பிளா வந்து சொல்லணும்னா இது நானாவே எழுதுனதுதான் ஒரு கோட் மாதிரி. லைஃப் இஸ் நெதர் அன் ஈக்குவேஷன் டு பி ஃபார்முலேட்டர் நார் அ ஃபார்முலா டு பி கால்குலேட்டர். லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போற டைப் நான். ஸோ எனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்துட்டு அப்போ எப்போ எனக்கு என்ன தேவையோ அதுவா நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நினைக்கிறேன் அதுவா நடக்கும்.
1: நான்
0: அதனால வந்து எனக்கு அந்த இதுலயுமே எனக்கு எந்த ரெசல்யூஷன்ஸுமே கிடையாது. ஜிம் போனோம் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி கிரிக்கெட் தான் நம்ம பேஷன்.
1: ஓகே, அப்ப அது பிசிக்கல் ஆக்டிவிட்டில கிரிக்கெட் பண்ணிக்கிறீங்க. சரி, நம்ம நேயர்களுக்கு ஹெல்த்தியா இருக்க ஒரு டிப்ஸ் குடுக்கறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
0: ஜாலியா இருக்கணும், 8 hours ஸ்லீப் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நிம்மதியா, யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நினைக்காம நம்ம நம்ம பாட்டுக்கு வாழ்ந்தாலே போடணும்.
1: ஓகே சார், உண்மையெல்லாம் பேசியிருந்தீங்க, நல்லா பாடுனீங்க, எல்லாமே பண்ணீங்க எங்க நேயர்களுக்காக. நேயர்களும் நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கூட நம்ம ராக் பீச்ல பேசி என்ஜாய் பண்ண போறோம், ரெடியா இருங்க. அண்ட் சாரோட விருப்ப பாடல் ரிதம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கேன்.

0: மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: தொடர்ந்து பேசலாம்.
3: வெளியூர் தான். இப்ப நம்ம கூட பேச போறவங்களும் ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டு யங்ஸ்டர்ஸ் தான். அதோட அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே, இன்னொருத்தருக்கு நாளைக்கு பர்த்டே. சோ அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். உங்க பேர்ப்பா?
4: பேர் அருள் மேடம்.
3: அருள், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: சேலம் மாவட்டம் வாழப்பாடி மேடம்.
3: சேலம் மாவட்டம் வாழப்பாடி. நீங்க தம்பி?
4: நானும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி.
3: உங்க பேரு?
4: சூரிய பிரகாஷ்.
3: சூரிய பிரகாஷ். அருள், சூரிய பிரகாஷ். ஓகே. உங்க ரெண்டு பேரோட நட்பும் எப்படி? ஒரு
4: என்னோட பெரிய
3: பையன்.
4: ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை இருந்தது. அதுக்கப்புறமா நாங்க பெரிய பசங்க ஆயிட்டோம், மெச்சூர் ஆயிட்டோம்.
3: சூப்பர் சூப்பர். சரி, அந்த மாதிரி சண்டை வர டைம்ல எப்படி நீங்க வந்து ஒண்ணு சேருவீங்க?
4: டீ கடைக்கு போலாமா?
3: அவ்வளவுதான், ஒரு டீ போதுமா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு? பேசிக்காம இருக்க மாட்டீங்க. ஓகே ஓகே. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க?
4: ஜியோல
3: ஒர்க் பண்றீங்க? ஏதோ ஒரு கம்பெனி. நீங்க?
4: யூடியூப்
3: ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. உங்களோட வாழ்க்கையோட அம்பிஷன் அப்படின்னா என்ன வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் சாப்பிடணும் அப்படின்னா?
4: பணக்காரனா? வரதான்
3: பணக்காரனா ஆகணும். சூப்பர் சூப்பர்.
4: ரெண்டு பேரும் ஒரே இது
3: பணக்காரனா? அப்ப அதுக்கான ஒரு வழி வச்சிருப்பீங்க இல்லையா? அது என்ன வழி?
4: அதான் மேடம், இது இந்த
3: பாண்டிச்சேரிங்க வாங்குறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு 30 கோடி லாட்டரி விழுந்துருது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்குறீங்க. அந்த டிக்கெட் வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு, டிக்கெட் அடிச்சிடுது. என்ன பண்ணுவீங்க?
4: வேணாலும்
3: போய் என்ஜாய் பண்ணலாம். எந்த இயர் சூஸ் பண்ணுவீங்க?
4: ரொம்ப போரா இருக்க மாதிரி இருக்கு.
3: அந்த மாதிரி நடந்த ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? குறும்பு எல்லாம் பண்ணுது அப்பெல்லாம் எவ்வளவு ஒரு கள்ளங்கப்புறம். அது சாதாரணமா பண்ணிட்டேன் பாரு, இப்ப பயமா இருக்குல்ல சில விஷயம் எல்லாம். அப்பெல்லாம் அந்த கள்ளங்கப்புறமே இருக்காது, பயமும் அறியாது, இனம் கண்டு பயம் அறியாதுன்ற மாதிரி பண்ண விஷயங்கள் எதா இருக்கா?
4: இருக்கு மேடம். வாத்தியார திட்டுற மாதிரி போர்டுல
3: எழுதுறது.
4: அப்புறம் அவரே கடைசி எனக்கு உதவி பண்ணிக்கிறேன். அப்ப யோசிச்சுக்கிறேன் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு
3: அப்ப உங்களை மாதிரி இருக்கு இளைஞர்களுக்கு. இப்ப நீங்க 10 வருஷம் முடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களை மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன

0: இன்னும் இந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு 100 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் புது வருஷம் பிறக்க போகுது. சோ இந்த 100 நாள்ல ஒரு 5 விஷயம் வந்து நான் புதுசா செய்யணும்னு நினைக்கிறேன் என் லைஃப்ல. இது வரைக்கும் பண்ணல, பண்ணணும்னு நினைக்கிறேன், அது முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 5 விஷயங்கள் சொல்லுங்க, நீங்களும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும்.
1: தேவையா செலவு நிறுத்தணும் மேடம்.
0: வெரி குட், ஓகே. ஒன்னு
1: சேவிங்ஸ் பண்ணு மேடம்,
0: ஒரு 5 விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து இந்த 100 நாள்ல மாத்தணும்.
1: நான் ரொம்ப ஒல்லியா
0: இருக்கேன்,
1: பெருசா வரணும், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும்.
0: சப்போர்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாரு. வெரி குட், ஓகே. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம், சரி. நீங்க இந்த மாதிரி இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக் சொல்லுங்களா.
1: நட்பே துணை,
0: நட்பே துணை, சூப்பர். நீங்க
1: நண்பேண்டா,
0: நண்பேண்டா, ஓகே. எங்க நேயர்களுக்காக ஏதாவது ஒரு சாங் பாடி காட்டுங்களேன், எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக. சரி, ஒரே ஒரு ஃபைனலா விளையாடலாம். இப்ப நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? தவறான ஆன்சர் பண்ணிட்டீங்க, சாரி, ரைட்டான ஆன்சர் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு சாங் பாடணும், பாட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்தியாவின் தலைநகர்
1: டெல்லி மேடம்,
0: கரெக்டா சொல்லுவீங்க. சொல்லக்கூடாதுங்க, பார்ட்டிசிபேட் பண்றீங்களா ப்ரோக்ராம்ல? கண்டிப்பா பாருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்கல்ல. ரொம்ப சூப்பரா, ரெண்டு ஃப்ரெண்டு சேலம் வாழைப்பாடியில இருந்து வந்து நம்ம கூட பேசி இருந்தாங்க, ரொம்பவே வந்து அழகா நிகழ்ச்சிய வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு போயிருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நேர்கள் கூட நம்ம இங்க பீச்ல வந்து பேச போறோம், தொடர்ந்து கேளுங்க. பேசுவோம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஆர்வமா, அதுவும் அவங்களுக்கு எஃப்எம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ நான் வந்து கண்டிப்பா பேசுறேங்க. பேசுறது என்ன, உங்க எஃப்எம்ல சான்ஸ் கொடுத்தா நாங்க உங்க கூடவே சேர்ந்துருவங்கன்ற மாதிரி ஒரு ஆர்வமா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹாய், ஹலோ, நான் வந்து உங்க வீரா பேசுறேன்.
0: பாத்தீங்களா, எனக்கு பதில் சொல்ல அவரு டைரக்டா நேயர்கே வந்து ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க வீரா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார், நம்ம இன்னும் ஆர்ஜேவா ஜாயின் பண்ணல, இப்பதுக்கு நீங்க நம்மளோட ஒரு நேயர் தான். அந்த மாதிரி எங்க மக்கள் கூட
1: பேசுனீங்க.
0: வாழ்க்கைகள் உங்க பேர் வந்து நீங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு சின்ன வயசுல இருந்து வருவீங்க இல்லையா? உங்களுக்கு அப்ப இருந்த பாண்டிச்சேரிக்கு எந்த விஷயம் பிடிச்சது பீச்ல, இப்ப இருக்க பாண்டிச்சேரியில எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது?
1: இப்போ வந்து பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ வந்து மணல விளையாடிட்டு வர்றது ரொம்ப இதா இருக்கும். அப்ப சின்ன வயசுல ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். எங்க சிஸ்டர்ல வரும்போது ஒரு குச்சி ஒண்ணு சாண்ட்ல நட்டு வச்சிருவேன். நட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் வருமா அந்த குச்சி இருக்கான்னு பாக்குறதுக்காக. சின்ன வயசுல பட் ஆனா அது அணையில அடிச்சுட்டே போயிடணும் தெரியாது. ஆனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாப்போம்ல, பட் அங்க இருக்காது. ஒரு சின்ன சைல்ட்ஹுட் மெமரி வச்சு.
0: அப்ப அவ என்ன பண்ணுவா?
1: அது அந்த குச்சி அங்க இருக்காது மேடம், அதுல நான் ஏமாந்துருவேன். அது இல்ல, ஆனா சின்ன வயசுல அந்த ஒரு திங்கிங் இருக்கு பாருங்க. நட்டு வச்சு போனா அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குல்ல சைல்ட்ஹுட்ல. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் தான். ஆனா
0: இன்னும் இருக்கு. இப்போ ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, அதுவும் உங்க ஃப்ரெண்ட் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்க. பதில் பேசவும் மாட்டாங்க, வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் பேச வைக்கிறதுக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்டு கூட பீச் வந்திருக்கீங்க, பீச்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வருது பிடிக்குமா? பீச்ல தனிமையில வருது பிடிக்குமா?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட வருது எனக்கு பிடிக்கும். அது எனக்கு இருக்க ஒன்லி ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவன் மட்டும் தான். இவனை பத்தி சொல்லணும்னா, எப்போ பீச்சுக்கு வந்தாலும் ஒரு காந்தி சிலை ஒரு போட்டோ எடுத்துப்பான். அது என்னன்னு தெரியல, இவனும் காந்தி ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்னமோ தெரியல, அது ஒரு கோயின்சன். எப்ப வந்தாலும் ஒரு காந்தி சார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு போட்டோ எடுத்துப்பான். இவன் கேள்வி பார்த்தா எப்பவுமே அந்த போட்டோ இருக்கும்.
0: கேட்டிருக்கேன்,
1: கேட்கவும் எனக்கே தெரியும் இவன் கலரும் அந்த காந்தி சேர்க்கு கலர் ஒன்னா இருக்கிறதுனால ஒருவேளை இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுருவேன்.
0: சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மேம்.
0: என்ன
2: பண்றீங்க?
0: ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். எவ்வளவு பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் நான் இப்ப உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு படத்தோட பேர் வைக்கலாம்னா என்ன பேர் வைக்கும்? ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்டா
1: இருக்கீங்க? படிக்கிறேன், ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரே கோர்ஸ் எடுத்து ஒரே இதுல படித்து ஒரே இதுல

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோல நம்ம ஆர்ஜே சோனியா ராக் பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சோனியா.
1: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரி பீச்ல தான் வந்து

0: ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க?
1: ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரே போஸ்ட் எடுத்து ஒரே இதுல படுத்து ஒரே இதுல படிச்சு ஒரே தட்டுல சாப்பிடற அளவுக்கு நாங்க வீட்டுல அடிக்கடி ஸ்டே பண்ணுவோம்.
0: ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா, சண்டை வந்திருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யார் ஃபர்ஸ்ட் போய் பேசுவாங்க?
1: அது சால்வ் பண்ணது அவனா மேலும் சால்வ்
0: பண்ணுவான்.
1: அது என்ன சண்டைன்னு சொன்னாங்களா? அந்த பாம்பெல்லாம் பயமா இருக்கு மேடம். அது என்ன, அது என்ன மேடம், அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் ஒரு போயிருந்தோம் வச்சுக்கேன். கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று, கேர்ள் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா ஒரு ஒரு ஒரு போட்டோ எடுத்துட்டோம். அந்த போட்டோவை இன்ஸ்டாலேயே ஒரு போட்டுட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு கோவப்பட்டு பிளாக்ல போட்டேன், ஃபுல்லாக பிளாக்ல போட்டேன். இவன் நிறைய தான் ட்ரை பண்ணலாம், ஜிபே எல்லாத்தையும் பிளாக்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ இங்கே மேடம்
0: இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்க பிடிச்ச ஒரு விஷயம் உண்மையா ஆத்மார்த்தமா சொல்லுங்க.
1: ஆத்மார்த்தமா உண்மையா பிடிச்சது அவனுடைய எய்ம் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: அவருடைய எய்ம் என்ன?
1: ஒரு உருவாக்கிருக்கு. அப்படிப்பட்ட பிரெயின் ஏஐ வந்து இருக்கிற எல்லா மூலையுமே செலவு பண்ற மாதிரி அது குறைச்சிட்டு இருக்கு.
0: எனக்கு
1: நாகேஷ் படத்துல இருந்து அது காமெடியா ஒரு டைலாக் வரும், செந்துக்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த சர்வ சுந்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுருவாங்க. அப்போ சொல்லுவாரு ரொம்ப ஹாஸ்டா திட்டி அந்த ட்ரெஸ் அங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பாக்குற வரைக்கும் தான் நானா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் என்ன தாண்டிதான் நீங்க வந்த அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, அதை நான் எப்பவுமே அந்த டைம்ல என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எங்க போனாலும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்ன்றத நினைச்சு பார்க்கணும்ன்றது என்னுடைய மெயின் கான்செப்டா இருக்கும்.
0: சிரிப்புக்குள் ஒரு சிந்தனையை வந்து நாகேஷ் ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்க அதை இப்ப ஞாபகப்படுத்த நேயர்களுக்கும் ரொம்ப சூப்பர். இப்ப வந்து உங்ககிட்ட நான் க்வெஸ்சன் கேட்க போறேன், அதுக்கெல்லாம் நீங்க மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணும். சப்போஸ் நீங்க சரியான விடை சொல்லிட்டீங்கன்னா நீங்க நேயர்களுக்காக ஒரு அழகான சாங் பாடிக்காட்டணும். ஓகேவா? இந்தியாவின் தலைநகர்
1: தமிழ்நாடு.
0: சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? பசு என்ன சாப்பிடும்?
1: பால்.
0: நாய் எப்படி கிடைக்கும்?
1: மியாவ் மியாவ்.
0: என்ன சார் பாட்டு பாட சான்ஸே கொடுக்க மாட்டீங்களா? ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள்?
1: அஞ்சு.
0: ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்?
1: எட்டு.
0: காலையில் எழுந்தது முதல்ல என்ன பண்ணுவீங்க? அவுட் அவுட் ஆன் யோசிச்சிட்டீங்க. சரி இப்ப சாங் பாட போறீங்க, ரெடியா நேர்களே? இப்போ உங்க பேர் என்ன சார்
1: சொன்னீங்க?
0: வீரா. நம்ம வீரா வருங்கால ஆர்ஜே நமக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பாட போறாங்க, கேட்கலாமா நேர்களே?

0: பண்ண முடியும். ஏற்கனவே சோட்ல வந்து கோல்டு தடங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப இங்கேயும் ஒரு தடங்கள், இந்த எல்லா தடங்களும் தாண்டி நான் பாட்டு பாடி என்ன பண்றது தெரியும்.
1: பாருங்க பாருங்க
0: பாருங்க, மலை வசதி தான் பாட போறேன், சின்ன வச்சு சின்ன சாங் பண்ணலாம், ஆனா ரொம்ப இதா இருக்கும் இல்லையா, அதனால எங்கும் தேகம் கூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம் தான் நன்று காதல் தேரோட்டம், மலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, ஒரு காதல் கடிதம் விழி போடும் உனை காணும் சவலம் வரக்கூடும், நீங்காத நீங்காரம் நீதானே. ஓகே தேங்க்யூ.
1: ஓகே ஓகே, இல்ல இல்ல இப்போ எல்லாமே முடிச்சிட்டீங்க, ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதை மட்டும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்க போறேன், நீங்க கூச்சப்படாம பதில் சொல்லிடும். இப்போ நம்ம நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 100 days இருக்கு, ஸோ இந்த 100 days ஒரு 5 விஷயத்தை வந்து நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், அந்த 5 விஷயத்தை வந்து என் லைஃப்ல இருந்து முற்றிலுமா தவிர்க்க போறேன் அப்படின்னா எந்த
0: விஷயம்? இந்த 100 days பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் மேடம், நிறைய செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்றது என்ன இல்ல மேடம், இப்போ இங்க இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலே ஃபேமிலி ரன் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லா செலவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா லைஃப் வந்து ரன் பண்ணி மேடம். இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் இல்லையா, இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த 2 days வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 செலவு பண்ணியிருக்கோம், இதுல வந்து ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ஆனால் அதே ஃபுட்டு நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது இல்லையா, இப்போ வீட்லேயும் சாப்பிட்லாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணால் மேபி நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இதுக்கப்புறம் கோபப்படும் ஏன்னா ஆமாம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி நம்ம கோபத்தால் நிறைய விஷயங்கள் லாஸ் தான் நடக்குது தவிர அதனால எந்த ஒரு விஷயமும் நம்ம கிடைக்க போகிறது கிடையாது, அது பெட்டரான விஷயம். இப்போ நான் ஒரு 2 months ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் நம்ம நடக்குது, நம்ம நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இரிட்டேட்டான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம கோபத்தை காட்டுறதை விட கொஞ்சம் சைலண்டா போயிட்டு அதை பற்றி திங்க் பண்ணி பார்க்கணும், அந்த விஷயம் நாம இருந்தா நாம நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தோணும், ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி பண்ணலாம், அவங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தோணும், நான் அட்வைஸும் பண்ணிடுவேன். அதே போல் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸு வெளியில் ஒன்று சொல்லிடணும், ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு டைம் கிடைக்காது, இப்போ இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை ஒன்று சொல்லிடுவேன், என்னோடய கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கமாக தெரியாது, எனக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னா ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போ இப்போ என் ஃப்ரெண்டே கூட ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுமாரி ஹர்ட் ஆகுதுன்ட்டு நான் சொல்லிடுவேன், ஆ வெளிப்படையாக சொல்லிடுவேன், ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது மேபி அவங்க சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி அப்படி இல்லை நமக்கு ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கலாம், ரிப்பீட்டாக அதே விஷயம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயத்த நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், ஸோ இது இப்போ ட்ரை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன், இந்த 100 days இதெல்லாம் பண்ணலாம். வேறு எந்த விஷயத்தை விடணும்னு கேட்டிங்க இல்லையா, இப்போ விட தான் சொன்னேன், இப்போ எந்த விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டை குறைக்கணும்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தா எவ்வளோ மாதிரி இருப்பேன் எலும்பு மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல, இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ போன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா இவனை பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்னா பசங்களுக்கு இல்லை சயின்ஸ் கிளாஸே எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன் பட் கொஞ்சம் இப்போ வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் கொஞ்சம் லாஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த பெல்லி ஃபேட் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு.
1: இன்றைக்கு நம்ம வீரா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் திண்டுக்கல் ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க சார் மறந்துடுது அடிக்கடி, சண்முகம் ரெண்டு பேர்கிட்டையும் பேசியிருந்தோம், ரொம்ப சூப்பராக வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து கொண்டு போயிருந்தாங்க, அண்ட் வந்து நேர்களே தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரைந்த புதுவை 102.8 நிறைய கேம் தங்கிஸ்டர் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய நேர்கள் கூட நம்ம பேச போகிறோம், அண்ட் இன்ன இங்கே இன்னும் வரக்கூடிய எனக்கே வாய் உலருது பாருங்க 100 days தாங்க இருக்கு 2027 வருதுக்கு, ஸோ அந்த 27க்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட போகிறாங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்க போகிறாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட பேச போகிறோம். ஓகே ஒரு சஜஷன் சொல்ல போகிறாங்களா சண்முகம் முடிக்கிற நேரத்தில் பேசிடலாம்.
2: என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா அடுத்த இப்போ இருந்தே இந்த டைம்ல இருந்தே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
1: வெரி குட்.

0: நம்ம வீரா சார் பாட வரும் பொழுது கொஞ்சம் ஏதோ வந்து தடங்கள் வந்துருச்சு போல, இருந்தாலும் அவர் நான் பாடாம இந்த பீச்சை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன இங்க புடிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து பாடுறதை கேட்கலாம்.
1: காலத்தின் கூட நான் பாடுறது அவர் எஃப்எம்கே பிடிக்கலன்றப்ப நாம

0: கண்டிப்பா இது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எங்கும் உங்கள் மனதோடு.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோல ஆர்ஜே சோனியா ராக் பீச்ல சூப்பரா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சோனியா.
1: நம்ம ராக் பீச்ல டாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேச போட்டு வந்து பாத்தீங்கன்னா, அறுபடை வீடுல ஐந்தாம் படை வீடான திருத்தணில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு தான் பேச போறோம். அதுல ஒரு சில பேருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரிக்கு வருது. அண்ட் சில பேர் வந்து நிறைய டைம் வந்து இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். பேரு
2: சந்தோஷ்.
1: சந்தோஷ், நீங்க திருத்தணில இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க?
2: எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுங்க.
1: கொஞ்ச நேரம்
2: ஆகுது சுத்தி பாத்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பார்த்த இடம்
1: பார்க்க போறீங்க? இப்பதான்
2: பார்த்த இடம் வந்து நல்லா இருக்கு, எனக்கு புடிச்சிருக்கு. இதுக்கு மேல இன்னும் நிறைய இடம் சுத்தலான இருக்கேன், சுத்திட்டு நான் சொல்றேன்.
1: எங்க பீச் எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு?
2: நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு.
1: இங்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்களா?
2: சாப்பிட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல.
1: காசு எல்லாம் எப்படி சார் இருக்கு?
2: இல்ல அதிகமாதான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது.
1: கொஞ்சம் அதிகமா தான் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, நீங்க எத்தனாவது தம்பி வரீங்க? ஃபோர்த் டைம் வரீங்க. எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாண்டிச்சேரி?
2: பயங்கரமா தான் இருக்கு.
1: ஓ, திருத்தணியில பீச் இல்ல இல்லையா? பீச் எல்லாம் இல்ல. சோ இப்ப இதுக்காக இங்க வரும்போது அதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். வேற எங்கெல்லாம் போவீங்க பீச்சுக்காக? வாங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க சார். இந்த பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஒரு சாரு. சரி, வேளாங்கண்ணிக்கு போவீங்க. ஓகே, இப்ப வந்து இந்த அங்கெல்லாம் போவீங்க? ஆமா, திருச்செந்தூர் எல்லாம் இருக்குல்ல. ஓகே, இப்ப வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது ஷோ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு
2: இருந்தீங்களா?
1: இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு உங்களுக்கு எங்க எஃப்எம்ல பேசுறதுக்கு?
2: கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு.
1: இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சோ உங்களுக்கு நீங்க பேச?
2: எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் மேடம்.
1: ஃபர்ஸ்ட் டைம் தான். மக்கள் எப்படி பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்க பீச்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷோ. இப்ப வந்து உங்களுக்காக ஒரு சில கொஸ்டின் கட் பண்ணியா கேட்க போறேன். அந்த மாதிரி கேட்கும் போது நீங்க எப்படி ஹாப்பியா பதில் சொல்லலாம். அவே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இப்ப உங்களுக்கு இப்ப நடந்து போயிட்டே இருக்கீங்க, அந்த காந்தி சிலை கிட்ட ₹1 crore கிடைக்குது உங்களுக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்க?
2: எனக்கு வாணான்னு சொல்லிட்டு போயிடும் மேடம்.
1: வேணான்னு உண்மையிலேயே
2: எனக்கு வாணான்னு சொல்லிட்டு போயிடும். நம்மளே பணம் வந்து நம்மள புரியாது மேடம். இல்ல மேடம், அந்த பணம் நான் நினைச்சேன்னா அங்கிருந்து இவ்வளவு சொல்லு நான் வரமாட்டேன். ஆமா, அந்த பணம் செலவு பண்ணக்கூடாது வீட்டுல இருந்து
1: பேப்பேன்.
2: எனக்கு வந்து பணம்
1: வேணாம்.
2: அப்படி இல்ல, நம்ம கஷ்டப்படுற காசு நம்ம கையில இருந்தா போதும்
1: மேடம். இப்ப உங்களுக்கு தம்பி ஒரு மிஷின் கிடைக்குது, டைம் டிராவல் மிஷின். அந்த மிஷின்ல ஏறி உங்களோட பழைய கடந்த கால வாழ்க்கைக்கு போலாம். இப்ப இந்த வாழ்க்கை வேணாம், அந்த லைஃப் ரொம்ப சூப்பர் பண்ண எந்த வாழ்க்கையை சூஸ்
2: பண்ணுவீங்க? நடக்க மாதிரி
1: போயிருக்க, கடந்த காலமே வேணாமா, இருக்கிற காலமே போதும்னு சொல்லிட்டாங்க. இதே போதும், இதே போனாலே போதும். ஓகே, இப்ப ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும் சார், ஒரு மேஜிக் ஸ்டிக் வச்சு நீங்க இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ணலாம்னா என்ன பண்ணுறது?
2: நல்லா செய்யலாம்.
1: என்ன பாட்டு பாடணும்னு
2: தோணும்? காதல் ஜோடி கேக்குதா?
1: உங்களால ஒரு வாரம் போன் இல்லாம இருக்க முடியுமா?
2: கண்டிப்பா இருக்கும். நாலு பேரை வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, போட்டோ சொல்லுவாங்க, அதை நான் அவங்களை போட்டு தரணும். அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். அவள போன் வந்து எனக்கு பெஸ்ட். எனக்கு
1: என்னன்னா, இப்ப ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் இல்ல, வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு உணவு

0: மட்டும் சாப்பிட்டுட்டே என்னால உயிர் வாழ முடியும்னா என்ன உணவு சொல்லுவீங்க?
1: என்ன
0: சாப்பாடு?
1: களி களி
0: களி களி மட்டும் கொடுத்தாலும் களி
1: சாப்பிடுவாங்க. களி கீரைக்குழம்பு
0: உங்களுக்கு
2: ஒயிட் ரைஸ் ரசம்
0: கொடுத்தா எவ்வளவு நேரம் வேணாலும் அதையே சாப்பிட்டு
2: இருப்பீங்க.
0: குடிக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் அது இல்லாம எப்படி? ஓகே, இப்ப நான் கேக்குற க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் வந்து நீங்க மாத்தி மாத்தி சொல்லணும். சப்போஸ் நீங்க வந்து சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒரு பாட்டு பாருங்க. இந்தியாவின் தலைநகரம் தப்பா சொல்லணும் ஆன்சர்
2: சொல்லணுமா?
0: தெரியாதுன்னே தம்பி சொல்லிட்டாரு. சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? கடல்ல என்ன இருக்கும்? தூங்கும்போது தலைக்கு எதை வைத்துக் கொள்வீர்கள்? பாட்டு பாடணும், பாட்டு பாடணும்,
1: பாட்டுதான் தலையில
0: ஏதாவது சாங் பாடுங்க நேயர்களுக்காக. சரி ஓகே, உங்க எல்லாருக்கும் பாருங்க சார். இன்னும் வந்து நம்ம புது வருஷம் பிறக்கிறதுக்கு 100 நாள் இருக்கு. இந்த 100 நாள்ல ஒரு 2 விஷயத்த என் லைஃப்ல இருந்து நான் விடணும், 2 விஷயம் நல்ல விஷயத்த நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சு ஒரு புது மனுஷனா இந்த 2027ல மாறணும்னா எந்த 2 விஷயத்த விடுவீங்க? எந்த 2 விஷயத்த சேர்த்துப்பீங்க?
2: 2 விஷயம் விடணும்,
0: ரெண்டு விஷயத்த வந்து ஆரம்பிக்கணும்.
1: முதல்ல கூடிய விடணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் நல்லா
0: செய்யணும்,
1: இருக்கிறதால இருந்துட்டு போய் நேரம் வேண்டாம்.
0: தம்பி நீங்க இந்த 100 நாட்களுக்குள்ள எந்த விஷயத்த வந்து விடணும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம்லாம் வந்து உங்க லைஃப்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க?
2: உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுருங்க.
0: தேவையில்லாத விஷயங்களை பேசுறத விட்டுடணும். ஓகே, எந்த விஷயத்த வந்து எடுத்துக்க போறீங்க லைஃப்ல? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பேசி இருந்தாங்க. இந்த 100 நாள்ல எந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்க போறீங்க, எந்த விஷயங்கள்லாம் விட போறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட உடல் ஆரோக்கியம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஹெல்த்துக்கு, பினான்சியலா வந்து ஸ்டேபிள் ஆகுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இந்த 100 டேஸ்ல ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன அப்படி சொல்றேன்னா, முக்கியமா நல்ல நல்ல ஹாபிட்டை நம்ம பில்ட் பண்றது மூலமா வந்து நம்ம சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகலாம். அந்த ஹாபிட் வந்து நம்மள வேற எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட பேசுறது மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ராக் பீச்ல ரொம்ப ஹாப்பியா போச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகி சோனும்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கல்வி நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயன்பட்டால்தான் அர்த்தமுள்ளதாக மாறும் என்றார். தற்போது அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பல்துறை அணுகுமுறை அவசியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதையும் அவர் பாராட்டினார். விழாவின்போது 12,500 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. குஜராத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர்

0: திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை திறந்து வைக்கிறார். உலகின் மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக எழுச்சி திட்டத்தையும் இளையோர் உள்ளாற்றல் வெளிப்பாடு மூலம் முன்னேறிய இந்தியா என்னும் இயக்கத்தையும் குடியரசுத் தலைவர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாகவும், வரி செலுத்துவோர் மீதான நம்பிக்கை அடிப்படையில் புதிய நடைமுறைகள் அமைவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் வரித்துறை தலைவர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் ஆர்வம் காட்டியிருப்பதாக தெரிவித்தார். வரி செலுத்துவோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தும் வலுவான வரி கட்டமைப்புகளை உருவாக்கிய அனுபவம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இருப்பதால் நாடுகளுக்கு இடையிலான வரி கட்டமைப்பு குறித்த பலதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிரிக்ஸ் நாடுகளின் பார்வை கோணத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் என்று நிதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 11வது ஆயுர்வேத தினமான இன்று நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் அவர் பேசுகையில், சமச்சீர் உணவு, போதிய உறக்கம் மற்றும் முறையான பழக்கங்கள் மூலம் உடல் நலத்தை பராமரிக்கவும் ஆயுர்வேதம் கற்றுத்தருவதாக கூறினார். நோய் சிகிச்சை, உடல் நல பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஆயுர்வேதம் சம அளவில் முக்கியத்துவம் அளிப்பதால் இலை உயிர்கால இரவு பகல் சம நாளான செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேத தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்ட அறிவிக்கையின்படி ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்றைய விழாவின் போது 2030 ஆயுஷ் தொலைநோக்கு பார்வை என்பது உட்பட 6 முக்கிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக ஆயுர்வேதம் குறித்த அறிவியல் அமர்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 12 நாட்டின் ஆயுஷ் துறையில் முக்கிய முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் சார்பில் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உலக பாரம்பரிய மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய்கள் குறித்த உலக சுகாதார அமைப்பின் 11வது சர்வதேச வகைப்பாட்டு கட்டமைப்பில் சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஆயுஷ் துறையின் மதிப்பு தற்போது 6.5 லட்சம் கோடி ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளதும், 2030 இத்துறை $20 பில்லியன் துறையாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 49 கிலோ மகளிர் பளுதூக்கும் பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் சாப்ட் டென்னிஸ் பிரிவில் இந்திய வீரர் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஸ்கீட் ஷூட்டிங் பிரிவில் மகேஸ்வரி, பரினாஸ் தாலிவால், ரைசா திரில்லான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் தொழில் முனைவு திறன்கள் ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது கவனிப்போம்.
1: வேலை தேடுவோரின் நாடாக இருந்த இந்தியாவை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளர்களின் நாடாக மேம்படுத்தும் நோக்கிலான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 தொடக்கப்பட்டது. அப்போது நாட்டில் மொத்தம் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் இந்நிறுவனங்களால் மொத்தம் 23 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இதன் மூலம் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக

0: இந்தியா உருவெடுத்துள்ளது. இம்மாபெரும் மாற்றத்தின் தாக்கங்களை பெங்களூரு, மும்பை, டெல்லி நகரங்களுக்கு வெளியிலும் காண முடிகிறது. நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் செயல்பட்டு வருவதே இதற்கு சான்றாகும். ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்திற்கு அடித்தளமாக பள்ளிகளில் ஏற்கனவே 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு 1,10,000 அதிகமான மாணவர்கள் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வடிவமைக்கும் ஆய்வுகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநர் அல்லது கூட்டாண்மையாளர் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவு என்பது பெரிய நகரங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை மாற்றி அனைத்து பிரிவினரின் லட்சியத்துடன் கூடிய தேசிய இயக்கமாக மேம்படுத்துவதில் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து இதுகுறித்த விவரப்பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் செய்திக்குறிப்பு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கான கட்சி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டிச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மொத்தம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். 280 பேருக்கு கால்நடை ரப்பர் தரை விரிப்புகளும், 83 பேருக்கு ஹைட்ரோபோனிக் தீவன அமைப்புகளும், 30 பேருக்கு பசுந்தீவனத்தை நறுக்கும் இயந்திரங்களும், 50 பேருக்கு கறவை இயந்திரங்களும் மற்றும் இதர உபகரணங்களும் வழங்கப்பட்டன. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை வாக்கில் கலிங்கப்பட்டினம் அருகே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் குணமங்கலத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:21. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி.

பீட்ஸ் ஹார்ட் மெல்டிங் மெலோடி ஆட வைக்கிற பாட்டு இப்படி என்ன வேணும் சொல்லுங்க, நம்ம லைவ்ல பறக்க விடலாம். சோ உங்க பாடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770 ஆரம்பிக்கலாமா?

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:26. மனம் விரும்புதல் சில வரும் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார், புவனிலிருந்து விருமணி பேசுறேன் சார்.
0: விருமணி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கும் சார். என்ன பாட்டு வேணும்?
1: பிரதாப் படத்துல இருந்து என் கண்ணனுக்கு காதல் வந்தன் அந்த பாட்டு
0: போட்டு. ஏன் சார் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: சித்ரா வாய்ஸ், எஸ்பி சார் வாய்ஸ் நல்லா
0: வாய்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஓகே சார், தோ வந்துட்டு இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:36.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
3: எஃப்எம் ரெயின்போ கோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் ராஜேஸ்வரன்.

0: நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். யார் எங்கேந்து பேசுறீங்க சார்?
0: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமிராஜா சார். நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க விடுறீங்க?
0: போட்டு
1: வடச்சிட்டீங்களே, பாட்டு என்ன சொல்லுங்க சார்.
0: மன்மதன படத்துல இருந்து
1: நினைவுகளை அசை போட போறீங்க இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே?
0: ஆமா சார்.
1: அசை போடுங்கள். தோழி ஒருத்தி வந்து தருமன்போ உயிரோடு வாழும் வரை இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஓகே சார். ஓகே ஓகே.

0: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
6: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதேதான் வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார், சுமர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
6: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
7: நிலவே சரிக்குமா பாத்தனா, அந்த நிலவு போலயே இருக்கிற சார். உங்களை மீதியும் இருக்கிற
6: அடடா, எங்க பேரை சொல்ல முட்டீங்களே அப்படின்னு பாக்குற, நிலவுக்குள்ள பூந்து வருது பேரு. மாலை வேலையில ஒரு கவித்துவமான ஒரு டாக்கு. இந்த டாக்கோட இந்த சாங் வந்து இருக்கும், வாங்க கேக்கலாம். தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் சார்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: எங்க ஊர் பாட்டுக்காரன்
0: பாட்டுல இருந்து மதுரை மறி கோவில். மதுரை மறி கோவில் வாசம். ஆஹா, வாசம் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கும் நோக்கிலான மை பாரத் இணையதளத்தில் பதிவு பெற்ற இளையோர் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டி அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் சிகிச்சை, உடல் நல பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஆயுர்வேதம் சம அளவில் முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 11வது ஆயுர்வேத தினமான இன்று நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இதுகுறித்த விவரப்பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் காரைக்காலில் மொத்தம் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். பொது சேவையில் சிறப்பாக பங்காற்றி வரும் புதுச்சேரி ஆகாஷ்வாணி இன்று 60ம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுகிறது. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய உதவி இயக்குநர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் இதை தெரிவித்துள்ளார். வரும் 27ம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலைநிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: Once again, welcome back to the show. மனம் விரும்புதே வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவண்ணாமலை, தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
4: உழவன் படத்துல இருந்து பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூன ஒரு பாடல் சார்.
1: ஓகே சார், பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ. சொல்லுங்க, கேக்கலாம்.
4: விழிகளில் என்றால் மீன் கூட்டமா, செவிகளில் என்றால் இசைக்கோலமா, மொழிகளில் என்றால் கிளி கூட்டமா, புன்னகை என்றால் பூந்தோட்டமா, பவழங்கள் என்றால் இழகு தட்டமாகுமா, நகை அழகு என்றால் கூட்டமா, குரல் ஒளி என்றால் குழலும் யாழுமா, குரல் ஒளி என்றால் நீயும் நாளுமா, கற்பனை என்றால்
1: கவிதையாகுமா,
4: போலவா பின்னல்ல.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பரா இருக்கு. அதோட பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோ வந்துட்டு இருக்கு.

0: நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மியாகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: அதே தான் வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
5: வணக்கம.
0: வணக்கம். யாரீங்க பேசுறீங்க?
5: அறிவிப்பாளர் இருவருக்கும் எனது அன்பான வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சார். என்ன பாட்டு வேணும்?
5: பாட்டு வந்து பூந்தோட்ட காவல்காரன்.
0: ஓகே.
5: பாடல் வந்து காணக்கருங்குயிலே.
0: காணக்கருங்குயிலே கச்சேரி வைக்க போற அதானே சார்? ஓகே சார், வந்துகிட்டே இருக்கு. கேளுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
5: குயில்னா ரொம்ப ஓசை தானே? நல்லா இருக்கு.
0: குயில் ஓசை யாருக்கு பிடிக்காம போகும் இல்லையா? ஓகே ஓகே சார், தோறது பாட்டு.
5: ஓகே ஓகே.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரிவிதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரிவிதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரிவிதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு

0: குறைவான மற்றும் நியாயமான வரி விதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும், வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச்செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020 ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020 ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
0: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சி

மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நிறைவடையவுள்ள நிலையில் ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 23 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 நிமிடம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க, ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கன்னு பேசுறீங்க? ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன்.
3: நான் நல்லா இருக்கேன், திருவண்ணாமலை.
0: ஓகே மேம், என்ன பாட்டு வேணும்?
3: ஊரெல்லாம் பாட்டு, படத்துல இருந்து அதே பாட்டு.
0: ஊரெல்லாம்

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க? ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன்.
1: நான் நல்லா இருக்கேன், பரியன் திருவண்ணாமலை.
0: ஓகே மேம், என்ன பாட்டு வேணும்?
1: ஊரெல்லாம்
0: முன்பாட்டு படத்துல இருந்து
1: அதே பாட்டு.
0: ஓகே மேடம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக்
3: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
0: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
7: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். விழுப்புரம் மாவட்டம் இளமாங்கலம் கிராமம் ஆறு முருகன்.
0: பாட்டவே அழகா படிச்சிட்டீங்க. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை திறந்து வைத்தார். உலகின் மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக எழுச்சி திட்டத்தையும் இளையோர் உள்ளாற்றல் வெளிப்பாடு மூலம் முன்னேறிய இந்தியா என்னும் இயக்கத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். நேர்மை, கருணை, சகவாழ்வு மற்றும் தேசப்பற்று உணர்வுடன் கூடிய இளைஞர் சக்தியே நாட்டிற்கு தேவை என்று அவர் கூறினார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கும் நோக்கிலான மை பாரத் இணையதளத்தில் பதிவு பெற்ற இளையோர் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டி அதிகரித்து இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் சிகிச்சை, உடல் நல பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஆயுர்வேதம் சம அளவில் முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் கூறியுள்ளார். 9வது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழா புதுடெல்லியில் உள்ள மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா கழகத்தில் இன்று நடைபெற்றது. போதிய ஊட்டச்சத்துடன் கூடிய உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த 1 மாத காலத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது சேவையில் சிறப்பாக பங்காற்றி வரும் புதுச்சேரி ஆகாஷ்வாணி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுகிறது. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய உதவி இயக்குநர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் இதை தெரிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலைநிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம்
5: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு?

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் பேக். ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ் பாஸ்ட் 8 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங், அண்ட் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஹவ் டியூன்ட் இன் வயா எஃப்எம் ரெயின்போ 102.8, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஹவ் டியூன்ட் இன் வயா 103 FM. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். As always, we're going to be playing some amazing English and Western music tunes right up till 9 PM. If you have a song request, you can call me on 0442986-0038 or 0442952-0554. You can also log on to tinyurl.com/airmysong and post your request there. I have a caller. Good evening.
1: Hello. Good evening, madam.
0: Yes, Chandrasekhar, sir.
1: Please play for me. Give me by ABBA.
0: Okay, I am making a note. I'll try and play your track, sir. Thank you for calling.
1: Okay, thank you very much.
0: Bye-bye. I have one more caller. Good evening.
2: Good evening and bonsoir, Shifale. I'm Srikant.
0: Yes,
2: sir. I just want to say, Ranjali is modern adventure, traditional adventure, and artistic adventure.
0: Okay.
2: Let tradition prevail.
0: Okay, thank you for that, sir.
2: Okay, can you play Take a Chance by ABBA?
0: I have already received a request for Gimme Gimme.
2: Okay.
0: All right. So I'll play one of it for you, sir.
2: Okay.
0: Thank you for calling. So that was Mr. Srikant, and also a couple of my friends have sent in their hellos on my messages. What we will do is say hello once more and then get into some tracks and then come back. Hello.
3: Hello.
0: Hi.
3: Hi, I'm Gracie.
0: Hi, Gracie.
3: From Chennai.
0: How are you, Gracie?
3: I'm fine. And what about

뭐가 행복하게 하는지 text me.

0: for Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty leveled the tie with a 21-11, 21-20 win over reigning world champions Liang Wei-Qing and Wang Hyang. The bronze medal takes India's overall tally to 12 medals, 1 gold, 5 silver and 6 bronze. And now, before we end the bulletin, the headlines once again. India reiterates its interests and concerns with the United States regarding ACT imposing tariffs on countries buying Russian oil and gas. New Delhi rejects Organization of Islamic Cooperation's Jammu and Kashmir reference, says it has nothing to do with internal matters of India. Defence Ministry signs over 810 crore rupees contract with Bharat Dynamics Limited for 160 satellite smart anti-airfield weapons for Indian Air Force. BJP announces party in-charges and co-in-charges for all 36 states and union territories. Deep depression over Bay of Bengal intensifies. Heavy rains lash coastal Odisha and Andhra Pradesh. And in Asian Games, Indian men's badminton team settled for bronze, taking overall tally to 12 medals, including 1 gold. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்?
4: முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே முன் வச்சாங்க. முக்கியமா மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்கு. அதாவது பிரிக்ஸ் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு ஏன் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, முக்கியமா போர், அப்புறமா ஒரு பெரிய பெருந்தொற்றுல வந்து உலகம் மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்தியா வந்து அந்த உலகத்தோடைய ஆர்டர், அதாவது ஒழுங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தூக்கி நிறுத்துறது. சோ இப்ப அது வந்து சில நாடுகளுக்கு பிரச்சனையா இருக்கு, பிடிக்கல அப்படின்ற. சோ அதனால இது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்றதுதான் உண்மை. சோ அது ஏன் வந்து அவங்க செட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஈரான் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் யுஏஇன்னு ஒரு நாடு, இந்த இரண்டு நாடுகளும் இப்ப வளைகுடால நடக்கக்கூடிய போர்ல எதிர் துருவத்துல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்ஸோடைய ஃபுல் மெம்பரா இப்ப இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஃபுல் மெம்பர்ஸா இருக்கு, ஃபவுண்டிங் மெம்பர்ஸாவே இருக்கு. சோ இந்த இரண்டு முரண்கள், ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே போருக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க நாலு பேரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்காங்க. சோ இப்ப இவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி உச்சி மாநாடு நடத்துவாங்க? அதுல இந்தியா போன்ற நாடுகள் நடத்தவே நடத்தாது, இந்தியா நடக்காது, இந்தியாவுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களோட எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. ஆனா அதையும் மீறி இந்தியா வந்து ஈரானியும் யுஏஇயும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, முக்கியமா ஜி ஜின்பிங் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் ஏன்னா அவர் உண்மையில முடியல வராம விட்டு இருந்தா இதை வச்சு பல்வேறு அரசியல்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால பரவாயில்ல, நான் ஒரு 5 மணி நேரத்துக்காகவாது நான் வந்து போறேன்ற மாதிரி அவருடைய வருகை. யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, ஜி ஜின்பிங் வரமாட்டார், புட்டின் அவர்கள் வரமாட்டார், சோ யுஏஇ வராது, ஈரான்ல இருந்து வரமாட்டாங்க சொன்னா இது எல்லாருமே வந்துட்டாங்க. சோ டு பி பிராங்க், அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கோம், சிறப்பா நடத்தி காமிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸோட தலைமை, இப்ப பிரிக்ஸோட தலைமை மாதிரி G20-ஓட தலைமை, அதே மாதிரி SEO-ஓட தலைமை, மூன்றுமே இந்தியாவுக்கு அடுத்தடுத்த வருஷத்துல வந்தது. G20-ஓட தலைமை மோதும் நாம வந்து என்ன பண்ணோம், உச்சி மாநாட்டோடைய முடிவுல ஒரு உடன்பாடு அப்படின்ற பேர்ல ஒரு எட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது புதுடெல்லி பிரகடனம்னு இப்ப பிரிக்ஸ்லயும் வந்தது, G20-லயும் புதுடெல்லி பிரகடனம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டமைப்பிலையும் வரவில்லை அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பிரிக்ஸோடைய மாநாடு, பிரிக்ஸ் தலைமை இந்தியா ஏற்குமா, இந்தியாவால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நாடுகளுடைய அந்த எண்ணம் வந்து செயல்படாமல் போனது. அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு, 11 நாடுகள் அபிஷியலா, ஆனா சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த பிரிக்ஸ்ல, கூடவே ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட், யுஏஇ, இந்தோனேஷியா வந்திருக்காங்க. 11 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவும் வருவதாக இருந்தது, ஆனால் சவுதி அரேபியா வர முடியவில்லை, அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால அவங்க டெசிஷன் எடுக்கல. ஆனா அவங்களையும் சேர்த்துதான் வச்சிருக்கோம். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, முதல்ல பிரிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா,

0: பேரையே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாற்றியமைக்கும். ஜெனரலா பிரிக்ஸ் முதல்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும்போது 2001 ஆரம்பிக்கப்பட்ட பேர் தான் வந்து பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அவ்வளவுதான். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 2007-08 அப்பதான் வந்தாங்க. தொடங்கப்பட்டது 2006 அபிஷியலா தொடங்கினாங்க. ஆனா பிரிக்கு தான் பேர். சோ அப்ப எடுத்த ஒரு முடிவும் இப்ப இருக்க முடிவும் மாற்றமே இல்லை. பெரிய அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரிக்கு பிரிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் மாறிடுச்சு. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா உள்ள வந்திருக்காங்க. சோ இப்ப சவுதி அரேபியா பஃபர்ல இருக்காங்க. இப்ப நான் பிரிக்ஸ் சொன்னா இது ஒரு பெரிய மத்த நாடுகள்லாம் இல்லையா, அப்ப ஈரான் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்தோனேஷியா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பாரத பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு. அதனால பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்ப நீங்க எத்தனை நாடு வேணா சேர்த்துக்கோங்க, இந்த பேர் மட்டும் மாற போறது இல்ல. சரி, நீங்க பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லும் போதுதான் உங்களுக்கு இந்த மத்த நாடுகள் விடுபட்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த பிரிக்ஸோடைய எக்ஸ்பான்ஷனை இவர் எப்படி மாத்திட்டாரு அப்படின்னா, பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி மாத்தும் போது இன்னும் 20 நாடுகள் சேர்ந்தாலுமே இந்த அர்த்தம் மாற போறது இல்ல. இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, எப்படி வந்து இதை சொல்லி புரிய வச்சார் அப்படின்னா, கடைசி செஷன், கடைசி அமர்வு இருக்கு இல்லையா, அந்த அமர்வுல அதோட பேரே RICS தான். அதாவது ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி, இந்த தலைப்புகள் கீழே தான் அந்த உச்சி மாநாடு முடிவடைந்தது. அதனால இதற்கு மேல் சைனா கிட்ட தான் இதோடைய தலைமை இப்ப போகுது. அவங்க இதை தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும். சோ இதே பேர்ல தான் நடத்த போறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காமிச்சது பாரத பிரதமருடைய ஒரு பெரிய வரலாறு படைத்தார் அப்படிதான் நம்ம
1: சொல்லுவோம். இப்போ இந்த உலக நாடு தலைவர்களை வரவேற்ற விதம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கலை கலாச்சாரம் மட்டும் இல்லாம அதுல பங்கேற்ற நாடுகளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளும் கூட அங்க வந்து அரங்கேறிச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் நம்மளுடைய உணவு வகைகள் சார், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் வந்து அங்க தலைவர்களுக்கு வந்து பரிமாறப்பட்டது. இதெல்லாம் வந்து உலகத்திற்கே வந்து நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. அதாவது பாரத பிரதமர் வந்து சிறுதானியத்துக்கு இப்ப மாத்திரம் இல்ல, ஒரு உணவுக்காக ஆண்டே வந்து ஒரு தனியா கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே தமிழையும் முன்னிலைப்படுத்துறாரு. சோ இது வந்து தமிழராக பரிசளிச்சது இருக்கட்டும், அந்த பாரத் மண்டபத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்ல, அந்த புகைப்படமே ராமநாத சுவாமி கோயில் அந்த 1000 கால் மண்டபம் புகைப்படமாகட்டும் போக அவைலபிலிட்டி, இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனக்கெட வேண்டாம். ரொம்ப மெனக்கெட்டு இதை வந்து இதுக்கு வந்து தண்ணீர், ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அந்த எல்நீனோ லாலினா இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. பருவநிலை மாற்றம், கால மாற்றம் இருக்கு. சோ அதனால நெருக்கமான காலத்துல நம்மளால வந்து பெரிய லெவல்ல பயிர் பண்ண முடியல, இல்ல நிறைய மழை பெய்யுது, மழையே இல்லை, இந்த மாதிரி தருணங்கள்ல கூட சிறுதானியங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றத முன்னெடுத்துதான் இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், இதெல்லாம் வந்து வந்த நாடுகள்ல நிறைய பேருக்கு தெரியாதானா, பிரேசிலுக்கு நல்லா தெரியும். பிரேசிலும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனா இந்த அரேபிய நாடுகள், இப்ப யுஏஇயா இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் சில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரஷ்யா அவங்க ரொம்ப பெரிதாக பார்த்தார்கள் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சீனாவுமே கூட, நம்ம இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாகரிகங்கள். சைனாவும் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ஒரு 5000-6000 இயர்ஸா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சிவிலைசேஷன், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்தியா கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப நம்ம வீட்டுல பண்றோம் அப்படின்றது வேற, ஒரு நாட்டோடைய தலைவர்கள் வராங்க, அதுலயும் அந்த நாட்டோட அதிபர்கள் வராங்க, அரசர்கள் வராங்க, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. அந்த இடத்துல நான் வந்து சிறுதானியத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தேன்,
1: சந்தை வாய்ப்புகளை கூட உருவாக்குறோம் இல்லையா.
0: பாரத் மண்டபத்துல தனியா ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருந்தது. சோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எல்லா நாட்டுடைய உணவு, எல்லா நாட்டோட கலாச்சாரம் இருந்து அதுல நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு. பிரிக்ஸ்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்ல G20 இருந்தே எப்பவுமே பாத்தீங்கன்னா GI அந்த குறியீடு இருக்குற குடி இருக்கு, அதுல இருந்து எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கு.
1: இப்போ இங்க வந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தான் நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருக்கு அப்படின்ற விஷயம். இப்போ இந்த 11 நாடுகள் கூட்டமைப்பா உயர்ந்து இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார், இந்த கூட்டமைப்பினுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ மேலும் மேலும் நாடுகள் அதுல சேர்றாங்க அப்படின்னா எதை உணர்ந்து அதுல சேர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க?
0: 2001 இருந்து 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, பிரிக்

0: அப்படின்றது வந்து பிரிக்ஸ் ஆகி பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறின வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து உலக ஒழுங்கு. உலக ஒழுங்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறது உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா ஒரு எக்கனாமிக் டைலாகாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் பிரிக்ஸ். ஒரு பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த நான்கு நாடுகளுக்கு எதெல்லாம் காமனான இன்ட்ரெஸ்டா இருக்கோ, காமனா பேசக்கூடிய எதெல்லாம் இருக்கோ, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரிக்ஸ். இன்னைக்கும் அதோட வேல்யூஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.
1: இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அமைப்புக்கு நோக்கம் இருக்கும்ல சார், நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னா, இவங்களுடைய நோக்கம் குறிக்கோள்கள் சர்வதேச அளவுல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார்? என்ன நோக்கம், என்ன குறிக்கோள், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்?
0: மல்டி போலர் வேர்ல்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி கம்பைன்டு குரோத், சோ எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வளர வேண்டும், எந்த இடத்திலயுமே தடைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு துருவமாக போகக்கூடாது, பொருளாதார ரீதியாக எந்த நாட்டையும் தனிமைப்படுத்த கூடாது. ஒரு நாடு நினைக்குது இது இவங்களுக்கு இது கொடுக்க கூடாது அப்படின்னா அது கொடுக்காம விடக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு, இந்த கூட்டமைப்பு அதை தான் முன்னிலைப்படுத்தியது. முதல்ல அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி பொருளாதார கூட்டமைப்பு தான் முதல்ல இது. ஆனா பிரிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து பல துருவங்களை கொண்ட கூட்டமைப்பாகத்தான் ஆரம்பி பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக தான் வளர்ந்தது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக இப்பவும் இருக்கிறது. சோ இப்ப வந்து எந்த நாடு இப்ப உள்ள வந்ததுனாலும் அவர்களுக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த நாட்டில இருந்து எடுத்துட்டோம், இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நாங்க டாலர் கொடுக்க மாட்டோம் அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு அழிஞ்சு போயிடும். சோ அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல டி டாலரைசேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளும் பேசுறாங்க. அப்ப டி டாலரைசேஷன் பேசும்போது இது எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது 2024 நடந்த கசான் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அப்ப வந்து எடுத்துட்டு வந்த முடிவு வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது இந்தியா அதை வேண்டாம் என்று சொன்னது. ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் கரன்சியா இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் சைனா. சோ அப்ப சைனாவோட டாமினேஷன் இந்த நாடுகளுக்குள்ள வந்துரும். அதனால டாலரும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகும்போது யுவானோட டாமினேஷன்ல நம்ம உள்ள போயிடுவோம். சோ மற்ற நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை. ஆனால இந்தியா அன்றும் சொன்னது இன்றும் சொல்கிறது பிரிக்ஸ் கரன்சிது வேண்டாம். ஆனா நாம இரண்டு நாடுகளுக்கான வர்த்தகத்தை இந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தில் செய்து கொள்வோம். சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு நாட்டுடைய டாமினேஷன் ஒரு குரூப்ல இருக்காது. உலகத்தினுடைய எல்லாருமே சொல்றது இப்போ ஒத்துக்கிறது என்னன்னா பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். சோ பிரிக்ஸ் தான் அடுத்த உலகத்தின் ஒழுங்கு அப்படின்னும் போது இந்த ஒழுங்கு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கீனமா போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப இந்த ஒரு நாட்டோடைய நாணயத்தோடைய டாமினேஷன் வரக்கூடாதுன்றதுனால இப்ப இந்தியா எடுத்த அந்த முடிவுக்கு இன்று மற்ற நாடுகளும் ஆமாம் இது கரெக்டான ஒரு முடிவுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. சோ இப்போதைக்கு அடுத்த கட்ட உலகம் மாறும்பொழுது ஒரு பைலேட்ரல் ட்ரேட் இருக்கும் போது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டால் எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற உலக நாடுகள் செல்லாது அப்படின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்று வந்து அது உறுதியாக நின்றது மட்டுமல்லாமல் இன்று எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் என்பது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயமே முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் எந்த நாடும் செல்லாது.
1: அதாவது ஒரு உலகத்தோட
0: சீரான வர்த்தகம் இருக்கும்.
1: இதுல வந்து இன்னொரு பார்வையும் பார்க்கலாமா சார்? நம்ம என்னன்னா ஆதிக்கம் செலுத்தல அப்படின்னாவே அப்போ அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நிலைமையே வந்து
0: இருக்காது.
1: அப்போ ஒரு அமைதி, ஒரு சமாதானம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இந்தியா முன்வைக்கிறாங்க.
0: கண்டிப்பா பிரிக்ஸ் வந்து இருப்பதற்கான காரணமே இந்தியா தான். சோ அப்ப இந்தியா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் பின்தங்கிய நாடுகள் அதாவது குளோபல் சவுத்தோடைய ரெப்ரசன்டேஷனா தான் இந்தியா இருக்கு. நம்ம ஜெனரலா பாக்குறது பாரத பிரதமர் ஓகே இந்த இந்தியாவுடைய தலைவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது,
1: ஒரு உலக தலைவர்.
0: ஆனா உலகத்தோடைய பின்தங்கிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இந்தியாவிடம் பாரத பிரதமர் இருக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக முக்கியமா பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் இந்தியாவிடம் இருப்பது அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர் பண்ணார். அந்த ஒரு டிசிஷனை தான் நம்ம வந்து பிரிக்ஸ்ல நம்ம காமிச்சோம். இப்ப சோ எஸ்யூ ஆகட்டும், பிரிக்ஸ் ஆகட்டும், நாளைக்கு G20 ஆனாலும் இந்தியாவுடைய முடிவுகள், இந்தியாவுடைய அட்வைஸ் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னா இந்தியாவுக்காக மட்டும் அந்த விஷயம் எடுக்கல, நம்ம அந்த பின்தங்கிய நாடுகளுக்காகவும் சேர்த்துதான் நம்மளுடைய டெசிஷன் எடுக்கிறோம். உலகம் எல்லாமே ஒரு குடையின் கீழ் அமைதியும் வளர்ச்சியும் நோக்கி ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமை தேவை, அதுதான் இருக்கு. அது வந்து இந்தியா செய்வதுதான் சிறப்பா செஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய குரல் மட்டும் அல்லாமல் பின்தங்கிய நாடுகளின் குரலாக இந்தியா ஒலிக்கிறது. குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்றத குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் நாம சொல்லல, அந்த நாடுகளே சொல்றாங்க.
2: நிச்சயம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:30. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த காதல் வந்துடுச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்க உலகமே கொஞ்சம் அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லை? அந்த காதல் மயக்கம், கொஞ்சம் வெட்கம், கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் குறும்பு அப்படின்னு ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள நடக்கிற அழகான மாற்றங்களை அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பாட்டு அது. மென்மையான இசை, காதல் மயக்கத்தோட நகரும் மெலடி, அதுக்கு மேலே எஸ் ஜானகி அவர்களோட அந்த இனிமையான வாய்ஸ். குரு படத்துலேருந்து எந்தன் கண்ணில் கேட்கலாம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 9:35. வானத்தை பாக்குறப்போ நிலா மட்டும்தான் தெரியுமா என்ன? சில நேரம் அந்த நிலாக்குள்ள ஒரு அழகான காதல் ஃபீல் தெரியும், மேகத்துல ஒரு கவிதை தெரியும், நட்சத்திரங்களில் ஒரு செலிப்ரேஷன் தெரியும். இந்த பாட்டில் அப்படி ஒரு ட்ரீமியான கற்பனையை ரொம்ப அழகான மெலோடியாக கொடுத்துருக்காங்க. இளையராஜா அவர்களோட இசை, ஜென்சி அவர்களோட இனிமையான வாய்ஸ் சேர்ந்த ஒரு அழகான ஃபீலை கேட்கலாம் ஜானி படத்திலிருந்து.
2: Just look at it.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

சில பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. பேசி முடிச்சுட்டு வந்த அப்புறமும் அவங்க சொன்ன விஷயம், அவங்க சிரிப்பு, இப்படி ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான நெருக்கத்தையும் காதல் ஃபீலையும் இசையாக கொடுத்துருக்க பாட்டு இது. இளையராஜா அவர்களோட இசையில கல்லுக்குள் ஈரம் படத்துல இருந்து சிறு பொன்மணி கேட்கலாமா?

தேன் சிந்து தேவானத்தில் அடுத்த பாடல். ஒரு அமைதியான நைட்டு, ஜில்லுன்னு தென்றல் காத்து, பக்கத்தில் நமக்கு பிடிச்சவங்க, அந்த நேரத்தில் சும்மா பேசிகிட்டே இருந்தாலே போதும் இல்லையா? மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கனவு, ஒரு ஆசை தானோ ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் மனசுக்குள்ளே ஓடுற கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு டியூன் கிடச்சா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த பாட்டு. இளையராஜா அவர்களோட இசையில், கே ஜே யேசுதாஸ் அவரோட வாய்ஸில், மூடு பண்ணி படத்திலிருந்து என் நீ பொன்னிலாவே.

0: நேர்களே, விநாயக கமிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயக கமிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

சில நேரம் நம்மளுக்கே தெரியாம ஒரு சேஞ்ச் வரும். நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்த ஒருத்தரை பார்த்தா இன்னைக்கு மட்டும் ஏதோ புதுசா ஒரு ஃபீல் ஆகும். பேசணும் போல இருக்கும், பார்க்கணும் போல இருக்கும். ஏன்னு கேட்டா நம்மகிட்டயும் அதுக்கு ஆன்சர் இருக்காது. அப்படி ஒரு புதுசாக முளைக்கிற ஆசை, அந்த குழப்பம், அதுக்குள்ளே இருக்க காதல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் செம்ம நேச்சுரலாக கொண்டு போகிற ஒரு பாட்டு. என்ன பாட்டு? கோழி கூவுது படத்துலேருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: ஏய் இங்க தாத்தா கிங்.
6: இது FM ரெயின்போ 102.8.

0: நேர்கள் இதுவரை கேட்டது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:20 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். அடுத்த பாடல் காதல்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. புதுசா ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க பக்கத்துல இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா தோணும். பார்வையில ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, மனசுல ஒரு ஆசை, அந்த ஃபீலை வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த ஃபீல். அந்த இளமைக்கே உரிய காதல் மயக்கத்தையும் நெருக்கத்தையும் ரொம்ப அழகா கேரி பண்ற பாட்டு இது. இளையராஜா அவர்களோட இசையில, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட வாய்ஸ்ல, பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து இளமையினும் பூங்காற்று.

நம்ம குழந்தை மேலே நமக்கு இவ்வளோ பாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கே புரியாது. அவங்க சிரித்தா நம்ம சிரிப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம மனசு தான் முதல்ல பதறும். அப்படியே அவங்க லைஃபு நம்ம லைஃப் கூட ஒரு பார்ட்டாக மாறிடும். அந்த உறவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி ஒரு அழகான பாடல் இளையராஜா அவர்களோட இசையில், எஸ் ஜானகி அவர்களோட வாய்ஸில், உதிரிப்பூக்கள் படத்திலிருந்து அழகிய கண்ணே.

நேரம் 10:30 ஒரு நிமிடம். தேன் சந்த தேவானத்தில் அடுத்த பாடல். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பேசுறத கேட்கறதே ஒரு தனி சந்தோஷம். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு மட்டும் இல்லை, எப்படி பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கணும் போலவே இருக்கும். அப்படியே இங்க ஒரு ஜோடி, ஒருத்தர் பேச இன்னொருத்தர் ரசிக்க, அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நாணம், கொஞ்சம் சந்தோஷம், அந்த நெருக்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு அழகான காதல் ஃபீலா மாறுது. அந்த ஜோடியோட இனிமையான கான்வர்சேஷனை கேட்கலாம். சிட்டுக்குருவி படத்துல இருந்து

ஒருத்தர் மேல ஈர்ப்பு வந்துடுச்சுன்னா அவங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம கவனத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த சிரிப்பு, அந்த பார்வை, முகத்தில் இருக்க அந்த அழகு அப்படின்னு ஒன்று ஒன்றா ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிறதே இன்னும் ஸ்பெஷலாக தோணும். அப்படியே அந்த ரசிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி அவங்க பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு நொடியும் ரசிக்கிற அந்த காதல் ஃபீல் இப்போ கேட்கலாம். சிவப்பு மல்லி படத்துலேருந்து

இந்த காதலை பற்றி பேசணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியாது. ஒரு சின்ன ஈர்ப்பு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர் நம்ம நினப்பில் அதிக நேரம் இருக்க ஆரம்பிப்பாங்க. பேசுகிற ஒரு ஒரு விஷயமும் பிடிக்கும், சேர்ந்துருக்கிற அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படின்னு தோணும். அப்படியே அந்த உறவு வாழ்க்கையிலையும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு மனசு ஆசைப்படும். அந்த காதல் ஃபீலை ஒரு கவிதை மாதிரி சொல்கிற பாட்டு அந்த 7 நாட்கள் படத்துலேருந்து.

0: ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு அழகு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியுமா? முடியாதுதானே. கண், விரல், முகம், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரசிக்க தோணும் இல்லையா? அப்படிதான் இந்த பாட்டில் லவ்வர் தன்னோட காதலியோட அழகை ஒரு ஒரு விதமாக ரசித்து அவங்க மேலே இருக்க தன்னோட காதலை அப்படியே கொண்டாடுறாரு. இளையராஜா அவர்களோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களோட வாய்ஸ்ல ஒரு செம்ம ரொமான்டிக் காம்பினேஷன். 100வது நாள் படத்துல இருந்து.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

சில இடங்களுக்கு போனதும் அங்கடிக்கிற காத்து, வானத்துல போற மேகம், சுத்தி இருக்க பூக்கள், மலை, இப்படி எல்லாமே நம்ம மூட அப்படியே மாத்திடும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் போகும்போது சும்மா அந்த இயற்கையை ஃபீல் பண்ணிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டே போற அந்த ஃபீல் இருக்கே, அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம். அந்த குளிர்ந்த காத்தையும் மலை அருவி பூக்கள்னு இயற்கையோட அழகையும் இளமை சந்தோஷத்தையும் சேர்த்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குற பாட்டு. என்ன பாட்டு? பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து கேட்கலாம்.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மணத்தக்காளிக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

6:55 இருக்கு. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து. வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் தகப்பன் சாமி சிறுகதை. எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ டிமினிஷியா மார்தினை குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 9:00 நேயர் விருப்பம், 10:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று 1:00 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 முதல் 2:45 வரை உதிராத பூக்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். 2:45 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கமளிக்கிறார் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள். 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவர் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. நான்கு மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 5:45 முதல் 6:10 வரையும் மீண்டும் 6:20 முதல் 7:30 வரை டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 7:15 மனம் விரும்பிய தொலைபேசி வழி நேர விருப்பம், 8:00 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை மீண்டும் 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்திதே வானம். பத்து மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அஞ்சலாடி நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில்.

நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.